0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் 1269 கிலோஹெர்ட்ஸ். இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 17 நாள், பராப வருடம் வைகாசி திங்கள் 24 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 7 தேதி ஞாயிற்றுக்கிழமை, நேரம் காலை 5:51. நமது ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் நிகழ்ச்சிகள் இனிதே துவங்குகிறது.

0: களவாடுதலில் ஊறிப்போனவர்கள் தம்முடைய நிலைமைக்குத்தக்க வரைமுறையோடு அடங்கி வாழ்க்கை நடத்த மாட்டார்கள். குறள் எண் 286, அதிகாரம் கள்ளாமை.
1: அளவின் கண் நின்று ஒழுகலாற்றார்களவின் கண் கஞ்சிய காதலவ.
0: களவாடுதலில் ஊறிப்போனவர்கள் தம்முடைய நிலைமைக்குத்தக்க வரைமுறையோடு அடங்கி வாழ்க்கை நடத்த மாட்டார்கள். குறள் எண் 286, அதிகாரம் கள்ளாமை.
2: ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையத்தில் பவனி வர காத்திருக்கும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குவர் ரவிச்சந்திரன் கனவுதாசன் அவர்கள், 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். அதைத் தொடர்ந்து கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து தகவல் வழங்குவர் காந்தி கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை பள்ளி உதவி பேராசிரியர் அனிஷா ஜெயச்சந்திரன் அவர்கள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர் ஜி முருகராஜ் அவர்கள், 7 மணிக்கு காலை தென்றல், 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 நலமாய் வாழ காது மூக்கு தொண்டை பிரச்சினைக்கான விளக்கம் தருபவர் காது மூக்கு தொண்டை சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி ராஜசேகர் அவர்கள், 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சியில் உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சி நிலையான உறவு உணவு முறை மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரில் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ். தொடர்ந்து மதுரை தென்றல் கேட்கலாம். 8 மணிக்கு செய்திச் சுருக்கம், 8:02 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 மதுரை தென்றல், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி வான்வெளியில் இசை தூரிகை அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, 9 மணிக்கு இசைப்பெட்டகம் டி கே ரங்காச்சாரி பாட்டு, உடன் வைரமங்கலம் எஸ் லக்ஷ்மி நாராயணன் சி ஆர் மணி ஐயர் அவர்களின் வயலின், பாலக்காடு ஆர் ரகு அவர்களின் மிருதங்கம். 10 மணிக்கு செய்திச் சுருக்கம், 10:02 எனக்கு பிடித்த பாடல், 11 மணிக்கு செய்திச் சுருக்கம், 11:02 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி உன்னத உணவு உலக உணவு பாதுகாப்பு நாள் சிறப்பு நிகழ்ச்சி மதுரை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் டாக்டர் கே சிவராம பாண்டியன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ். 12 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 12:05 ஆங்கில செய்திகள், 12:10 சங்கீத சரல், ஏ என் பாக்கியலட்சுமி அவர்களின் புல்லாங்குழல், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்களின் வயலின், ஏ வி மணிகண்டன் அவர்களின் மிருதங்கம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 கனிந்த வாழ்வு ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் ஏ மணிவண்ணன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். படைப்பு ஆகாஷவாணி மதுரை, 1:45 மாநில செய்திகள், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுரை தென்றல், 2:40 இசை பயிற்சி கற்றுக் கொடுப்பவர் கல்பகம் ராமன் அவர்கள், கற்றுக்கொள்வோர் ஸ்வேதா டி பாலசுப்பிரமணியன் ஆர் கிரண்மாயி, 2:55 வானிலை, 3 மணிக்கு மதுரை தென்றல், 4 மணிக்கு விடியலை தேடி நாடகம் கேட்கலாம். எழுதியவர் என் தங்கராஜ் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார் மற்றும் சீனிவாச முருகன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி, 5 மணிக்கு குட்டிஷ் நேரம், சிறிய கைகள் பெரிய தேச பணிகள். மன் கி பாத் நிகழ்ச்சியில் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிட்ட ஜெயகோபால் கருடியா பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். 5:30 கிராமிய தென்றல் வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும் வானொலிக்கு 90 கை சிலம்பு பாடல்கள் நிறைவு பகுதி கேட்கலாம். 6 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 6:05 ஆங்கிலச் செய்திகள், 6:10 ஒருபட பாடல், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணுமணியும் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண்மை அறிவியல் மைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் அருண்ராஜ் அவர்கள் தரும் தகவலின் பகுதி 2 கேட்கலாம். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் தகவல் விடைபெறும் முன் கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:50 மத்திய அரசின் 12ஆம் ஆண்டு சாதனை விளக்கம் ஒளிப்பதிவு, 8:40 மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுர தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10 ரவிவர்ஷி அகில பாரத சங்கீத் சபா வித்வான் MSN மூர்த்தி அவர்களின் வயலினிசை படைப்பு ஆகாஷ்வாணி விசாகப்பட்டினம். 11 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். இனி 6 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

சேர்ந்த பொறியியலாளர்களில் முதற்கட்டமாக 300 பேருக்கு செயற்பொறியாளர் பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் வழங்கினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவு மறுதேர்வுக்கான வினாத்தாள் வெளியானதாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் செய்திகளை தேசிய தேர்வு முகமை நிராகரித்துள்ளது. தூத்துக்குடி துறைமுகத்தில் சரக்கு பெட்டகங்களை கையாளும் திறன் நடப்பு நிதியாண்டில் 8.93% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளது. சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலக தடகள போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தைபேயில் நடைபெற்ற மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இப்பதக்கத்தை கைப்பற்றி இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 6:02. ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம்.
1: என்ன சமயலோ, என்ன சமயலோ.
2: காலையில மணி 7 ஆயிருச்சு. பாரு, வீட்டுல இருக்க வழியும் நான் தான் பாக்கணும், வெளியே இருக்க வழியும் நான் தான் பாக்கணும். சரி, குப்பைய கூட்டிட்டு வந்து சமைக்கிற வேலைய பாப்போம்.
3: சாந்தாக்கா, நீங்க ஃபேன் சொன்னாங்க, நீங்க எப்படி பண்ணலாம்?
4: தலிவரு,
3: வீட்டுல இருக்க குப்பைய ரோட்ல கொட்டினா வீடு சுத்தமாகும். அதே கொஞ்சம் தள்ளி குப்பை தொட்டிலே கொட்டினா இந்த குப்பமே சுத்தமாகும்.
2: நான் மட்டுமா குப்பைய தொட்டிக்கு வெளியே கொட்டுறேன்? ஊரே தொட்டிக்கு வெளியே தான் கொட்டுது.
5: ஏமா, அந்த தம்பி சொல்றதும் கரெக்ட் தானேமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப வெளியே குப்பைய போடுறீங்க, அது காத்துல அங்கிட்டு இங்கிட்டு பறக்குது, வண்டி ஓட்டுறவங்க முகத்துல எல்லாம் போய் படுது, இது பார்த்தாதுன்னு எல்லாரோட வீடு கடை வாசல்னு போய் விழுகுது. அது

0: மட்டுமா ஆடு மாடுலாம் சாப்பாடுன்னு நினைச்சு நீங்க போடுற குப்பையில இருக்க பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிடுது. இதுக்கெல்லாம் ஒரே வழி குப்பைய கரெக்டா குப்பை தொட்டியில போடுறது. அதான் நம்ம அரசாங்கமே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தொட்டியை தனித்தனியா பிரிச்சே வச்சிருக்காங்களே, அதுல போடுறதுக்கு உங்களுக்கு என்னமா சிரமம்?
1: சரிமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இனிமேலாச்சும் நம்ம எல்லாம் மாறலாம்.
2: சாலைகளில் குப்பைகளை போடாமல் மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து குப்பை தொட்டியில் போட்டு பழகுவோம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: உங்க உறவினர்கள் நண்பர்கள் பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
5: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் 1269 கிலோ ஹெர்ட்ஸில். இனி ஆங்கிலத்தில் செய்திகள் இளையஞ்சலாக கேட்கலாம்.
6: This is Akashvani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi yesterday chaired a meeting with members of the PM Economic Advisory Council. The Prime Minister and the Economic Advisory Council discussed various ideas and measures to further boost India's economic growth in times of global turmoil. In a social media post, the Prime Minister said they deliberated on a wide range of issues relating to India's economic transformation and long-term development priorities. They also shared perspectives on adding more momentum to the reforms journey and ensuring ease of living as well as ease of doing business. Union Home Minister Amit Shah has called for a sharper vigil on financial transactions, construction of buildings and sale and purchase of properties along the international borders. The directive came during a meeting chaired by Mr. Shah at BSF's Tripura Frontier Headquarters regarding the border areas of the northeastern state. The Home Minister also directed an examination of land records of the last 5 years be conducted. Mr. Shah said frequent operations against drug and arms trafficking must be conducted and the entire chain of contributors to drug trafficking must be dealt with a ruthless approach. External Affairs Minister Dr. S. Jaishankar virtually handed over 72 health facilities and 12 cultural heritage projects to Nepal under the reconstruction program post-2015 earthquake after meeting with his Nepalese counterpart Shishir Khanal in New Delhi. The two leaders jointly launched the linkage between UPI India and National Payments Interface of Nepal for facilitating cross-border personal remittances. Both leaders also witnessed the exchange of a memorandum of understanding between Digital India Bhashini and Kathmandu University for co-creating the national digital infrastructure for a voice-first language translation platform for Nepal. In his opening remarks during the meeting with Mr. Khanal, External Affairs Minister said that India and Nepal collaborate closely to maintain security along their long and uniquely open border, and the two countries have always stood by each other in times of need.
7: Collaborate closely to maintain security our long and uniquely open border. Our two countries have always stood by each other in times of need. In the wake of the ongoing crisis in West Asia, the Middle East, we have ensured uninterrupted fuel supplies to Nepal. The importance accorded to this relationship by both sides has only recently been demonstrated. We believe that today there is opportunity to decisively shift the trajectory of India-Nepal relations and to realize the full potential of our ties.
6: The National Testing Agency has refuted the claims circulating on social media and messaging platforms regarding an alleged leak, advance access or sale of the NEET UG 2026 re-examination question paper In a social media post, the agency said that such content is the work of organized cheating rackets that prey on the anxiety of students and their families. The agency asserted that

0: the integrity of the examination process remains fully intact and that all necessary safeguards are in place to ensure a fair and secure examination for candidates. West Bengal Chief Minister Suvendu Adhikari has said that BJP government will undertake major development initiatives to upgrade facilities at key religious sites across the state, such as Dakshineshwar and Kalighat temples. Speaking at a program in Kolkata, Mr. Adhikari said grand arrangements will be made for the upcoming Shravani Mela at Tarkeshwar. Hitting out at the previous Trinamool Congress administration, the Chief Minister alleged that West Bengal suffered from acute lack of employment opportunities and systemic corruption over the past 15 years. In the one-off test against Afghanistan, India will resume play at 368 for 3 in their first innings on day 2 in New Chandigarh today. Centuries from KL Rahul and Captain Shubman Gill, who remains unbeaten on 103, have put the men in blue in a strong position. Sai Sudarshan also contributed 81 before missing out on a maiden test century, while Rishabh Pant remained unbeaten with a brisk half century. In hockey, Indian men's team has lifted the Under-18 Asia Cup for the third time, thrashing host Japan 4-1 in the final in the Kakamigahara yesterday. In SAF Women's Championship 2026 final, India defeated the defending champions Bangladesh 3-1 to win the title for a record sixth time, played in Madgaon, Goa yesterday. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
3: ஓதலு சிறந்தது ஒழுக்கமுடைமை என்பது முதுமொழி காட்சியில் வருகின்ற வரிகள். முதுமொழி என்பது பழமொழி என்ற பொருளோடு தொடர்புடையது. இந்நூலை இயற்றியவர் மதுரை கூடலூர் கிழார் என்பவராவார். காஞ்சி என்பது காஞ்சிபுரம் அன்று. காஞ்சி என்பது மகளிர் இடையில் அணியும் ஒரு வகை அணிகலக் கோவையாகும். பல மணிகள் சேர்த்து கோர்த்த காஞ்சி அணி போல முதுமொழிகள் பல கோத்த நூல் முதுமொழி காஞ்சி என்ற பெயர் ஏற்பட்டது. இது திருக்குறள் போன்ற அமைப்பை உடையது. நூறதாம் சிறுபஞ்ச மூலம் நூறு சேர் முதுமொழி காஞ்சி என்று பிரபந்த தீபிகையார் இந்த நூலை பற்றி குறிப்பு செய்யப்பட்டுள்ளது. எல்லா பாடல்களும் ஆர்கலி உலகத்து என்று தொடங்குகின்றது. ஆர்கலி உலகத்து மக்கட்கு எல்லாம் ஓதறி சிறந்தென்று ஒழுக்கம் உடைமை என்கிறது. கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் வாழும் மக்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை இந்நூல் தெரிவிக்கின்றது. ஒரு மனிதன் எவ்வளவு கல்வி நூல்களை கற்றிருந்தாலும் அவனிடம் ஒழுக்கமில்லை என்றால் அவனுடைய வாழ்க்கை செம்மையாகாது. ஓதாதார்க்கு உணர்வோடு ஒழுக்கம் இல்லை என்கிறார் ஔவையார். நல்ல நூல்களை கற்பது மட்டும் பெருமையன்று, அதில் கற்றபடி வாழ்க்கையில் நடந்து காட்ட வேண்டும் என்பதே ஒழுக்கமுடையதாகும். அதனால்தான் திருவள்ளுவரும் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்றார். கற்றபின் நிற்க என்பது இங்கே ஒழுக்கத்தையே குறிப்பிடுகின்றது. கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பார்கள். எதனால் சிறப்பு என்று உற்று நோக்கும் இடத்து கற்றதோடு மட்டுமல்லாமல் ஒழுக்கத்தோடு இருந்ததால்தான் சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்ற பெயர் வருவதற்கு காரணமாக ஒழுக்கமே அமைகிறது. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் என்பது நல்ல வித்து ஆகும், நல்ல விதை என்கிறார். கல்வி கற்றால் மட்டும் போதாது, நல்லொழுக்கமாக இருக்க வேண்டும் என்கிறார். கல்வியாளராக இருந்தாலும் தீயொழுக்கத்தில் இருப்பவரை சமுதாயம் மதிக்காது. நல்லொழுக்கம் என்பது தனி மனிதனை உயர்த்தும் பண்புகள் ஆகும். ஒழுக்கத்தை தான் நன்னடத்தை என்கிறார்கள். காந்தியை இன்றளவும் நாம் மகாத்மா என்று போற்ற காரணம் அவர் ஒழுக்க சீலராக வாழ்ந்து காட்டினார். அவர் மூன்று குரங்கு பொம்மைகள் வைத்திருப்பார். மூன்றும் மூன்று விதமான ஒழுக்கத்தை போதித்தது. தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயவை பேசாதே என்று அந்த மூன்று

0: குரங்களும் அழகாக ஒழுக்கத்தை போதித்தது. பெரிய புராணத்தில் மெய்ப்பொருள் நாயனாரை அவரின் பகையரசன் மாறுவேடம் தரித்து முத்தநாதன் கொலை செய்தான். அவர் உயிர் போகின்ற தருவாயிலும் இவர் நம்மவர், இவரை பத்திரமாக கொண்டு செல்லுங்கள் என்ற வார்த்தை அவரின் ஒழுக்க பண்பிற்கு இலக்கணமாக திகழ்கிறது. இம்மைக்கும் மறுமைக்கும் ஒழுக்கம் நன்மையளிக்கும், அதை தருவது கல்விதான் என்பதைத்தான் ஓதலில் சிறந்தது ஒழுக்கமுடை என்கிறது முதுமொழி காஞ்சி.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
0: சமுதாயம் மதிக்காது. நல்லொழுக்கம் என்பது தனி மனிதனை உயர்த்தும் பண்புகள் ஆகும். ஒழுக்கத்தை தான் நன்னடத்தை என்கிறார்கள். காந்தியை இன்றளவும் நாம் மகாத்மா என்று போற்ற காரணம் அவர் ஒழுக்க சீலராக வாழ்ந்து காட்டினார். அவர்
2: ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம். பக்தி மாலை, பக்தி பாடல்கள்.

0: இன்று பராப வருடம் வைகாசி திங்கள் 24 நாள். ஞாயிற்றுக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நீர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த சிவகங்கை மாவட்ட விவசாய பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் 2026 ஆண்டு ஜூன் மாதம், அதாவது இம்மாதம் 11/6/2026 லேபிளிங் மற்றும் பேக்கேஜிங் பற்றிய பயிற்சியும், 12/6/2026 வெள்ளி அன்று லாபகரமான முறையில் நாட்டுக்கோழி வளர்ப்பும், 16/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காளான் வளர்ப்பு பற்றிய பயிற்சியும், 2 நாள் பயிற்சியாக 17/6/2026 மற்றும் 18/6/2026 ஆகிய 2 நாட்களும் ஊறுகாய் மற்றும் தொக்கு தயாரித்தல் பயிற்சியும், 1 வார பயிற்சியாக 22/6/2026 முதல் 30/6/2026 வரை பட்டை வயர் கூடை பின்னுதல் பற்றிய பயிற்சியும் நடைபெற உள்ளது. இப்பயிற்சிகள் அனைத்தும் குறிப்பிட்ட தேதியில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். இப்பயிற்சிகளுக்கு முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9488575716. மீண்டும் ஒரு முறை 9488575716. இப்பயிற்சிகளில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த தென்னை விவசாயிகளே, தென்னை சாகுபடியில் ஒருங்கிணைந்த பூச்சி நோய் மேலாண்மை மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்த தென்னை இலவச பயிற்சி இம்மாதம் 8/6/2026 நாளை, அதாவது திங்கட்கிழமை அன்று மாலை 4:30 மணிக்கு போடி நாயக்கனூர் மேலச்சொக்கநாதபுரம் அள்ளி கம்பள அனுப்ப கவுண்டர் சமுதாய கட்டிடத்தில் நடைபெற உள்ளது. இங்கு தென்னை சாகுபடியில் புதிய தொழில்நுட்பங்கள், ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை மற்றும் விவசாயிகளின் சந்தேகங்களுக்கு நேரடி விளக்கங்கள் வழங்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 6383346765. அலைபேசி எண் மீண்டும் ஒருமுறை 6383346765. நம் வீட்டில் வளர்ப்பதற்கான வளர்ப்பு பிராணிகளை தேர்வு செய்யும் போது மனதில் கொள்ள வேண்டிய அம்சங்கள். நாம் தேர்வு செய்யும் வளர்ப்பு பிராணிகள் நமது சுற்றுப்புறம் மற்றும் வாழ்க்கை முறையானது தேர்வு செய்யும் செல்ல பிராணிக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். பரந்த பண்ணை வீடுகளில் பராமரிக்கப்படும் வளர்ப்பு பிராணிகள் அடுக்குமாடி குடியிருப்பில் வளர்க்க உகந்தது அல்ல. அடுக்குமாடி வீடுகளில் வசிப்போர் செல்ல பிராணிகளை தேர்வு செய்யும் சமயத்தில் தங்கள் வீட்டில் போதுமான இடவசதி உள்ளதா மற்றும் குடியிருப்போர் சங்கத்தின் விதிகளில் அனுமதி உள்ளதா போன்ற பல தன்மைகளை மனதில் கொண்டு செயல்படுதல் மிகவும் அவசியமாகும். மேலும் நமது உணவு பழக்க வழக்கங்களும் மனதில் கொண்டு செயல்படுதல் அவசியம். முதியோர் மற்றும் சிறார்களுக்கான நாம் தேர்வு செய்யும் வளர்ப்பு பிராணிகள் அவர்களால் எளிதில் கையாளும் வகையில் இருத்தல் வேண்டும். எனவே செல்ல பிராணிகளை அவற்றின் இன குணாதிசயங்களை

0: ஆராய்ந்து நமக்கு உகந்த இனமாக தேர்வு செய்வதால் அவற்றின் பராமரிப்பு மிகவும் எளிதாகும். அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்போர் மிகவும் சிறிய உடல் எடை கொண்ட செல்ல பிராணிகளை பராமரிப்பது எளிதாகும். பரந்த பண்ணை வீடு போன்ற வீடுகளுக்கு பெரிய உடலமைப்பு மற்றும் மிகவும் சுறுசுறுப்பான வளர்ப்பு பிராணிகள் உகந்தவை ஆகும். இயந்திரமயமாகிவிட்ட மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் மிகவும் மதிப்பு மிக்கதாகும். எனவே செல்ல பிராணிகளை வளர்க்க விரும்புவோர் தங்கள் செல்ல பிராணிகளுடன் செலவிட போதிய நேரம் ஒதுக்குதல் மிகவும் அவசியம். நம் அரவணைப்பின்றி வளர்க்கப்படும் செல்ல பிராணிகளின் இயற்கையான குணாதிசயங்கள் பாதிக்கப்படுவதுடன் அவற்றின் பராமரிப்பும் சிக்கலாகிவிடும். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை மற்றும் கால்நடை அறிவியல் பள்ளியின் உதவி பேராசிரியர் டி அனிஷா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: பூஞ்சை நோய் மற்றும் பாக்டீரியா நோய் அதிகம் காய்கறி பயிர்களை தாக்கும். இதை தடுக்கும் வழிமுறைகளை இனி காணலாம். காய்கறி பயிர்களை பாதுகாப்பதற்கான பொதுவான வழிமுறைகள். முதலில் பயிர் சுழற்சி, அதாவது கிராப் ரொட்டேஷன். ஒரே நிலத்தில் வெவ்வேறு பயிர்களை அடுத்து அடுத்து பயிரிடும் முறையே பயிர் சுழற்சி என்று அழைக்கப்படும். இது மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் விளைச்சலை அதிகரிக்கவும் பூச்சி மற்றும் களை அழுத்தத்தை எதிர்த்து போராடவும் உதவும். அடுத்து பூச்சி மருந்து பயன்படுத்துதல். அதிக பூச்சிகள் மற்றும் பூஞ்சைக்கு எதிராக வேதியியல் பூச்சி மருந்துகளை பயன்படுத்துவது நமக்கு உதவும். ஆனால் இவற்றை சரியான நேரத்தில் மற்றும் அளவில் பயன்படுத்துவது அவசியம். மூன்றாவது சொட்டு நீர் பாசனம். காய்கறிகளின் வேர்களில் ஈரப்பதம் அதிகரிக்க மற்றும் பூஞ்சை நோய்களுக்கு வழிவகுக்காமல் இருக்க உதவும். நான்காவது பச்சை உரங்களை பயன்படுத்துதல், அதாவது பசுந்தாள் உரம், கிரீன் மெனியூர்ஸ். காய்கறி பயிர்களின் நிலத்தை அதிகரிக்கும் வகையில் பச்சை உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் பூச்சிகள் மற்றும் பூஞ்சைகள் பெரும்பாலும் குறைக்கலாம். இதைத் தொடர்ந்து கோடை பருவத்தில் காய்கறி பயிர்களில் ஏற்படும் நோய்களை பார்க்கலாம். முதலில் சோலனேஷிய ஃபேமிலியை சார்ந்த காய்கறிகள், அதாவது தக்காளி, கத்திரி, மிளகாய் மற்றும் உருளைக்கிழங்கு. முதலில் தக்காளி நோய்களை பற்றி பார்க்கலாம். முதலாவது நோய் முன்பருவ இலைக்கருகள். முன்பருவ இலைக்கருகள் என்றால் பூஞ்சை இலைகளை தாக்கும் பொழுது இலையில் புள்ளிகள் ஏற்பட்டு கருக தொடங்கும். முன்பருவ இலைக்கருகள் அதிகமாக வயது முதிர்ந்த இலைகளில் சிறிய கருப்பு காயங்களாக காணப்படும். புள்ளிகள் பெரிதாகி மற்றும் பொதுவான வளையங்களை பாதிக்கப்பட்ட பகுதியில் காணப்படலாம். திசுக்களை சுற்றியுள்ள புள்ளிகள் மஞ்சள் நிறமாக தோன்றும். அதில் வெப்பநிலை அல்லது ஈரப்பதம் ஏற்படும் பொழுது அதிக அளவில் இலைகள் இறந்து விடுகின்றன. இலையை போன்றே தண்டுகளிலும் காயங்கள் ஏற்படுகின்றன. இதை தடுக்கும் வழிமுறைகள் பயிர் குப்பைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல். இரண்டாவது பயிர் சுழற்சி முறையாக பின்பற்றுவதன் மூலம் நோய் தாக்கத்தை குறைக்கலாம். மூன்றாவது திறம்பட நோயை கட்டுப்படுத்த மான்கோசிப் 0.2% தெளிக்க வேண்டும். அடுத்த நோய் இலை சுருட்டை நோய். இது தக்காளியில் அதிக அளவில் தாக்கும் நோய். அறிகுறிகள்: புதிதாக வளரும் தக்காளி செடியில் மஞ்சள் இலைகள் சுருண்டு தாவரத்தின் வளர்ச்சி குறைத்து விடுகிறது. புதிய இலைகள் அளவில் குறைந்து சுருங்கி நரம்புகள் மஞ்சள் நிறமாகி விடுகிறது. இலைகள் மேல் நோக்கி சுருண்டு பார்ப்பதற்கு கிண்ணம் போல் இருக்கும். மலர்கள் தோன்றும், ஆனால் காய் பிடிப்பதற்குள் உதிர்ந்து விடும். இந்த இலை சுருட்டல் நோயை வெள்ளை ஈக்கள் அதிகம் தாக்கும். ஆதலால் மஞ்சள் அட்டையை நாம் பயன்படுத்துவதன் மூலம் இந்த தாக்கத்தை குறைக்கலாம். நாற்றுகளை வலை கூடாரம் அல்லது பசுமை கூடாரத்தில் பாதுகாக்க வேண்டும். இமிடாக்ளோபிரிட் 0.05% அல்லது மீட்டோஏட் 0.05% ஐ நடவு முடிந்து தெளித்தால் நோயினை கட்டுப்படுத்தலாம். மூன்றாவது ஃபுசேரியம் வாடல், அதாவது ஃபுசேரியம் வில்ட். இதோடைய அறிகுறிகள்: இளம் இலையில் கருகி சில நாட்களில் இறந்து விடுகிறது. இலை காம்பு மற்றும் எல்லா இலைகளும் வாட ஆரம்பிக்கும். விளை நிலங்களில் கீழ் இலைகள் முதலில் மஞ்சள் நிறமாக மாறும், மற்ற சிற்றிலைகள் கருகி இறந்து விடுகிறது. இதன் வழிமுறைகள்: பாதுகாக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழித்துவிட வேண்டும். கார்பன்டசம் 0.1% கொடுத்து பாதிக்கப்பட்ட பகுதியில் மூழ்க செய்ய வேண்டும். பயிர் சுழற்சி முறையில் பயிர்களை பயிரிட வேண்டும்.
0: இதுவரை இன்று ஒரு செய்தியில் கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை மற்றும் கால்நடை அறிவியல்

பள்ளியின் உதவி பேராசிரியர் டி அனிஷா அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய இன்று ஒரு செய்தி நிறைவு பெறுகிறது.

ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் நடைபெறும் கட்டுமான பணிகள், சொத்துகள் விற்பனை மற்றும் நிதிசார் பரிவர்த்தனைகள் குறித்த கண்காணிப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். திரிபுராவில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டிய எல்லைப் பகுதிகளில் கடந்த 5 காலத்திற்கான நில ஆவணங்களை ஆய்வு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். போதைப்பொருள் மற்றும் ஆயுத கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும், சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். எல்லைப் பகுதிகளில் கள்ளநோட்டு புழக்கம் குறித்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளை எதிர்கொள்ளும் வகையில் அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு உரிய பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கூறினார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 99% மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக கூறினார். மருத்துவமனைகளில் உள்ள செவிலியர் காலி பணியிடங்களை விரைவில் நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்களை நிரப்பிக்கொள்ள மாநில அரசுகளுக்கு அனுமதி வழங்குவது குறித்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை தற்போதைய 7.5% அதிகரிப்பது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை நிலாம்பூரில் தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் பலர் தாவேக்கவில் இணைந்து வருவது வரவேற்கத்தக்கது என்று திரு செங்கோட்டையன் கூறினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்தார். தென்காசியில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் சங்கம் சார்பில் 3 நடைபெறும் இந்த கண்காட்சியில் பள்ளி மாணவர்களுக்கான போட்டிகளை அமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை, கோவை போன்ற பெருநகரங்களில் நடத்தப்பட்டு வரும் இத்தகைய கண்காட்சிகள் தென் மாவட்டங்களில் நடத்தப்படுவதன் மூலம் சிறு தொழில்துறையினருக்கு நம்பிக்கை

0: அளிக்கும் என்று திரு மதன்ராஜ் கூறினார். முன்னதாக இந்த கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள 108 அரங்குகளையும் அமைச்சர் பார்வையிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேர்தல் சமயத்தில் வாக்குறுதிகளை அளித்துவிட்டு தற்போது வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம் என்று கூறி மக்களின் கவனத்தை திசை திருப்ப தாவே

0: திட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தேர்தல் சமயத்தில் வாக்குறுதிகளை அளித்துவிட்டு தற்போது வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம் என்று கூறி மக்களின் கவனத்தை திசை திருப்ப தாவேக அரசு முயற்சி செய்வதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டுள்ள மேட்டூர் அணை உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற மாநில அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் 436 திட்டங்களை நிறைவேற்றுவது குறித்தும் அதற்கான நிதி ஒதுக்கீடு குறித்தும் விவாதிக்கப்பட்ட அம்சங்கள் தொடர்பாக மாநில அரசு உரிய விளக்கமளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் குற்றச் செயல்களை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மாசு ஏற்படுவதை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கழிவுநீர் ஆற்றில் கலப்பதை தடுப்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சியர் திரு ஆனந்த் மோகன் தெரிவிக்கிறார்.
2: பாபநாசம் ஏரியால துணிகள் நம்மளோட ஆற்றில் கொட்டுற மாதிரி பொல்யூஷன் ஒண்ணு இருக்கு. சாக்கடை ஆற்றில் கலக்குற மாதிரி ரெண்டுமே நம்ம தவிர்க்கணும். நெக்ஸ்ட் வீக் ஒரு ஜாயிண்ட் கோஆர்டினேஷன் மீட்டிங், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் பிளஸ் வந்து தன்னார்வலர்கள் என்ஜிஓஸ் எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணிட்டு ஒரு கிளியர் ஆக்ஷன் பிளான் கொண்டு வரோம். அடுத்த ஒரு 6 மந்த்ஸ்ல என்ன பண்ணணும், நம்ம மந்த் வைஸா நம்ம ஃபாலோ பண்ணி என்னோட டார்கெட் அடுத்த ஒரு 6 மந்த்ஸ் டு 1 இயர்ல நம்ம தாமிரபரணியை பொறுத்த வரைக்கும் விசிபிள் சேஞ்சஸ் கொண்டு வரணும்.
1: தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனானில் அண்மையில் தொடங்கப்பட்ட 2வது சர்வதேச விமான நிலையம் விரைவில் பயணிகளின் பயன்பாட்டிற்கு வரும் என்று அந்நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. பலோச்சிஸ்தானில் சரக்கு வாகனங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று வர்த்தகர்கள், போக்குவரத்து துறையினர், தொழில் நிறுவன தலைவர்களின் கூட்டுக்குழு அந்நாட்டு அரசை வலியுறுத்தியுள்ளது. திரிபுராவில் அம்மாநில காவல்துறை மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினர் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஜந்தர் மந்தரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று தில்லி காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் கிராமத்தில் இம்மாதம் 10ஆம் தேதி மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான கோவை குற்றாலம் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி துறைமுகத்தில் சரக்கு பெட்டகங்களை கையாளும் திறன் நடப்பு நிதியாண்டில் 8.93% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளது. இணையவழி கட்டட திட்ட அனுமதியை விரைவில் வழங்குவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழும உறுப்பினர் செயலர் திரு ராகுல்நாத் தலைமையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம், 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மங்கோலியாவின் உலான்பாத்தர் நகரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் 74 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாகர் ஜக்லன் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் காஜல் தோச்சக் தங்கப்பதக்கம் வென்றார். இதே எடைப்பிரிவில் பிரியா மாலிக்கும், 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பாவும், 62 கிலோ எடைப்பிரிவில் மான்சி அஜ்லாவத்தும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். உலக தடகள போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தைப்பேயில் நடைபெற்ற மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இப்பதக்கத்தை கைப்பற்றி இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி

0: இந்திய அணி பட்டம் வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்திய அணி 3-1 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷ் அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் டேடே தங்கப்பதக்கம் வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்ற ஆடவர் சப் ஜூனியர் தனிநபர் போட்டியில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம் உட்பட மொத்தம் 7 பதக்கங்களை வென்றுள்ளது. உலான்பாத்தரில் நடைபெற்ற ஆசிய தனிநபர் மகளிர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சென்னையை சேர்ந்த வீராங்கனை சவிதா ஸ்ரீ பாஸ்கருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55. ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம்.
2: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
3: மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், இன்றைக்கி நம்ம கண்களுக்கு தெரியாத ஒரு சின்ன வில்லன் பற்றி பேச போகிறோம். சின்னதாக இருக்கும் ஆனால் பிரச்சனை பெருசு, அதுதான் மைக்ரோ பிளாஸ்டிக். ஏதோ பிளாஸ்டிக் குப்பை கடற்கரையில் குவிஞ்சிருக்குன்னு நாம் நினைக்கலாம், ஆனால் இப்போ பிரச்சனை அதை விட வேறு லெவலில் இருக்குது. கண்களுக்கு தெரியாத அளவுக்கு உடைஞ்சு சின்ன சின்ன துகள்களாக மாறி மணலுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. சமீபத்தில் கடற்கரை பகுதிகளில் எடுத்த மணல் மாதிரிகளை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அடடா, மைக்ரோ பிளாஸ்டிக் அளவு அதிகமில்லை போலன்னு முதல்ல தோணுச்சு. ஆனால் அடுத்தது தான் ட்விஸ்ட். பிரச்சனை எவ்வளோ பிளாஸ்டிக் இருக்குன்னு இல்லை, என்ன வகை பிளாஸ்டிக் இருக்குங்கிறது தான் முக்கியம். அதில் அதிகமாக கிடைச்சது நைலான் நார் மாதிரி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், அதாவது மீன் வலை, கயிறு, சிந்தட்டிக் துணிகள், இதிலேருந்து வர மிகச்சிறிய நார்கள். சின்னது தானேன்னு யோசிக்காதீங்க, கொசு சின்னது தான், ஆனால் இரவு தூக்கமே போக வைக்கும் இல்லையா. அந்த மாதிரி இந்த நார்கள் கடற்கரையில் வாழும் சின்ன உயிர்களான புழுக்கள், நண்டுகள், சிப்பிகள் எல்லாத்துக்கும் பெரிய ஆபத்து. அதுங்க உணவுன்னு நினச்சி இதை விழுங்கிடும், அப்புறம் வயிறு அடைச்சி பிரச்சனை, உடம்புக்குள்ளே நச்சு பொருட்கள் சேர்றது, இப்படி ஒன்று ஒன்றா ஆரம்பிக்கும். அதோட கதை முடிஞ்சிட்டுல, அந்த சின்ன உயிரை மீன் சாப்பிடும், மீனை பெரிய உயிர்கள் சாப்பிடும், கடைசியாக நாம் சாப்பிட்ற கடல் உணவுலையும் அது வந்து சேரலாம். அதான் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, கடலுக்கு போகிற குப்பை ஒரு நாள் டைரெக்டாக நம்ம தட்டுக்கு திரும்பி வரலாம். சரி, இவ்வளோ மைக்ரோ பிளாஸ்டிக் எங்கேருந்து வருது? நம்ம தினசரி வாழ்க்கையிலிருந்து தான். மீன்பிடி வலைகள் கிழியுது, அதிலிருந்து பிளாஸ்டிக் நார்கள். சிந்தட்டிக் துணிகளை வாஷிங் மிஷினில் துவைக்கிறோம், சின்ன சின்ன நார்கள் வெளியேறும். பீச்சுக்கு போய் சாப்பிட்ட சிப்ஸு கவர், தண்ணி பாட்டில், டீ கப் எல்லாம் மெதுவாக உடஞ்சி மைக்ரோ பிளாஸ்டிக்காக மாறிடும். மழைநீர் வடிகால், கழிவு நீர் எல்லாமே கடைசியில் கடலுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிடும். ஆனால் இங்கே ஒரு விஷயம் சொல்லணும், பிளாஸ்டிக்கே வில்லன் இல்லை. நீங்கள் வீட்டில் வச்சிருக்கிற 10 வருஷம் பழைய விளையாட்டுப் பொருள், மருத்துவ உபகரணங்கள், இவையும் பிளாஸ்டிக் தான். பிரச்சனை என்னென்னா, யூஸ் பண்ணு தூக்கி போடு வகை பிளாஸ்டிக், அதாவது சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் தான் பிரச்சனை. ஒரு சிப்ஸு பாக்கெட்டுக்கு ஆயுசு 10 நிமிஷம், ஆனால் அது சுற்றுச்சூழலில் வாழ்கிற ஆயுள் 100-200 வருஷம். இதில் பெரிய நிறுவனங்களோட பங்கு அதிகம்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. முன்னாடி கண்ணாடி பாட்டில் திருப்பி வாங்கி மறுபடியும் பயன்படுத்துகிற முறை இருந்துச்சு, இப்போது பயன்படுத்திட்டு தூக்கி எறிகிற கலாச்சாரமாக இருக்குது. அதுவும் சின்ன சின்ன ஷாஷே பாக்கெட்டுகள், ஷாம்பு, சாஸ், எண்ணெய் எல்லாம் குட்டி பிளாஸ்டிக் அவசரத்தில். அதோட ஆன்லைன் ஃபுட் டெலிவரி வந்த பிறகு ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு பெட்டி, ஒரு கவரு, ஒரு ஸ்பூனு, 2 டிஷ்யூ, 3 பிளாஸ்டிக் பை. சிலர் இதை மாற்ற முயற்சி பண்ணுறாங்க, சிலர் கடைக்கு துணி பை எடுத்துகிட்டு போகிறாங்க, சிலர் வெளியே சாப்பிடும் போது மிச்சமான உணவுக்கு தங்களோட டப்பாவில் எடுத்துகிட்டு போகிறாங்க, சிலர் ஸ்ட்ரா வேணாம்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் சவால் என்ன தெரியுமா, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற வாழைப்பழத்துக்கே கிளிங் ஃபிலிம் சுற்றி வரும். பிளாஸ்டிக் இல்லாமல் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் முயற்சி செஞ்சால் முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. இப்போ ஒரு சின்ன ஈஸி ஸ்வாப் பார்க்கலாமா? பிளாஸ்டிக் பைக்கு பதிலாக துணிப்பை, பெட் தண்ணீர் பாட்டிலுக்கு பதிலாக ஸ்டீல் பாட்டில், டேக் அவே உணவுக்கு பதிலாக உங்கள் சொந்த டப்பா, ஒரு முறை பயன்படுத்தும் ஸ்பூன் பிளேட்டுக்கு பதிலாக மீண்டும் பயன்படுத்தியக்கூடியவை, ஷாஷே பாக்கெட்டுகளுக்கு பதிலாக மொத்தமாக வாங்குகிற பழக்கம். அதுவும் சரி, ரீசைக்கிள் பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்களா? அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. எல்லா பிளாஸ்டிக்கும் ரீசைக்கிள் மதிப்பு கிடையாது. பெட் பாட்டில்கள், எஸ்டிபிஇ பாட்டில்கள் ஓரளவு பரவாயில்லை, ஆனால் சிப்ஸ்

0: பாக்கெட், சாக்லேட் கவர், பல அடுக்கு பிளாஸ்டிக், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். குப்பை சேகரிப்பவர்களுக்கு கூட அதில் வருமானம் குறைவு. அதனால் விஞ்ஞானிகள் சொல்றது, குப்பை ஆன பிறகு என்ன செய்வது என்று யோசிக்கிறத விட உருவாக்கும் போதே எப்படி செய்யணும்னு யோசிக்கணும். இப்போ சில நாடுகள் கடுமையான விதிமுறைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. சில இடங்களில் ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக்கு கட்டுப்பாடு, சில இடங்களில் தயாரிக்கும் நிறுவனங்களே அதற்கு பொறுப்பு. நம்மால் என்ன செய்ய முடியும்? உலகத்திலே ஒரே நாளில் மாற்ற முடியாது. ஆனால் வீட்டை விட்டு கிளம்பும் போது ஒரு துணிப்பை எடுத்துக்கிட்டு போகலாம். அடுத்த தலைமுறைக்கு நல்ல பழக்க வழக்கத்தை சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா கடலுக்கு போகிற குப்பை ஒரு நாள் திரும்பி நம்ம வாழ்க்கைக்கே வரலாம். அடுத்த முறை கடற்கரைக்கு போகிறப்போ அலைகளை மட்டும் பார்க்க வேணாம், மணலுக்குள் ஒளிஞ்சிருக்கும் கண்ணுக்கு தெரியாத வில்லன்களையும் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 7 மணி. காலை தென்றல். காலை தென்றலில் இதமான பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து.

அலைகள் விடுதலை திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய இந்த பாடலுடன் இதை நிறைவு பெற்றது காலை தென்றல். நேரம் 7:10.

0: ₹1,00,000 லாட்டரி எனக்கா? வாவ்!
1: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
2: RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: மதுரை தென்றல் கேட்கலாம் நேர்களே. புதிய முகம் திரைப்படத்திலிருந்து சுஜாதா குரலில் பாடிய பாடல்.

மதுரத்தின் இனிதை நிறைவு பெற்றது. நேயர்களை தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாள நாடுகள் வலுவான கலாச்சார நட்புறவை கொண்டுள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பது போன்ற நடவடிக்கைகள் அந்நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். தைப்பேயில் நடைபெற்ற உலக தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். உலக அளவில் நிலவி வரும் பொருளாதார நிச்சயமற்ற சூழலில் அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு நிலையான வளர்ச்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் உத்வேகம் பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாளம் இடையேயான எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சிஷீர் கனாலுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது இதுகுறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இரு நாடுகளும் வலுவான கலாச்சார மற்றும் பாரம்பரிய உறவுகளை கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நேபாள அரசு மேற்கொண்டு வரும் பயனுள்ள திட்டங்களுக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்று அவர் கூறினார். வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, கல்வி, பேரிடர் மீட்பு, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். இதனையடுத்து கடந்த 2015 நேபாளத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போது பாதிக்கப்பட்டு மறுசீரமைக்கப்பட்டு வரும் 12 கலாச்சார பாரம்பரிய மையங்கள் மற்றும் 72 சுகாதார மையங்கள் அந்நாட்டிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஆசிய பசிபிக் பகுதியில் இந்திய விமான போக்குவரத்து சேவை குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டு வருவதாக சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. பிரேசிலில் நடைபெற்று வரும் உலக விமான போக்குவரத்து சேவை குறித்த மாநாட்டில் உரையாற்றிய சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் மண்டல துணைத் தலைவர் திரு ஷெல்டன் ஹீ இதனை தெரிவித்தார். வரும் 2044 இந்திய விமான பயணிகளின் எண்ணிக்கை கணிசமான அளவில் அதிகரிக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். உலக அளவில் உள்நாட்டு விமான போக்குவரத்தில் இந்தியா விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக திரு ஷெல்டன் ஹீ குறிப்பிட்டார். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவு மறுதேர்வுக்கான வினாத்தாள் வெளியானதாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் செய்திகளை தேசிய தேர்வு முகமை நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக தேர்வு முகமை வெளியிட்டுள்ள வலைதள பதிவில், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற உண்மைக்கு புறம்பான செய்திகள் வெளியிடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வை முறையாகவும் பாதுகாப்பாகவும் நடத்துவதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்வு முகமை கூறியுள்ளது. தவறான செய்திகளை வெளியிடும் வலைதளங்கள் அடையாளம் காணப்பட்டு அவற்றை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு சைபர் குற்றவியல் அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெளிவுபடுத்தியுள்ளது. தேர்வு எழுதும் மாணவர்கள் இதுபோன்ற போலியான செய்திகளை நம்ப வேண்டாம் என்றும் தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும்

0: தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் தேர்வு முகமை கேட்டுக் கொண்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வழிகாட்டுதலின்படி வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் கணிகிரியில் அரசியல் சாசன சிற்பி டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் திருவுருவ வெண்கல சிலையை திறந்து வைத்தார். இதையடுத்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அம்பேத்கரின் சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டு தலைமுறை தலைமுறையாக தலைவர்கள் உருவாகி வருவதை சுட்டிக்காட்டினார். அம்பேத்கரின் போதனைகளை மனதில் உள்வாங்கிக் கொண்டு அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு அம்மாநில அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உணவு பாதுகாப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் June 7 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி தருமபுரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சிறுதானிய பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து அம்மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் மருத்துவர் கைலாஷ்குமார் வலியுறுத்தியுள்ளார்.
1: இந்த வருடம் கருப்பொருளானது ஃப்ரம் பர்டன் டு சொல்யூஷன் சேஃப் ஃபுட் எவ்ரிவேர், அதாவது சுத்தமான சுகாதாரமான உணவே மருந்து. மேலும் உணவு பாதுகாப்பு துறை 2012 முதல் நம் இந்தியாவில் இயங்கி வருகிறது. இத்துறையானது அனைத்து இடங்களிலும் உணவு சம்பந்தமான குறைபாடுகள் ஏதேனும் இருந்தால் உடனடியாக கள ஆய்வு செய்து தகுந்த நடவடிக்கை எடுத்து வருகிறது. வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய குறைகளை குரல் பதிவாகவோ மெசேஜ் மூலமாக தெரிவிக்கலாம். நம்பர் 9444-042-322.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பது போன்ற அச்சுறுத்தும் நடவடிக்கைகள் அந்நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் நடைபெற்று வரும் சர்வதேச பொருளாதார மன்றத்தின் கூட்டத்திற்கு இடையே செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு சுதந்திரமாக முடிவெடுக்கும் உரிமை இந்தியாவிற்கு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான உறவுகள் பரஸ்பரம் நம்பிக்கை அடிப்படையிலானது என்றும், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் மேலும் விரிவடையும் என்றும் திரு விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து ஏவுகணை மூலம் ஈரான் நேற்று நடத்திய தாக்குதல் காரணமாக அப்பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை அருகே உள்ள தீவுகளில் அமைக்கப்பட்டுள்ள ரேடார் கண்காணிப்பு கருவிகள் மற்றும் ஈரான் கடலோர கண்காணிப்பு நிலைகளை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலை அடுத்து இந்த ஏவுகணை தாக்குதலை ஈரான் மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை கூறியுள்ளது. ஈரானின் ஏவுகணை தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாகவும், எனினும் அமெரிக்க படைகளுக்கு ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து தரவுகள் எதுவும் இல்லை என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்காசிய பகுதியில் பதற்றத்தை குறைப்பது குறித்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இத்தகைய ராணுவ நடவடிக்கைகள் அப்பகுதியில் பதற்றத்தை மேலும் அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குறைந்த செலவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் வளங்கள் பாதுகாப்பு குறித்த காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்க மாநாடு நடைபெறவுள்ளதாக ஹரியானா மாநில சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஹர்விந்தர் கல்யாண் தெரிவித்துள்ளார். இந்த மாநாடு நாளை முதல் 10 வரை 3 சண்டிகரில் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்கும் பிரதிநிதிகளின் போக்குவரத்திற்காக 6 மின்சார பேருந்துகளை பயன்படுத்த ஹரியானா மாநில அரசு முடிவு செய்துள்ளது. எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பது, போக்குவரத்துக்கான செலவுகளை கட்டுப்படுத்துவது போன்ற முக்கிய முன்முயற்சிகளை குறித்த இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலக தடகள போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தைபே

0: நடைபெற்ற மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இப்பதக்கத்தை கைப்பற்றி இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மங்கோலியாவின் உலான்பாத்தர் நகரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் 74 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாகர் ஜக்லன் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் காஜல் தோச்சக் தங்கப்பதக்கம் வென்றார். இதே எடைப்பிரிவில் பிரியா மாலிக்கும், 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பாவும், 62 கிலோ எடைப்பிரிவில் மான்சி அஜ்லவத்தும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாள நாடுகள் வலுவான கலாச்சார நட்புறவை கொண்டுள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பது போன்ற நடவடிக்கைகள் அந்நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். தைபேயில் நடைபெற்ற உலக தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 7:25, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இனி கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நலமாய் வாழ காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளுக்கான விளக்கம் அளிக்கிறார் காது மூக்கு தொண்டை சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி. ராஜசேகரன் அவர்கள்.
3: நமது காதுக்குள் வெளிச்செவி குழல் பாதி எலும்பினாலும் பாதி குருத்தெலும்பும் தோலும் கலந்த ஒரு எலாஸ்டிசிட்டி என்று காதை பின்னோக்கி இழுத்தால் அவையும் அசையக்கூடிய தன்மையுடையது. அந்த குருத்தெலும்பு பகுதியில் இருக்கக்கூடிய தோலில் சிறு மயிர்கால்களுடன் மாடிஃபைடு ஸ்வெட் கிளாண்ட் என்று கூடப்படுகின்ற மாறுபட்ட வியர்வை சுரப்பி செருமினஸ் கிளாண்ட்ஸ் என்று குறிப்பிடப்படும் ஒன்று இருக்கின்றது. ஒரு நறுமணம் அடிக்கின்ற திரவம் போன்ற வளவளப்பான திரவத்தை சுரக்கின்றது. இவை வெளி செவி குழலில் பரவி துர்நாற்றத்தையும் ஒரு வளவளப்பான தன்மையையும் உண்டாக்குகின்றது. உதாரணத்திற்கு ஒரு எறும்போ சிறு தும்பியோ உள்ளே நுழைந்து விட்டதென்றால் அதனுடைய கால்களிலே அந்த வளவளப்பான திரவம் மெழுகு போன்று கால்களை பிடித்துக் கொள்ளும். அதிலிருந்து எழுகின்ற துர்நாற்றம் அவற்றை அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்வது துர்நாற்றத்தை உண்டாகும். செருமினஸ் கிளாண்ட் என்பது இயற்கையாகவே நமது காதுகளுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக அமைந்துள்ளது. ஆனால் நாம் அவற்றை முறையாகவும் சரிவரவும் அல்லது கால இடைவெளியில் அவற்றை அகற்றாமல் இருப்பதினால் காதினில் தோலிலிருந்து வீழ்கின்ற செல்களும் சேர்ந்து ஒரு அடர்த்தியான கெட்டியான வேக்ஸ் அல்லது செருமன் என உண்டாகி காதின் வெளிக்குழலை அடைத்து விடுகிறது. அதனால் காற்றின் உள்ள ஒலி அலைகள் செவிப்பறை போய் சந்திக்க இயலாமல் ஒரு தடையாக அமைகிறது. இப்படி இருந்தால் காது கேட்கும் திறன் குறைவாகும். ஆற்றிலோ குளத்திலோ கடலிலோ முங்கி குளித்தால் நீர் உள்ளே சென்று அந்த கடினமான செருமனை சற்றே பருமனாக்கி முற்றிலும் அடைத்துவிடும் அல்லது வலியை உண்டாகும். பனி காலத்திலும் பனி பிரதேசங்களில் சென்றாலும் இத்தகைய சம்பவங்கள் நடைபெறும். இந்த செருமன் என்பது நன்மை செய்கின்ற ஒரு பொருள். அளவுக்கு மீறி படிந்தால் நமது காது கேட்கும் திறன் குறைந்து விடுகிறது. காமன் காஸ் ஆஃப் ஹியரிங் இம்பேர்மெண்ட் என்று பார்த்தால் காதில் படிந்துள்ள செருமன் தான். இவற்றை எப்படி எடுப்பது? இருக்கின்ற அழுக்கை இழக்குவதற்கு தேங்காய் எண்ணெயோ அல்லது சொட்டு மருந்துகளோ 4 சொட்டுகள் விட்டு வெளியில் இருக்கின்ற ஒரு காதினுடைய மூடி போன்ற அமைப்பை 2-3 முறை அழுத்தி மீண்டும் 1-3 சொட்டு. இதற்கு பெயர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் என்று கூறுவார்கள். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்றால் முதலில் போட்ட 4 சொட்டுகளும் ஆழத்திற்கு செல்லும், உள்ளே இருக்கின்ற காற்று வெளியே வரும் நீர்க்குமிழி போல. மீண்டும் 3 சொட்டுகளை விட்டால் அவை உள்ள ஆழத்திற்கு சென்று அங்கே இருக்கின்ற கடினப்பட்ட பொருளை மென்மையாக்கி தாடை மேலும் கீழும் பேசும் பொழுதும் உண்ணும் பொழுதும் அசைவதனால் வெளிநோக்கி பயணித்து வந்துவிடும். ஏனென்றால் உள்ளே போக முடியாது, அங்கே செவிப்பறை இருக்கிறது. வெளியே வருகின்ற பொருளை டார்ச் விளக்கின் உதவியுடன் பார்த்து வெளிநோக்கி தள்ளினால் வெளியே வரும். அதை விடுத்து நாம் செய்வது என்ன? இயர்பட்ஸை

0: அடுத்து காதிற்கு உள்ளே அதற்றை எடுப்பதாக சொல்லிக் கொண்டு உள்ளே உள்ளே தள்ளிவிடுவார்களாக. அவர்கள் மிகவும் ஆழத்திற்கு சென்று செவிப்பறையின் முன்னே நன்கு படிந்துவிடும். தானே இழகி வெளியே வரும் வரை காத்திருக்கலாம். ஆனால் வலி உண்டாகிவிட்டால் மருத்துவரிடம் சென்று ஒளி வெளிச்சத்தை அதனுள் காட்டி அவற்றை மெதுவாக சிறு கருவிகள் மூலமாகவோ உறிஞ்சிகள் மூலமாகவோ எடுத்து விடுவார்கள். மிக சுலபமான ஒன்று. ஆனால் மேலை நாடுகளிலும் கீழே நாடுகளிலும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் செவியிலே செருமன் என்ற அந்த அழுக்கு அல்லது வேக்ஸ் படிந்துவிட்டால் அவர்கள் மயக்கம் கொடுத்து தான் எடுப்பார்கள். ஏனென்றால் போதிய ஒத்துழைப்பு இல்லை என்றால் குழந்தைகள் தலையை ஆட்டிவிட்டால் அந்த சவ்வு கிழிந்து விடும். ஆகவே குண்டூசி, ஹேர்பின், ஊக்கு போன்ற கூர்மையான ஆயுதம் கொண்டு எடுக்க முயற்சிக்க கூடாது.
1: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளுக்கான விளக்கம் அளித்தார் காது மூக்கு தொண்டை சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி. ராஜசேகரன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை மணி 7:25 கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 7:30. தொடர்ந்து கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குகிறார் ஸ்ரீ தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு ராஜா ஒரு நாள் ஒரு வேட்டைக்கு போனார். அப்படி போகிற வழியில் ஒரு இடத்துல தங்கினார். அது ஒரு சின்ன கிராமம். அரண்மனையிலேருந்து எடுத்துக்கிட்டு வந்திருந்த சாப்பாட்டை பரிமாறினாங்க. சாப்பிட ஆரம்பித்தார். அப்போ தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுது. அதாவது சாப்பாட்டில் உப்பு பத்தலை. உப்பு கொஞ்சம் குறைச்சலாக தெரிஞ்சுது. உடனே இந்த ராஜா என்ன பண்ணார், ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டார். இந்த பாருப்பா, இந்த குதிரையில் ஏறிக்கோ, நேராக அரண்மனைக்கு போ, அங்கே போய் கொஞ்சம் உப்பு எடுத்துக்கிட்டு வா, சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னார். பக்கத்தில் நின்றுட்டு இருந்த அமைச்சர் இதை கவனித்தார். உடனே மெதுவாக குனிஞ்சு ராஜா கிட்ட ஒரு யோசனை சொன்னாராம். அரசே, கொஞ்சோண்டு உப்புக்காக இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு போகணுமா? இப்போ நாம் தங்கியிருக்கிற இந்த கிராமமும் நம்ம ஆட்சிக்கு உட்பட்டது தானே. இங்கேயே ஏதாவது ஒரு வீட்டில் கொஞ்சம் உப்பு வாங்கிக்க வேண்டியது தானே. ராஜாவுக்கு கொஞ்சம் உப்பு தேவைன்னா போதாதா? உப்பு மூட்டை மூட்டையாக வந்து குவிஞ்சுராதா? இந்த சின்ன விஷயத்துக்காக ஒருத்தனை அனுப்பி, அதுவும் அரண்மனை வரைக்கும் அனுப்பி உப்பு எடுத்துகிட்டு வர சொல்லணுமா அப்படின்னார் அந்த அமைச்சர். ராஜா நிமிந்து பார்த்தார். அமைச்சரே, நீங்கள் சொல்கிறது மாதிரி இங்கேயே வாங்கிக்கலாம் தான். இருந்தாலும் சாப்பாட்டுக்காக நான் இங்கே கொஞ்சோண்டு உப்பு வாங்கினேன்னு தெரிஞ்சால் போதும், நம்ம கூட வந்திருக்கிற ஊழியர்கள் இந்த ஊரையே வந்து விலைக்கு வாங்கி விடுவாங்க அப்படின்னாராம். பார்த்தீங்களா, இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு ராஜாவாக இருக்கிறவர் அல்லது ஒரு கூட்டத்துக்கு தலைவராக இருக்கிறவர் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அவர் லேசாக ஒரு தப்பு பண்ணாலும் அதையே ஒரு ஆதாரமாக வச்சுக்கிட்டு அவருக்கு கீழே இருக்கிறவங்க ஏகப்பட்ட தப்பு பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு மன்னருக்கு இருக்க வேண்டிய தகுதியில் இது ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக இருக்க வேண்டிய தகுதி வந்து வாக்கு தவறாமை. சொன்ன சொல்ல காப்பாற்றணும். சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கக்கூடாது. இதுக்கும் ஒரு கதை உண்டு. ஒரு ராஜா, அவருக்கு ஒரு நண்பர். அந்த நண்பர் வந்து ராஜாவை பார்க்குறதுக்காக வந்தார். அரசே, என்னுடைய பிள்ளைகளுக்கு தின்பண்டம் வாங்கணும், 1 ரூபா இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னார். சரி, நீ கேட்டபடி உனக்கு பணம் தர்றேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் 2 பேரும் போய் ஒரு வில்வித்த போட்டியை பார்த்துட்டு வருவோம் வா அப்படின்னு கூப்பிட்டார். சரின்னு 2 பேரும் கிளம்புனாங்க. 2 பேரும் புறப்பட்டு போனாங்க. போட்டி நடக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அங்கே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அம்பு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எந்த அம்புமே சரியான இடத்துக்கு போய் சேரலை. எல்லாம் குறி தவறியே போய்கிட்டு இருந்தது. மன்னர் பார்த்தார். அவருக்கு கோபம் வந்துட்டது. என்ன இது, யாருக்குமே சரியாக அம்பு விட தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு அம்பையும் வில்லையும் வாங்கினார். தன் கூட வந்திருந்த நண்பர்கிட்ட கொடுத்தார். நீ இந்த அம்பை விடு பார்க்கலாம் அப்படின்னார். இவர் அந்த அம்பை வாங்கி விட்டார். குறி தவறாமல் போய் அந்த புள்ளியில் குத்திக்கிட்டுது. மன்னருக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. உடனே 100 ரூபாய் எடுத்து அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்தார் தன்னுடைய நண்பருக்கு. அதுக்கப்புறம் அந்த போட்டியெல்லாம் முடிஞ்சது. மன்னரும் அவருடைய நண்பரும் அரண்மனைக்கு திரும்பினாங்க. அங்கே வந்ததும் இந்த நண்பர் கேட்டார், மன்னா, கொடுத்த வாக்குறுதியை மறந்துட்டீங்களேன்னார். என்ன வாக்குறுதினார் மன்னர் ஆச்சரியத்தோடு. 1 ரூபா கேட்டிருந்தேன், தர்றதா சொன்னீங்களே அப்படின்னார். அதுதான், 100 ரூபா கொடுத்தனே அப்படின்னார் மன்னர். இப்போ அந்த நண்பர் வந்து ராஜாவை பார்த்து சொல்கிறார், கொடுக்கறதாக வாக்களிக்காத 100 ரூபாய் கொடுக்கறதாக வாக்களித்த 1 ரூபாய்க்கு ஈடாகாது. மன்னராக இருக்கிறவர் சொன்ன சொல்ல காப்பாற்றணும். அதுதான்.

0: முறையினர். மன்னராக இருக்கிறவர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இதுதான் விளக்கம். மன்னர்கிட்ட வேலை பார்க்குறவங்களும் மக்களை வந்து கஷ்டப்படுத்தாதவங்களாக இருக்கணும். ஒரு அரண்மனையில் விருந்து நடந்துக்கிட்டு இருந்தது தான். அந்த ஊர் பழக்கப்படி ஒரு எலுமிச்சம் பழத்துண்டை எடுத்து எல்லாரும் அவங்கவுங்க உணவில் புழிஞ்சிக்கிட்டாங்க. அடுத்தபடியாக ஒருத்தர் எடுத்தார், புழிஞ்சார், சாறு வரல. உடனே அங்கேருந்து ஒரு பெரிய பயில்வான் வந்து அதை புழிஞ்சார். அதில் ஒரு சொட்டு தான் வந்தது, சக்கையாக போட்டுது அந்த எலுமிச்சம்பழம். அதுக்கப்புறம் கடைசியாக இருந்த ஒருத்தர் அதை எடுத்தார். அவர் பார்க்குறதுக்கு நோஞ்சா மாதிரி எலும்பும் தோலுமாக இருந்தார். இருந்தாலும் அவர் அந்த சக்கையை எடுத்து புழிகிறார், ஏகப்பட்ட சாறு வந்துட்டுது அதிலேருந்து. எல்லாருக்கும் ஆச்சரியம், கசைக்கு புழியறதில் இவ்வளவு கெட்டிக்காரராக இருக்காரு, இவர் யார் அப்படின்னு விசாரித்தார் மன்னர். அப்போ சொன்னாங்களாம், இவர் தான் நம்ம ஊர் ஜனங்கள்கிட்ட இருந்து வரி வசூல் பண்ணுறவர் அப்படின்னு.
1: டெசர்ட் வந்தாச்சு, ஆனா இன்னும் நம்ம சாம்பியன் வரல.
2: பில் பே பண்றதுக்கு முன்னாடி வந்துருவாளே.
1: சோ गर्ल्स என்ன நடக்குது?
3: பில் போடுறாங்க.
2: சரி, உன் கார்டை கொடு.
1: பின் என்ன? ஆர்பிஐ சொல்லுது உங்க பின், ஓடிபி, சிவிவி அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருக்கும் கொடுக்காதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல் அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. இங்க சாப்பாட்டு சாம்பியன்ஷிப் நடந்துச்சா? ஆர்பிஐ சொல்லுது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேரம் காலை 7:35.
5: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சி நிலையான உணவு முறை நேர்முகம் கேட்கலாம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ்.
6: வணக்கம் நேயர்களே, உலக சுற்றுச்சூழல் சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றைய தலைப்பில் நாம் பேச இருக்கிறது நிலையான உணவு முறை. தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொன்னார் பாரதி. இந்த நிலையான உணவு முறை எல்லோருக்கும் கிடைக்கணும். பசியை போக்கும் ஒரு பொருள் மட்டும் அல்லாது, மனித ஆரோக்கியம், சுற்றுச்சூழல், பொருளாதாரம் மற்றும் எதிர்கால தலைமுறையின் வாழ்வோடு தொடர்புடையது. இன்னைக்கு இந்த நிலையான உணவு முறை பற்றி தான் பல அரிய தகவல்களை நாம் தெரிஞ்சுக்க காத்துக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு தெளிவான விளக்கம் அளிக்க காத்திருக்கிறார் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். அவர் தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கின்றோம். நேர்களே வணக்கம் சார்.
7: வணக்கம் சார்.
6: நிலையான உணவு முறை அப்படின்னா என்ன சார்?
7: நிலையான உணவு முறைன்றது ஒரு நியூ ஏஜ் ஆஃப் கான்செப்ட். இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா, சரிவிகித உணவுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன சரிவிகித உணவுனா, நம்ம சாப்பிட்ற பொருளில் நமக்கு தேவையான எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் கிடைக்குதா, அதை வந்து நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கிட்டு சாப்பிட்றது சரிவிகித உணவுன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த நியூ ஏஜ் கான்செப்டுன்றது, நீ சாப்பிட்ற உணவுப் பொருள் மட்டும் இல்லை, இந்த உணவுப் பொருள் எங்கேருந்து விளையுது, அந்த உணவுப் பொருள் விளைகிறதுனால வந்து அங்கே ஏதாவது சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுதா, இந்த உணவுப் பொருளோட குவாலிட்டியும் குவான்டிட்டியும் வந்து இயற்கையை சுரண்டாமல் நம்ம தயாரிக்கிறோமா அப்படின்ற கருதுகோளையும் எடுத்துக்கிட்டு தான் இந்த நிலையான உணவு முறைன்னு சொல்கிறோம். இப்போ நிலையான உணவு முறைன்றதுக்கு ஆங்கிலத்தில் நம்ம சஸ்டெயினபிள் ஃபுட்டுன்னு சொல்கிறோம். சஸ்டெயினபிள் ஃபுட்டுனா என்னென்னா, இந்த உணவு முறை நம்ம எடுக்கிறோம், அதில் தேவையான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, அது எந்த விதத்துலையும் நம்ம பூமியை பாழ்படுத்தலை, இந்த உணவை நம்ம அடுத்த தலைமுறைக்கும் நம்ம வந்து எடுத்துட்டு போகலாம். இந்த மூணு அம்சமும் சேர்ந்தது தான் நிலையான உணவு முறைன்னு சொல்கிறோம்.
6: ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னீங்க, மூன்று அம்சங்கள் சேர்ந்தது தான் நிலையான உணவு முறைன்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைய காலகட்டத்தில் உணவு முறையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னா எதை சொல்லலாம்?
7: முதல்ல வந்து நம்ம கிராமங்கள்லாம் பார்க்குறப்ப வந்து என்ன சொல்லுவோம், எங்கள் நிலத்தில் வளர்ந்த அரிசி இது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தோட்டத்தில் வளர்ந்த காய்கறின்னு சொல்லுவோம். நம்ம கிராமங்கள்லாம் முன்னாடியே ஒரு நிலையான உணவு முறை வந்து இருந்துச்சு. ஏன்னா விளைவிக்கிறது நம்ம, அப்போ அதிலிருந்து நம்ம சாப்பிட்றப்ப வந்து நம்ம அதில் இடுபொருள்களை என்ன போட்டோம் ஏது போட்டோம் எல்லாமே நமக்கு தெரியணும். ஏன்னா நம்ம விளைவிக்கிறதே நம்ம தான். ஆனால் நம்ம வந்து அந்த கிரீன் ரெவல்யூஷனுங்கிற பசுமை புரட்சியில் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய மகசூலை நோக்கி போனோம். அப்போ மகசூலை நோக்கி போகிறப்ப என்ன செய்யறோம், நம்ம வந்து நிறைய இடுபொருள்களை போட்டோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃபர்டிலைசரை நிறைய அதிகமாக போட்டு நம்ம வளர்கிறப்ப வந்து என்னென்னா, நமக்கு வந்து குவான்டிட்டி அதாவது அளவில் நம்ம ஒரு பெரிய தண்ணீரை அடைஞ்சோம், அதனால் நிறைய பசியை போக்கணும். ஆனால் அதோட மறுபக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பிரச்சனைக்குரியதாக இருந்துச்சு. நமக்கு குவான்டிட்டி கிடைக்கிது, ஆனால் குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப கெட்டு போயிடுது. அப்போ நம்ம என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணால், மண் அரிப்பு ஏற்படுது, மண்ணில் மண்புழு இல்லை, போதுமான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கிறது கிடையாது. அதுபுறம் கிடைச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து குளுக்கோஸுன்ற ஃபார்மெட்டில் மட்டும்தான் அதிகமாக இருந்துச்சு.

0: அதனால சுற்றுச்சூழல் பாதிப்புகள் அதிகமாக ஏற்படுத்துச்சு. அப்போ நம்ம சாப்பிட்றோம், ஆனால் நமக்கு வந்து அது எந்த விதத்துலேயும் வந்து ஒரு முழுமையான உணவாக அது கிடைக்கல. அப்போ தான் வந்து நம்ம வந்து இந்த நிலையான உணவு முறை, நிலையான உணவு பழக்கன்ற இடத்துல வந்து நம்ம திரும்புகிறோம்.
1: நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க, உற்பத்தி அதிகமாக கிடைக்கணும் அப்படின்ட்டு பல கெமிக்கல் நம்ம யூஸ் பண்ணுறோம், இதனால் மண்ணுடைய தரம் பாதிக்கப்படுது. அதாவது உற்பத்தி அதிகரிக்குது, ஆனால் தரமான பொருள் அப்படின்னா அது வந்து கேள்விக்குறி தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம உணவு உற்பத்தி அதிகரிப்புக்கு நம்ம கெமிக்கலில் பயன்படுத்தும் போது காலநிலை மாற்றத்திற்கும் இந்த உணவு உற்பத்திக்கும் தொடர்பு இருக்குதா?
0: இது ரொம்ப முக்கியமான கேள்வி சார். கிரீன் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி எப்போ நம்ம என்ன மாதிரியான மாற்றத்தை அடைஞ்சிருக்கோம்னா, ஒரு மோனோ டைப் ஆஃப் கல்ச்சருக்கு பழகிட்டோம் நம்ம. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், கிராமங்களில் எல்லா பேருமே வந்து என்னென்னா அரிசி மட்டும்தான் போடுறாங்க, எல்லா பேரும் கரும்பு மட்டும்தான் போடுறாங்க. ஆனால் முன்னாடி அப்படி கிடையாது. நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிறு தானியங்கள் இருந்துச்சு. அந்த சிறு தானியங்கள்னா கம்பு, கேழ்வரகு, ராகி, கோதுமை, நிறைய சிறு தானியம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட நெல் ஜெயராமன்ற மாதிரியான இயற்கை ஆர்வலர்கள், இயற்கை போராளிகள்னால் 150 ரகத்துக்கு மேலான நெல் வெரைட்டியை கண்டுபிடிச்சி நமக்கு வந்து இன்னைக்கு வந்து பாதுகாத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ நம்ம வந்து சொல்லுவோம்ல, கிராமத்தில் 5-8 செல்லப்பொண்ணு இந்த மாதிரி சொல்கிற மாதிரி, இது பூரா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதை தாண்டி நம்மளுடைய பாரம்பரியமான நெல் ரகம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி பாரம்பரியமான நெல் ரகம் வந்து மாப்பிள்ளை சம்பா, கிச்சடி சம்பா, காட்டியானம், இந்த மாதிரியான மருத்துவத்துக்கு உதவுகிற மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இந்த விலையை வைக்கப்படுற 5-8 இந்த செல்லப்பொண்ணி இந்த மாதிரி கம்பெனி ப்ராடக்டில் கிடைக்கல. அப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு வந்து என்னென்னா நம்ம ஒரு பொருளை நிறைய விளைவிக்கிறோம், அது நமக்கு உடல் நலத்துக்கு ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன செஞ்சோம், லோக்கல் ஃபுட்டை மட்டும் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம். லோக்கல் ஃபுட்னா என்னென்னா அந்த ஏரியாவில் என்ன விளையுதோ அந்த ஃபுட்டை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ஏரியாவில் இருக்க சாமையை போடுறோம், அந்த ஏரியாவில் இருக்க ஒரு பாரம்பரியமான நெல் ரகத்தை மீட்டெடுக்கிறோன்றப்போ வந்து அது சுற்றுச்சூழலுக்கும் சரியாக இருக்கும், உங்கள் உடம்புக்கும் சரியாக இருக்கும், ப்ளஸ் வந்து என்னென்னா உங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அந்த நெல் ரகத்தையோ அந்த உணவுப் பொருளையோ நம்ம கொண்டு போகிறதுக்கு உதவுது. இந்த 3 ஃபேக்டர்ஸையும் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறது தான் நிலையான உணவு முறை.
1: சிறுதானியங்களை பற்றி சொன்னீங்க, கம்பு, கேப்பை, கேழ்வரகு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கிற இளைய தலைமுறையினருக்கு இந்த பெயரெலாம் கேள்விப்பட்டிருப்பாங்களா அப்படின்னா அது வந்து சந்தேகம்தான். அப்போ சிறுதானியங்கள் நிலையான உணவு முறையில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது?
0: சிறுதானியங்கள் தான் சார் நமக்கு ரொம்ப முக்கியத்துவமான பங்கு ஆற்ற போது. இனிமேல் இந்த சிறுதானிய விளைச்சலத்தை நம்ம வந்து இப்போ வந்து கிளைமேட் ரீசைலண்ட் கிராப்னு சொல்கிறோம். இந்த சிறுதானியங்களை விளைவிக்கிறதுக்கு நமக்கு வந்து நிறைய தண்ணி தேவைப்படுறதில்லை, நிறைய இடுபொருள்கள் தேவைப்படுறதில்லை, நிறைய உடல் உழைப்பு தேவைப்படுறதில்லை. ஆனால் சிறுதானியங்கள் மூலமாக நமக்கு நிறைய வந்து விட்டமின்ஸ் கிடைக்கிது. சிறுதானியம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டயபெட்டிக் ரெசிஸ்டன்ட்டு நியூட்ரியன்ட் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கிது. இந்த சிறுதானியங்கள் அதிகம் எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பசிக்காது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து நிறைய ஸ்நாக் எடுத்துக்கிற வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுது. நம்ம வந்து எப்போ நமக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சுன்னா, நம்ம வந்து சிறுதானியங்களை புறந்தள்ளிட்டு நான் வந்து கோதுமை மட்டும் எடுத்துக்கிறேன், நான் வந்து அரிசியை மட்டும் எடுத்துக்கிறேன், நான் மைதா மட்டும் எடுத்துக்கிறேன்றப்ப நம்ம உணவில் ஒரு டைவர்சிட்டி இல்லாமல் போச்சு. ஆனால் இந்த சிறுதானியங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் கம்பு எடுத்துக்கலாம், கேழ்வரகு எடுத்துக்கலாம், அப்போ வந்து போதுமான மைக்ரோ நியூட்ரியன்ட் நமக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போ இனிமேல் போகிற காலகட்டத்தில் சிறுதானியம்ன்றது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி காலநிலை மாற்றத்துக்கு உகந்ததாக இருக்கும், உங்கள் உடம்புக்கு தகுந்ததாக இருக்கும், அது உங்களுக்கு நீடித்த முறையில் சில நிறைய நல்ல விஷயங்களை தரதாக இருக்கும். இனிமேல் எதிர்காலத்தில் வந்து சிறுதானியங்களை பற்றியான விழிப்புணர்வு ரொம்ப அதிகமாக இருக்கு, ஏற்படுத்தப்படணும். அப்படி படுறது மூலமாக இந்த 3 விஷயத்தையுமே நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்க முடியும்.
1: ரொம்ப அருமையாக எடுத்து சொல்லியிருக்கீங்க சார். இப்போ உணவுக்கும் நீர் பயன்பாட்டிற்கும் உள்ள தொடர்பு என்ன? அதே போல் விர்ச்சுவல் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன சார்?
0: உணவுக்கும் நீருக்கும் ரொம்ப முக்கியமான தொடர்பு இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா, இப்போ வந்து விர்ச்சுவல் வாட்டர்ன்றதுனா மறைமுக நீர்னு சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம ஒரு ஏக்கர் நிலத்தில் நெல்லை விளைவிக்கிறோம். நெல்லை விளைவிக்கிறப்ப வந்து என்னென்னா நமக்கு வந்து நெல், கோதுமை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி தேவைப்படுற ஒரு பாசனப்பயிர். அப்போ அந்த பாசனப்பயிருக்கப்போ வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து நிலத்தடி நீரை அதிகமாக பயன்படுத்துகிறோம், இல்லாட்டி மழை எதிர்பார்த்துருக்கோம். அப்போ மழை பொய்த்து போனாலோ இல்லை நிலத்தடி நீர் பொய்த்து போனாலோ வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த கிராப்பில் வந்து நமக்கு போதுமான அளவு மகசூல் கிடைக்கல, அதனால் அந்த விவசாயம் பாதிக்கப்படுறேன். ப்ளஸ் வந்து என்னென்னா ஒரே மாதிரியான இந்த வகையான நெற்பயிர்களை நம்ம போடுறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணீரோட பயன்பாடு ரொம்ப ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. ஆனால் இதே நேரத்தில் சிறுதானியங்கள் எடுத்துக்கிறப்ப இவ்வளோ தண்ணி தேவைப்படாது, ரொம்ப கம்மியான தண்ணி தான் தேவைப்படும். அதே மாதிரி அதுக்கு தேவையான உரங்களும் ரொம்ப கம்மியாக செயல்படுறப்ப வந்து என்னென்னா நம்ம வந்து லோ இன்புட் ஹை அவுட்புட்டுன்ற இது மூலமாக நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும். இப்போ இங்கே இருக்க வந்து நீரை அதிகமாக பயன்படுத்தி பண்ணுற விவசாயம் வந்து பார்த்தோன்னா ஹை இன்புட் ஹை ஈல்டுன்றதுக்கு போயிடும். அப்போ இனிமேல் போகிற காலகட்டத்தில் நம்ம வந்து லோ இன்புட்டு கொடுக்கணும், ஒரு ஹை ஈல்டு கிடைக்கிற தாவரங்களையும் சிறுதானியங்களையும் விளைவிக்கிற மூலமாக நமக்கு உடல் நலத்துக்கும் சரி நம்ம விவசாய

0: நடத்துக்கும் சரி நம்மளோட சுற்றுச்சூழலுக்கும் சரி அது ரொம்ப முக்கிய பங்காற்றும்.
1: ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் ஒரு உணவு பொருட்களை உற்பத்தி பண்ணுறாரு, நெல் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி கேப்பை கேழ்வரகு இப்படி எதையோ ஒன்று உற்பத்தி பண்ணுறாரு, பண்ணிவிட்டு அது வந்து சந்தைக்கு விற்பனையாகுது, அதை வந்து நம்ம வாங்குகிறோம் சமைக்கிறோம் சாப்பிட்றோம். அப்படி சமைச்சு சாப்பிடும்போது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சிறு பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வீணடிக்கிறாங்க உணவு முறைகளை. அதாவது பல பேர் வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க, ஆனால் சிலர் வந்து இந்த மாதிரி உணவுப் பொருட்களில் எண்ணியே பார்க்கறது கிடையாது. அவங்க இந்த சாப்பாடாக நம்மளுக்கு வர்றதுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பை யாரும் நினச்சி பார்க்கறது கிடையாது. அப்படி இந்த உணவை வந்து நம்ம வீணடிக்கும் போது நம்முடைய இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு அடையுமா?
0: கண்டிப்பாக பாதிப்படையும் சார். இப்போ நம்ம உணவை வீணடிக்கிறோம்ன்ற ஒரு அது வந்து ஒரு மனப்பழக்கம்னு சொல்லுவேன் நான். கிராமத்து மாணவன் வந்து உணவை வீணடிக்க மாட்டேன், ஏன்னா அவன் உணவை நேரடியாக விளைவிக்கிறேன். அப்போ வந்து என்ன செய்யணும்னா ஒரு படி அரிசி வந்து அவனுக்கு வந்து என்னென்னா அதில் இருக்க உழைப்பு தெரியும். ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து ஒரு மால் கல்ச்சரில் வந்தப்போ வந்து என்ன செய்கிறோம், நம்ம வந்து ஒரு தள்ளுவண்டி எடுத்துகிட்டு நமக்கு தேவையானதுனால் தூக்கி போடுறோமே தவிர இந்த உணவு எங்கே விளைவிக்கப்படுது, இந்த உணவு விளைவிக்க பின்னாடி இருக்க எவ்வளவு உழைப்பு இருக்குது, எவ்வளவு மனிதர்களோட வியர்வை இருக்குன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போ வந்து நம்ம என்ன ஆயிடுதுன்னா நம்ம வந்து என்ன செய்யணும், உணவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் ஐட்டமாக மாற்றிட்டோம் சார். நம்ம இப்போ நீங்கள் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, முதல்ல கல்யாணத்துக்கு போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட மனிதனால 10 ஐட்டம் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியும். அன்றைக்கி என்ன செய்யணும், கல்யாணத்தை வந்து நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக மாற்றிட்டதுனால வந்து பார்த்தோன்னா ரொம்ப எக்ஸஸாக வந்து நம்ம சமைக்கிறோம். நான் வந்து வெரைட்டியாக சாப்பிடணுன்ற விதத்தில் உணவை ரொம்ப வீணாக்கணும். இது ரொம்ப மாற்றப்பட வேண்டிய பழக்கமாக இருக்கணும், இதை வந்து மாற்றியே ஆகணும். ஏன்னா இல்லாட்டி இவ்வளோ உணவை வீணடிச்சிங்கன்னா இதுக்கு திருப்பி திருப்பி திருப்பி விளைவிக்கிறதுக்கு நம்ம இயற்கைக்கு முரணான விளைச்சல் முறைகளுக்குள்ளே போக வேண்டியது இருக்கும். அது ஒரு நீடித்த ஃபுட்டாக இருக்காது, அது வந்து என்னென்னா நிறைய தீமையான பலன்களை தான் தரும். அப்போ உணவு வீணாக்கக்கூடாதுன்றதை வந்து ஒரு காமன் கோட் ஆஃப் சிஸ்டமாக சிறு பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். நம்ம சாப்பிட்ற தேவையான அளவுக்கு தவிர அதிகப்படியான உணவு எடுத்துக்கக்கூடாதுன்றது ஒரு விதியாக நம்ம கொண்டு வரணும்னு கூட எனக்கு தோணுது சார்.
1: உணவு வீணடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. இந்த நேரத்தில் இன்னொரு கேள்வி சார், சங்க காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா உணவு சாப்பிடும்போது தரையில் அமர்ந்து அதுக்கு வந்து மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து நம்ம உணவு சாப்பிட்ட காலம்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாமே டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றோம், பாதியிலே கையை கழுவிட்டு போயிடுறோம், அந்த மாதிரிலாம் நடக்குது. உணவை மதிக்கிறது எப்படி ஒரு இயற்கையை மதிப்பதற்கு சமம்?
0: இதை பற்றி இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வர் ஒரு தான் சொல்லியிருக்காரு சார். நம்ம சங்க காலத்தில் நீங்கள் சொன்னதுனால நம்ம உணவு எப்போ சாப்பிட்டோம், நீங்கள் வந்து ஒரு மண் சட்டியில் எடுத்து உங்களுக்கு தேவையான உணவை நீங்களே எடுத்து போட்டு சாப்பிடுவீங்க. அப்போ நீங்கள் வந்து சரி ஒரே தட்டில் சாம்பார் ஊற்றுவீங்க, அதில் காயை வச்சு சாப்பிடுவோம் நம்ம. அதுலேருந்து நம்ம டைனிங் சிஸ்டத்துக்கு வரோம். அது வந்து டைனிங் சிஸ்டம்ன்றது நம்ம மரபில் வரதில்லை, நம்ம வந்து ஆங்கிலேயர் அடிமைப்பட்டு இருந்தப்போ அதை பார்த்து மிமிக் பண்ண சிஸ்டம். அப்போ நீங்கள் ஒரு சாப்பாடை சாப்பிட்றதுக்கு வந்து எத்தனை பொருட்களை இருந்துச்சுன்னா ஒரு 10-15 கிண்ணம் இருக்குது, 10-15 வேலையாட்கள் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு எத்தனை பேரோட உழைப்பு தேவைப்படுது? இது எப்படி வந்துச்சுன்னா வந்து இது வந்து தான் நம்மளுடைய மரபுக்கு எதிரானதாக இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம இங்கே ஒரு வாழை இலையில் சாப்பிட்றீங்க, வாழை இலையில் சாப்பிட்டு முடிக்கிறீங்க, அந்த வாழை இலை கீழே போகிறீங்க, அது ஒரு மாடு சாப்பிடுது. அந்த மாடு சாப்பிட்றது வந்து அதுலேருந்து நீங்கள் ஒரு பாலை கறந்து எடுத்துக்கலாம். அப்போ நம்மகிட்ட ஒரு சர்க்குலர் எக்கானமி இருந்துச்சு, சாப்பிட்ற எந்த பொருளும் வேஸ்ட் ஆகலாம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டில் என்ன சாப்பிட்றோம், எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு ஒரு சிக்கன் ரைஸ் சாப்பிட்றாங்க. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றப்போ வந்து என்னென்னா பாதி சாப்பிட்டு கீழே போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய க்ரீன் ஹவுஸ் கேசஸ் வருது, பசுமை நிற வாயு வந்து ரொம்ப அதிகமாக வருது, இது சுற்றுச்சூழலை மாசுபடுத்துது. அப்போ வந்து என்னென்னா இந்த உணவு பழக்க முறையே மாறணும். இத்தாலியில் இதனால தான் ஸ்லோ ஃபுட் மூவ்மெண்ட் சொல்லியிருக்கீங்க. அது என்ன ஃபாஸ்ட் ஃபுட்டுன்றது உங்களுக்கு தெரியுது, ஸ்லோ ஃபுட் மூவ்மெண்ட்ன்றது என்னென்னா நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவில் இயற்கையாக என்ன உணவு விளையுதோ அந்த உணவு விளைகிறத அந்த ஏரியா மக்கள் என்ன விதமான உணவு பதார்த்த உணவுகளை எப்படி தயாரிக்கிறாங்களோ அதை தயாரித்து சாப்பிட்றது மூலமாக நம்ம வந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக கொண்டு வர முடியும் அப்படின்னு கொண்டு வர மூமெண்ட்டு பார்த்து தான் ஸ்லோ ஃபுட் மூமெண்ட்டு. நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டுன்ற தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு இந்த ஸ்லோ ஃபுட்டுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கல. இதை இந்த விழிப்புணர்வோடு நம்ம இந்த உணவு முறைகளை நம்ம கையாளணும்னு நினைக்கிறேன் சார்.
1: நிச்சயமாக நிலையான உணவு முறை மனித ஆரோக்கியத்தை எந்த வகையில் மேம்படுத்துது?
0: நிலையான உணவு முறை தான் வந்து மனித ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். எப்படின்னா அதில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நியூட்ரியன் கிடைக்குது, போதுமான அளவுக்கு வந்து என்ன செய்கிறதுனா மைக்ரோ நியூட்ரியன் கிடைக்குது, அது உங்கள் ஏரியாவில் விளைஞ்சது, அது உங்கள் கண்ணு முன்னாடி விளைஞ்சது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசரும் இல்லாமல் நமக்கு கிடைக்குது. அப்போ எனக்கு என்ன நான் சாப்பிட்ற பொருள் எங்கே விளையுதுன்னு தெரியும். அப்போ விளைகிற பொருளை பார்க்குறப்ப அந்த நிலத்தை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுது, அதை விளைய வைக்கிற விவசாயியை பற்றி ஒரு புரிதல் ஏற்படுத்துது. அப்போ அங்கே அந்த ஈகோ சிஸ்டத்துக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு பேலன்ஸ்டான ஃபார்மட்டுக்குள்ளே கொண்டு போயிடும் நம்ம. இதே இது வந்து நிலையான உணவு முறையை தாண்டி நம்ம ஒரு கன்சூமிங் கல்ச்சருக்குள்ளே போகிறப்ப வந்து பார்த்தோன்னா அது எங்கே வளர்கிறது தெரியாது, அது உண்மையிலேயே வந்து அது ப்ராசஸ்டான்றது தெரியாது. அது வளர்கிறதுக்கு எவ்வளவு உரங்கள் போட்டு

0: இருக்காங்கன்னு தெரியவே தெரியாது. அப்போ இது வந்து இயற்கைக்கு முரணான ஒரு வாழ்வியலை தான் நம்ம கொண்டு போவோம். அப்போ நிலையான உணவு முறையில் என்ன செய்யுதுன்னா, நம்ம எங்கே விளையுதுன்னு பார்க்குறோம், அது யார் விளைய வைக்கிறான்றதை பார்க்குறோம், அந்த விளைஞ்ச பொருளுக்கு வந்து சரியான பணம் கொடுத்து வாங்குறான்றப்ப, அப்போ ஒரு சாப்பாட்டுக்குள்ளே நம்ம இயற்கையையும் பாதுகாத்துக்கிறோம், அது விளைய வைக்கிறோன்னு பாதுகாத்துக்கிறோம், நம்மளும் வந்து ஒரு சரியான உணவு முறையை எடுத்துக்கிறோம், நமக்கும் இது பண்ணப்போ இந்த ஒரு இந்த முக்கோணம் வந்து நம்மளோட வாழ்வியல் தரத்தை தரக்குறியீடுகளை அதிகப்படுத்துது. அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வாழ முடியும்.
1: அருமையா எடுத்து வச்சிருந்தீங்க. அதாவது

இதுவரை உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சியாக நிலையான உணவு முறை நேர்முகம் கேட்டோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றார் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம். ராஜேஷ் கண்ணன் அவர்கள். உடன் உரையாடினார் ஏ. விக்னேஷ்.

0: மதுரை திண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம்.
1: நூற்று 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
6: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
7: நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம்,

0: இன்று காலை 8:45 வான்வெளியில் இசை தூரிகை வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி மதுரை வானொலியின் படைப்பாக கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி மதுரை வானொலியின் படைப்பாக வான்வெளியில் இசை தூரிகை அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். தொடர்ந்து செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நேபாள எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 24 ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் சேர்ந்த பொறியாளர்களில் முதற்கட்டமாக 300 பேருக்கு செயற்பொறியாளர் பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் வழங்கினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பாத்தர் ஓபன் மல்யுத்த போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தைபே ஓபன் தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் டேடே தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:02. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுர தென்றல் கேட்டு மகிழலாம் நேர்களே. இனிய திரைசை பாடல்கள் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் கலைஞன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2.

கே குரலில் தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். இது மதுரை தென்றல் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில். நேரம் 8:40. தொடர்ந்து பாடல் கேட்கலாம். தென்றலே என்னை தொடர் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் உமாரமணன் குரலில். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது வானொலிக்கு 90 வான்வெளியில் இசை தூரிகை.
2: வானில் வர்ணஜாலம் படைத்திடும் பாட்டு பறவையே, வாசல்தோறும் தேனொளி பரப்பும் தேனிசை தென்றலே, ஒட்டுமொத்த ஊடகத்தின் அகரமே, நேயர்களின் மனதில் உயர்ந்து நிற்கும் சிகரமே, ஆகச் சிறந்த ஆகாஷ்வாணியே உனக்கு அகவை 90 ஆச்சரியம். ஆம் ஆச்சரியம், அகவை 90 மிளிர்கிறாய், வசீகரிக்கிறாய், பகலென்ன இரவென்ன என்றும் உடனிருக்கிறாய். காற்று பெட்டக பொக்கிஷத்தை வண்ணச் சொற்களால் அலங்கரிக்கலாமா? வானோடு கலந்து வண்ணத் தூரிகையால் இசையோவியம் நிரப்பிடும் ரீங்கார தேனிக்கு புகழாரம் சூட்டிடலாமா?

0: தேனிசை பரப்பி வரும் வானொலிக்கு வாழ்த்து மழை பொழிய வரும் நெஞ்சங்களை வரவேற்போம், வாருங்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் எம் கே மணிமேகலை, கணித பட்டதாரி ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, டி வாடிப்பட்டி, தேனி மாவட்டம். காற்றென்ற ஊடகத்தின் வழியே உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. எண்ணங்களின் பரிமாற்றத்திற்கும் தகவல்களை நம் குரல் மூலம் கடத்துவதற்கும் எத்தனை எத்தனையோ ஊடகங்கள் என்று இருந்தாலும் இதன் மூல ஆதாரம் வானொலி தாங்க. இந்தியாவின் தேசிய பொது வானொலி ஒலிபரப்பு நிறுவனம் 1936 தொடங்கப்பட்டது. அதற்கு இன்று அகவை 90. 90 ஆண்டுகள் கடந்து இன்றைக்கும் காற்றலைகளே கம்பீரமாக வளம் வருது. ஒரு புதிய கண்டுபிடிப்பு அதற்கு முந்தைய கண்டுபிடிப்பை ரீப்ளேஸ் பண்ணிடும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னும் பல நூற்றாண்டுகள் கடந்தாலும் வானொலியின் இடத்தை யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஒரு சின்ன பெட்டியில இருந்து எப்படி பேச்சு, பாட்டு, இசை அப்படின்னு பல விஷயங்கள் கேட்குதுன்னு வியக்க வச்சது நம்ம வானொலி தாங்க. வானொலியில ஒளிபரப்பப்படாத விஷயங்களே இல்லைன்னு சொல்லலாம். நம் நாட்டின் ஆணி வேரான வேளாண்மை தொடங்கி தொழில் வளம், அனுபவ பகிர்வு, இசை, பாட்டு, வேலை வாய்ப்பு, அறிவியல், மருத்துவம், வங்கி சேவை, வர்த்தகம், இப்படி பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை மனித சமுதாயத்திற்கு வழங்குறது நம்ம ரேடியோ தாங்க. பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படை வர்த்தகம். இத மக்களிடம் கொண்டு சேர்க்கறதுல வானொலி விளம்பரங்கள் முக்கிய பங்கு வகிக்குது. ஒரு நாட்டுல எதிர்பாராம நடக்கிற மழை, வெள்ளம், புயல், நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரிடர் காலங்கள்ல மக்களுக்கு தகவல்களை உடனுக்குடன் சொல்றதும் நம்ம வானொலி தாங்க. வானொலியின் சேவைய வியந்து பார்த்த பலர்ல நானும் ஒருத்தி. வானொலியில அறிவியல் தொடர்கள் ஒளிபரப்பு செய்வாங்க. ஆசிரியர் பணிக்கு வந்த பிறகு வானொலி அறிவியல் தொடர்களை எழுதி வழங்கும் வாய்ப்பையும் அத்தொடர்கள்ல பங்கு பெறும் வாய்ப்பையும் ஒரு சிறிய கிராமத்துல பணியாற்றும் எங்களுக்கும் எங்களுடைய மாணவர்களுக்கும் மதுரை வானொலி நிலையமும் எங்களுக்கு பெற்று தந்தாங்க. முதன் முதல்ல மதுரை வானொலி நிலையத்துல நுழையும் போது ஏற்பட்ட மகிழ்ச்சியான தருணம் இன்னும் என் நினைவுகள்ல வந்து போகுது. காலந்தோறும் கணிதம் என்ற நிகழ்வு தொடங்கி ஏஐ பற்றிய தொடரான இனியாவும் நுண்ணறிவே என்ற தொடர் வரை எங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. எம் பள்ளி மாணவர்கள் குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள்ல பங்கு பெற வாய்ப்பும் மதுரை வானொலியால் வழங்கப்பட்டது. சமீபத்தில் சிறப்பு விருந்தினர் பகுதியில் கலந்து கொண்டு எம் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. வானுக்கு இல்லை எல்லை, வானொலி சேவைக்கும் ஏதுங்க எல்லை. படித்தவர், பாமரர், பெரியவர், சிறியவர் தொட்டு பட்டி தொட்டி எல்லாம் ஏஎம் எஃப்எம் அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை நிறைவாய் வழங்கி வரும் அகில இந்திய வானொலி

வானொலி நெஞ்சங்களுக்கு என்றும் வளர் அன்புடன் வணக்கம் கூறுவது மதுரையிலிருந்து நா முத்தையா. 26 ஆண்டுகளுக்கு முன் கணக்கு அலுவலராக பணிநிறைவு செய்தேன். வானொலியின் 90 ஆண்டு விழாவில் வாழ்த்தி வணங்குவது மனநிறைவு தரும் அரிய வாய்ப்பாகும். எழுத படிக்க தெரிந்த நாள் முதல் ஈர்ப்புடையவற்றை பதிவு செய்து பாதுகாக்கும் பழக்கம் இயல்பாக பற்றி கொண்டது. பெற்றவற்றை பகிர்ந்து கொள்ளும் இயக்கத்துக்கு மருந்தாக வா

0: 26 ஆண்டுகளுக்கு முன் கணக்கு அலுவலராக பணி நிறைவு செய்தேன். வானொலியின் 90 ஆண்டு விழாவில் வாழ்த்தி வழங்குவது மனநிறைவு தரும் அரிய வாய்ப்பாகும். எழுத படிக்க தெரிந்த நாள் முதல் ஈர்ப்புடையவற்றை பதிவு செய்து பாதுகாக்கும் பழக்கம் இயல்பாக பற்றி கொண்டது. பெற்றவற்றை பகிர்ந்து கொள்ளும் இயக்கத்துக்கு மருந்தாக வானொலி கை கொடுத்தது. பணி ஓய்வுக்கு பின் உலக விவரம் அறியும் ஆர்வம் அமைதி அளிக்கிறது. 80 நிறைவு பெற்று சில ஆண்டுகள் சென்றுவிட்ட போதும் முதுமையிலும் கலகலப்பாக வாழ வழிகாட்டியாக வானொலி பயன்படுகிறது. நிதர்சனத்தை காட்டிலும் கற்பனை வலுவானது என்பார் ஐன்ஸ்டீன். வானொலி நிகழ்ச்சியின் பங்கேற்பாளர்கள், அறிவிப்பாளர்கள் என பல்வேறு தரப்பினரையும் நேரில் கண்டு நெகிழ்வுறும் மனநிறைவு கிடைக்கிறது. உட்கார்ந்திருக்கும் இடத்திலேயே உலகை காணும் வாய்ப்புகள் வானொலி வழியே வருகின்றன. ஜான் ரோஃபின்ஸ் என்பார் படைத்த 100 ஆரோக்கியம் என்னும் நூலில், வயதானோர் என்ற சொல்லாடல் இல்லை, வானொலிக்கும் வயது கிடையாது, வான்வெளியில் காற்றிருக்கும் வரை வானொலி பரவி நிலைத்து நிற்கும் என வாழ்த்துவோம். 1978 ஒரு நாள் சென்னையை தாக்கக்கூடிய புயல் குறித்த எச்சரிக்கை வந்த வண்ணம் இருந்தது. புயல் சென்னையை நெருங்கியது. கடல் கொந்தளிப்பும் கடல் நீர் வெப்பமும் உணர முடிந்தது. சென்னை பட்டினப்பாக்கம் குடியிருப்புகளில் தரைத்தளங்களில் குடியிருந்தோர் மேல் மாடியில் தஞ்சமடைய வேண்டிய நிலை ஏற்பட்டது. கைவசம் இருந்த வானொலி பெட்டியுடன் மேல் மாடி சென்றோம். தகவல் தொடர்பு அடைபட்டிருந்த நிலையில் பதற்றத்துடன் இருந்தோம். நள்ளிரவில் புயல் சென்னையை விட்டு விலகி ஆந்திராவை நோக்கி திசைமாற்றம் அடைந்து விட்டதாக வானொலியில் செய்தி ஒலித்தது. நிற்கதியாய் செய்வது அறியாமல் குடும்பத்துடன் திகைத்திருந்த நிலையில் சென்னைக்கு புயல் தாக்கம் இல்லை என்று வானொலியில் ஒலித்தது இன்றும் காதுகளை துளைக்கிறது. எத்தனை உள்ளங்கள் வானொலியை வாழ்த்தியிருக்கும் என கணக்கிட முடியாது. இப்படி மக்களோடு ஒன்றிவிட்ட எத்தனையோ அரிய நிகழ்ச்சிகளை வழங்கும் வானொலி என்றென்றும் வாழும். மதுரை பண்பலை 103.3 வலம் வரும் நிகழ்ச்சிகள் வானொலிக்கு வாழ்த்துக்களை கொண்டு குவிக்கும் தரமான தன்மையை குறிப்பிட்டு ஆக வேண்டும். வள்ளுவ வாழ்க்கை விளக்கத்தை அதிகாலை வேளையில் இசையோடும் பொருளோடும் வழங்கும் நாளொரு குரல் நாள் சிறக்க உதவும் கருத்துக்களை தெளிக்கிறது. இணைத்தாலும் நல்லவி நிகழ்ச்சி கேட்பது நெறிபிறல்பற்ற அறமுறையான ஒழுக்கவியல் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது. இரவு நிகழ்ச்சியாக பட்டுச்சிறவில் ஒழிக்கும் பாடல்கள் இசை சுவைத்து இதமான உள்ளத்தோடு நாள் நிறைவதற்கு உதவுகிறது. இவ்வாறு உறக்கத்திலிருந்து விழித்து இரவு மீண்டும் உறங்கச் செல்லும் வரை எண்ணங்களை சீரமைத்து வாழ்க்கையை வளப்படுத்தும் அறவழி செயல்களுக்கு தூண்டல்களாக அமையும் நிலைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் மனித மேன்மைக்கு உரமாக அமைகின்றன. பிரபஞ்சத்தோடு இணைந்து இயங்கும் நற்செயல்களுக்கு பிரபஞ்ச பேராற்றல் துணை நிற்கும் என்பது அறிவியல் கூற்றாகும். எப்படி இருந்தோம் என்பதை எடுத்துக்காட்டி, எப்படி இருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டி, எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஆசிரியராய் செவிக்கு விருந்தளிக்கின்றன. சாமானியரையும் சென்றடையும் எளிமையான ஊடகமாக வானொலி விளங்குகிறது. வானொலி கேட்டு எழுத்தறிவையும் படிப்பறிவையும் பெருக்கி கடிதம் எழுதுவதிலும் சிறப்பு நிலையடைய கற்றுக்கொண்டதாக மக்கள் கூற கேட்டதுண்டு. காற்றில் விரியும் கடிதமலர்கள் போன்ற நிகழ்ச்சிகளை சான்றாக கூறலாம். மனித வளர்ச்சியையும் பெருமையையும் வெளிச்சமிடும் மேம்பாட்டு நிகழ்ச்சிகள் நிறைய ஒலிபரப்பாகின்றன. தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு உதவும் அறிவார்ந்த நிகழ்ச்சி நன்றியுடன் என்றும் நினைவு கூறத்தக்கவை. செய்திகள் தரும் விவரங்களும் கேட்பவர்களை சிறப்பு நிலைக்கு உயர்த்தும். June 5 உலக சுற்றுச்சூழல் தினம். வாழும் பூமியை பசுமைப்படுத்த வேண்டும் என்னும் முயற்சிக்கிறோம். மனித மனங்களை மேலும் பசுமையாக்கும் வானொலி வளம் பெருகிட வாழ்த்துவோம். நிகழ்ச்சிகள் கேட்டு பயன்பெறுவோர் உள்ளவரை, பிரபஞ்சம் உள்ளவரை வானொலி வளமாய் வளம் பெற வாழ்த்தும் உள்ளங்கள் நாளும் அதிகரித்து வருகின்றன. நன்றி, வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம். இந்த வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வானொலி நிகழ்ச்சிகளில் வந்து நான் வந்து 1998 இந்த நிகழ்ச்சிகளை வந்து கேட்டு வர்றேன். நான் வானொலினாலே என்ன சொல்வேன்னா, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னா அது ரேடியோ தான். இதில் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து ஒளிபரப்பாகி வருது. எனக்கு பிடிச்சது அப்படின்னா செய்திகள் தான். மார்னிங் செய்திகள் வந்து நான் ஆரம்பிக்காலுக்கு வந்து காலையில்

உடனே அதை கேட்பேன். அந்த செய்தியில் கேட்கும்போது முந்தைய நாள் நிகழ்வுகள், இன்றைய நாளினுடைய சிறப்புகள் எல்லாமே வந்து இந்த செய்திகள் வந்து கொடுக்கும்போது மனதில் வந்து ஆழமாக பதிகிறது. ரெண்டாவது வந்து பொதறிவு நிகழ்ச்சிகள், நம்ம அகில இந்திய வானொலி வந்து அனைத்து நிலையங்களும் வந்து பொதறிவு நிகழ்ச்சிகள் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிகள்லாம் தலையங்கமாக இன்று ஒரு தகவல் அப்படின்னு சொல்லிட்டு தெங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கக்கூடிய தகவல்கள், ஒரு 5 நிமிட தகவல்கள் வந்து எவ்வளவு பயனுள்ளதாக இருப்பினா, அந்த நிகழ்ச்சியை கேட்கும் போது ஒரு தகவலை வந்து இன்னொருத்தருக்கு எப்படி சொல்லி அவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்றத வந்து நம்ம அதிலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது. அதே நிகழ்ச்சியில் வந்து நீதி கதையை சொல்லி அதுக்கான விளக்கத்தை கொடுக்கும்போது அந்த நிகழ்ச்சி என்ன மனசில் வந்து ஆழமாக பதியுது. அது முடிவில் நகைச்சுவும் சொல்வார். இந்த வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் வந்து நானும் நிறையா பங்களிப்பு செஞ்சுருக்கேன். இப்போ அண்மையில் நடந்த மதுரை வானொலி நடத்திய வாக்கத்தான் நிகழ்வுலையும் கலந்து கொண்டேன். அங்கே வரும்போது நம்ம ஆர்ஜேக்களில் பார்க்க முடிஞ்சது, நேர்களில் பார்க்க முடிஞ்சது, நல்லா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து வானொலி வந்து நம்ம வந்து பல்வேறு வடிவில் இருக்குது. வித் பாரதி, கிசான் வாணி, யுவவாணி, அப்புறம் அந்த டிஆர்எம் சேவை, பண்பலை, மத்தியலை அப்படின்ற பல்வேறு அலைவரிசையில் நம்மளுக்கு கொடுத்துட்டு வராங்க. அப்புறம் இந்த நியூஸ் ஆன் ஏர் ஆப் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த நியூஸ் ஆன் ஏர் ஆப் வந்த பிறகு நம்ம செயலியிலேயே ரொம்ப கிளியர் கட்டாக நம்ம சென்னையிலேருந்து நாகர்கோயில் வரைக்கும் இருக்கக்கூடிய வானொலி நிகழ்ச்சிகளை வந்து ரொம்ப துல்லியமாக கேட்க முடியுது. அதே மாதிரி நம்ம செய்தி பிரிவில் வந்து ஒரு வாட்ஸ்அப் சேவை வச்சுருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் சேவை என்னென்னா, நம்ம இன்கேஸ் நியூஸ் கேட்க முடியல அப்படின்னா அந்த நியூஸே நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுறாங்க. அன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக இருந்தோம் அப்படின்னா எப்போ தேவையோ அந்த செய்திகளை வந்து நம்ம கேட்குறதுக்கு இந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 90 ஆண்டுகள் கடந்து இந்த வானொலி ஒழித்து கொண்டு இருக்கிறது. மேலும் பல ஆண்டுகள் இந்த சேவையானது தொடர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.

காலங்கள் கடந்தாலும் இளமை மாறாது, நேயர்களின் நெஞ்சங்களில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் ஆகாஷ்வாணிக்கு வாழ்த்து மழை பொழிந்த நன்மக்களுக்கும் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வானலை வசந்தமாம் வானொலியை கொண்டாடி வரும் பொன் நெஞ்சங்களுக்கும் மனம் நிறை நன்றிகள்.

கேட்டது வானொலிக்கு 90 வான்வெளியில் இசை தூரிகை. அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். நிகழ்ச்சி படைப்பு மதுரை வானொலி நிலையம்.

0: நிகழ்ச்சி இசை பெட்டகம் சென்னையிலிருந்து அஞ்சு செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி இசை பெட்டகம் இன்றைய நிகழ்ச்சியில் டி கே ரெங்காச்சாரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 20ஆம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற இசை கலைஞர்களுள் தண்டலம் கிருஷ்ணமாச்சாரி என்ற டி கே ரெங்காச்சாரி அவர்களும் புகழ்

புகழ்பெற்ற ஒருவர். 1912 பிறந்த இவருக்கு இனிமையான குரல் வளம் இருந்தது. அவருடைய கச்சேரிகள் விறுவிறுப்பாகவும் ராகபாவம் நிறைந்ததாகவும் இருக்கும். சர்வலகு வடிவத்தை கொண்ட இவரது கல்பனாஸ்வரங்கள் இன்றும் மிகவும் பிரசித்தி பெற்றவை. மிகச்சிறந்த இசைக்கலைஞரான அரியக்குடி ராமானுஜ ஐயங்காரின் குருவாக இருந்த நாமக்கல் நரசிம்ம ஐயங்காரிடம் இவர் முறையான பயிற்சி பெற்றார். டி கே ஆர் கோடகநல்லூர் சுப்பையா பாகவதரிடமும் குருகுல முறையில் இசையை கற்றார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சபேச ஐயர் பொன்னையா பிள்ளை, சாத்தூர் கிருஷ்ண ஐயங்கார் போன்ற தலைச்சிறந்தவர்களிடம் இசை கற்று சங்கீத பூஷணம் என்ற பட்டம் பெற்றார். தொடர்ந்து அண்ணாமலை பல்கலைக்கழக இசைத்துறையில் ஆசிரியர் பணியில் அமர்த்தப்பட்டார். ஏறக்குறைய 30 ஆண்டுகள் அங்கு பணியாற்றி தொடர்ந்து சென்னை மத்திய இசை கல்லூரியிலும் பணியாற்றினார். டி கே ஆர் என அன்பாக அழைக்கப்பட்ட இவர் வைரமங்கலம் லட்சுமி நாராயணன் போன்ற பல வித்வான்களை உருவாக்கியுள்ளார் என்பது சிறப்பு. சங்கீத ரத்னாகரா என்ற விருது, தமிழக அரசின் கலைமாமணி போன்ற பட்டங்கள் வழங்கப்பெற்று சிறப்பிக்கப்பட்டார். இவர் 1979 காலமானார். இசை பெட்டகத்தில் இன்று டி கே ரெங்காச்சாரி அவர்களின் இசை நிகழ்ச்சியினை கேட்கவிருக்கிறோம். வைரமங்கலம் எஸ் லட்சுமி நாராயணன் அவர்கள் உடன் பாடியுள்ளார். சி ஆர் மணியையர் அவர்கள் வயலின், பாலக்காடு ஆர் ரகு அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் சரசிஜநாப சோதரி, முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் நாககாந்தாரி, ரூபகதாளம்.

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் டி கே ரெங்காச்சாரி அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. வைரமங்கலம் எஸ் லட்சுமி நாராயணன் அவர்கள் உடன் பாடியுள்ளார். சி ஆர் மணியையர் அவர்கள் வயலின், பாலக்காடு ஆர் ரகு அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கமலாம்பாம் பஜரே, முத்துசுவாமி தீட்சிதரின் நவாவர்ண கிருதி, கல்யாணி ராகம், ஆதி தாளம்.

0: இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை டி கே ரெங்காச்சாரி அவர்களின் பாட்டு கேட்டோம். வைரமங்கலம் எஸ் லட்சுமி நாராயணன் அவர்கள் உடன் பாடியிருந்தார். சி ஆர் மணியையர் அவர்கள் வயலின், பாலக்காடு ஆர் ரகு அவர்கள் மிருதங்கம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: அடுத்தறிவிப்பு தொடர்கிறது.
2: நேரம் 10 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நேபாள எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக

குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 24 ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் சேர்ந்த பொறியாளர்களில் முதற்கட்டமாக 300 பேருக்கு செயற்பொறியாளர் பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் வழங்கினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பாத்தர் ஓபன் மல்யுத்த போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தைபே ஓபன் தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் தேடே பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் நேரம் 10:03. எனக்கு பிடித்த பாடல் தொலைபேசி வழி நேயர் விருப்ப நிகழ்ச்சியாக எனக்கு பிடித்த பாடல். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கணுமா? கால் பண்ணுங்க 25 31 0 7 25 31 0 7 என்ற தொலைபேசி எண்ணில், 04 52 என மதுரையின் முன்னிணைப்போடு உங்களுடைய விருப்ப பாடலை தர காத்திருக்கிறேன். வைஷ்ணவி நிகழ்ச்சியின் முதலில் பாடல் கேட்கலாம். ஆட்டோராஜா திரைப்படத்திலிருந்து

ரெட்டைவால் குருவி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். இது எனக்கு பிடித்த பாடல். தொடர்ந்து பாடல் கேட்கலாம், பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து.

பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டும் எஸ் வி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில். இது எனக்கு பிடித்த பாடல். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் நேரம் 10:21 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். நேர்களை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். அடுத்த வாரிசு திரைப்படத்திலிருந்து

0: audio. ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை உலகம்.

0: பேசி வண்டி ஓட்டாதீங்க.
1: ஏங்க, செல்போன் வந்தா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
2: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
3: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்று பேசு பாய்.
0: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா,
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 KHz. கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 KHz நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பி.
2: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டலாமா?
3: செல்போன்

இணக்கப்படுத்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தொலைபேசி வழி நேயர் விருப்ப நிகழ்ச்சியாக இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். தொடர்ந்து பாடல் கேட்கலாம். நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து.

நான் சிவப்புமணிதன். திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். எஸ் வி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில். இது எனக்கு பிடித்த பாடல். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நேரம் 10:47. தொடர்ந்து பாடல் கேட்கலாம். ராஜபார்வை திரைப்படத்திலிருந்து.

51 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். நிழல்கள் திரைப்படத்திலிருந்து

0: சுதே கதந்திர இந்த பாடல் ஒழிக்க கேட்டோம் எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் குரலில். ஒழித்த இந்த பாடலுடன் இனிதே நிறைவு பெற்றது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. சில நொடிகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம். சென்னையஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை உருவாக்க அரசு அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக மத்திய இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் சிகிச்சைக்கு வரும் பொதுமக்களிடம் மிகவும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அறிவுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 24 ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் சேர்ந்த பொறியாளர்களில் முதற்கட்டமாக 300 பேருக்கு செயற்பொறியாளர் பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் வழங்கினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக

0: வலைத்தளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பாத்தர் ஓபன் மல்யுத்த போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தைபே ஓபன் தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரமற்பகல் 11:02.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். உன்னத உணவு, உலக உணவு பாதுகாப்பு நாள் சிறப்பு நிகழ்ச்சி பங்கேற்கிறார் மதுரை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் டாக்டர் கே சிவராம பாண்டியன் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ்.
3: வணக்கம் நேயர்களே, இன்று ஜூன் மாதம் 7 நாள் உலக உணவு பாதுகாப்பு நாள். மனிதன் உயிர் வாழ்வதற்கு அடிப்படையான ஆதாரமாக இருப்பது உணவு தான். அதனால தான் உணவு உடை இருப்பிடம்னு சொன்ன நம் முன்னோர்கள் உணவுக்கு முதலிடம் கொடுத்தாங்க. ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னாடி நமது உணவுகளில் கேப்பை, கம்பு, சோளம், கேழ்வரகு, சிறு தானியங்களை பிரதான உணவாக பயன்படுத்தினர். ஆனால் தற்போது அந்த நிலைமை மாறி துரித உணவு முறைகளை மக்கள் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு காரணம் என்ன? கொஞ்சம் அலசி பார்த்தா தான் புரியுது. வீட்டில் கணவன் மனைவி 2 பேருமே சம்பாதிக்க வேலைக்கு போகிறாங்க, சமைக்கக்கூட நேரமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். இருந்தபோதும் இவ்வாறு உணவகங்களை நாள்தோறும் நாடி செல்வதும் துரித உணவுகளை அதிகமாக உட்கொள்வதும் சரியான முறைதானா என்று கேட்டால் அதற்கு உண்டான பதில் கேள்விக்குறிதான். உணவகங்களில் வாங்கும் உணவுகள் சுகாதாரமானதா, உடல் நலனுக்கு பாதுகாப்பானதா, குறைகள் இருந்தால் தீர்வுகள் என்ன, இது போன்ற நமது பல கேள்விகளுக்கும் ஐயங்களுக்கும் விளக்கமளிக்க காத்திருக்கிறார் மதுரை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் டாக்டர் கே சிவராம பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
3: இன்று உணவு பாதுகாப்பு நாள். இந்த நாளை அறிவித்த அமைப்புகள் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்?
4: அனைத்து நேயர்களுக்கும் உணவு பாதுகாப்புத்துறையின் சார்பாக வணக்கத்தை முதல் தெரிவித்துக் கொள்கிறேன். உலக உணவு பாதுகாப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 7 தேதி கொண்டாடப்படுகிறது. இது உலக சுகாதார நிறுவனமும் ஐக்கிய நாடுகளின் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் இந்த 2 அமைப்புகளும் இணைந்து கொண்டாடப்படுகிறது சார். இந்தியாவில் வந்து சார் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யும் விதமாக 1954 வருடம் உணவு கலப்பட தடுப்புச் சட்டம் இந்தியா முழுவதும் செயல்பட்டு வந்தது. அது ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு விதமான சட்டங்கள் இருந்ததால் இதை வந்து ஒரு குடையின் கீழ் ஆர்கனைஸ் பண்ணி மத்திய அரசாங்கம் வந்து ஒரே சென்ட்ரலைஸ் பண்ணி அவங்க 2006 வந்து ஒரு சட்டம் இயற்றி இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான சட்டங்கள் கொண்டு வந்து இதை நம்ம வந்து கடைபிடிச்சு வரோம் சார்.
3: இப்போ இந்த நாளை நம்ம அனுசரிக்கிறோம், கொண்டாடுறோம் அப்படின்னா நோக்கம்னு ஏதாவது இருக்கும்ல, சொல்லுங்கள் சார்.
4: கண்டிப்பாக சார், பொதுமக்களுக்கு பாதுகாப்பான மற்றும் தரமான உணவை வழங்குவதற்கு உறுதி செய்வதற்காக இந்த முயற்சி பண்ணிருக்கோம் சார்.
3: எந்த ஒரு நாளை நம்ம அனுசரித்தாலும் சரி கொண்டாடினாலும் சரி ஒரு தீம் கருப்பொருளை மையமாக வச்சதா ஒரு நாளை நம்ம கடைபிடிக்கிறது உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த உலக உணவு பாதுகாப்பு நாளுக்கு கருப்பொருள் அப்படின்னு என்ன சார் இந்த வருடத்திற்கு கொடுத்துருக்காங்க?
4: இந்த வருடத்திற்கான மைய கருப்பொருளானது ஆங்கிலத்தில் ஃப்ரம் பர்ன் டு சொல்யூஷன், சேஃப் ஃபுட் எவ்ரிவேர், அதாவது பிரச்சனையிலிருந்து தீர்வை நோக்கி, எல்லா இடங்களிலும் பாதுகாப்பான உணவு என்பதாகும். அதாவது ஒரு உணவை உற்பத்தி செய்யும் இடத்தில் இருந்து அது ஒவ்வொரு நுகர்வோரை சென்றடையும் வரை இடையில் உள்ள எல்லா நிலையிலும் அந்த உணவை பாதுகாப்பாக பேணி காப்பது நம் ஒவ்வொருடைய கடமையாகும். இதைத்தான் ஆங்கிலத்தில் ஃபார்ம் டு ஃபோர் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு விவசாய பொருளானது உற்பத்தி செய்யக்கூடிய விவசாய நிலத்திலிருந்து நாம் உண்ணக்கூடிய உணவு வரை பாதுகாப்பான நிலையில் பராமரிக்க வேண்டும். அதான் சார் இந்த வருடத்துடைய மைய பொருள் சார்.
3: ரொம்ப அருமையாக எடுத்து சொல்லியிருக்கீங்க சார். இப்போ நீங்களே சொன்னீங்க, விவசாயம் பண்ணக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துலேருந்து நுகர்வோரை சென்றடையும் வரை பாதுகாப்பான முறையில் இருக்கணும்னு, அப்படி என்னென்ன பாதுகாப்பு முறைகள் இருக்குது சார்?
4: சார் நல்ல கேள்வி சார். இது வந்து நம்ம ஒரு விவசாய பொருள் உற்பத்தி பண்ணும்போது உற்பத்தி பண்ணுற இடத்தில் இருந்து அது வந்து ஒருத்தர் வாங்கி தயாரிப்பாளருக்கு கொண்டு போகிறாங்க. தயாரிப்பான இடத்துல வந்து அதுவும் சுத்தமாக வந்து பராமரித்து அவர் பேக்கேஜ் பண்ண பிறகு பேக்கிங்கில் வந்து நம்ம எஃப்எஸ்எஸ்சி நாம்சில் என்னென்ன வந்து கொடுத்துருக்காங்களோ, ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்திய உணவு தரநிலை சட்டத்தின்படி அந்த லேபிளிங் எல்லாமே பராமரித்து அது கோல்டு செயினில் மெயின்டைன் பண்ணி அவர் வந்து பேக்கிங் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அனுப்புகிறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்லையும் அதே டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி இங்கே தயாரிப்பாளர் பண்ணதையும் டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணதையும் இங்கே விற்பனையாளர்களுக்கு அதுவும் இதே ஸ்டாண்டர்டில்

0: மெயின்டைன் பண்ணி விற்பனையாளர்லேருந்து நம்ம வாங்குகிற நுகர்வோருக்கும் அந்த பொருள் வந்து ஒரே சேனல் லெவலில் போய் சேர வேண்டியிருக்கும். இது நடுவில் டேமேஜ் ஆகிறதோ இல்லை வேறு ஏதாவது கலப்படங்கள் இருந்துச்சுன்னா நடுவில் அதுக்கு வந்து உணவு பாதுகாப்பு தரங்கள் சட்டத்தின்படி அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சார்.
1: நமக்கு மனிதர்களுக்கு வந்து இயற்கையாகவே நிறைய உடல் உபாதைகள்லாம் ஏற்படுது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த உணவு மூலமாக ஒரு டிசீஸ் நமக்கு பரவுதுன்னா அதற்கு என்ன காரணிகள் இருக்கும்?
0: மெயினாக வந்து சார் இது பர்சனல் ஹைஜீனிக் சார். இன்னொன்று சமைத்த உணவுகளை மீண்டும் மீண்டும் சமைத்து நம்ம குளிர்சாதன பெட்டியில் வைத்து திருப்பியை மீண்டும் சமைக்கும் போது அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வருதுங்க சார். இது போக ஹாஃப் குக்கிங் சரியாக வேக வைக்காமல் உணவு வந்து நம்ம ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் அவசரத்துக்கு நம்ம சொன்ன உடனே வேகமாக சமைத்து கொடுங்க, நாங்கள் வெளியே கிளம்புனோடனே அவங்க வேகமாக ஹாஃப் குக்கிங்கில் பண்ணி கொடுத்தாலும் இந்த மாதிரி நம்ம உணவு மூலமாக பரவக்கூடிய நோய்கள் வரும். பர்சனல் ஹைஜீன்ங்கிறது ஓரல் ஃபீக்கல் ரோட்டு, சரியாக நம்ம கைமுறையில் சுத்தம் செய்யாமல் அதன் மூலமாக உணவை எடுத்து நம்ம வந்து உணவு உட்கொள்ளும் போது அதன் மூலமாக நம்ம டைஃபாய்டு ஃபீவர், நமக்கு வந்து மஞ்சள் காமாலைகள் என்றோ நாங்கள் சொல்கிற மாதிரி பேட்டியல் வைரல் ஃபீவர் நிறையா வந்து இதில் வந்து ஃபுட் பாய்சனிங்கில் நிறைய வாய்ப்பு இருக்குது சார். மேபி நம்ம சரியாக வந்து உணவை வந்து சமைக்காமல் டைரெக்டாக வாஷ் பண்ணாமல் சாப்பிட்ற உணவுகளே நமக்கு இந்த மாதிரி ஃபுட் பாய்சனிங் ஏற்படுறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது சார். உதாரணத்துக்கு பழங்கள் எதுவுமே நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டோம்னா வரும்போது என் டஸ்ட் இருக்கும், அதே மாதிரி ஏதாவது கெமிக்கல் ஏதாவது சேர்த்துருந்தாங்கன்னா அதை நம்ம வந்து டைரெக்டாகவே நம்ம உணவு உட்கொள்ளும் போது அந்த கெமிக்கல் நம்ம உடலுக்கு போய் சென்று அதுக்காக ஃபுட் பாய்சனிங் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சார்.
1: நம்முடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உணவு பாதுகாப்பை கவனிக்கக்கூடிய அமைப்புகள்னு என்னது இருக்காது சார்?
0: எஃப்எஸ்எஸ்ஐன்னு சொல்லுவோம், ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அந்த மூலமாக ஒவ்வொரு மாநிலத்தையும் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு அவங்க தான் இந்தியா லெவலில், அவங்களுக்கு மேலே ஹெட் வந்து நமக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் சுகாதார அமைச்சகத்தின் கீழே இயங்குது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இதே மாதிரி சுகாதார அமைச்சகத்துக்கு கீழே ஒவ்வொரு ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்களுக்கு கீழே வந்து கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டின்னு இருப்பாங்க சார். அவங்க கமிஷனர் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து நாங்கள் டெசிக்னேட் ஆஃபீஸர் நியமன அளவில் இருப்போம். எங்களுக்கு கீழே வந்து உணவு பாதுகாப்பு அலுவலர் வந்து நாங்கள்லாம் சேர்ந்து செயல்பட்டு இந்த உணவை வந்து இந்தியா முழுக்க வந்து ஒவ்வொரு முறைகளையும் வந்து அவங்களே இன்ஸ்பெக்ஷன் வந்து நம்ம உணவுகளை போய் தயாரிக்க இடத்துலையும் நாங்கள் ஆய்வு செய்யணும், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண இடத்துலையும் நாங்கள் ஆய்வு செய்வோம், அதே மாதிரி ரீட்டைல் ஷாப்ஸ்லையும் சின்ன சின்ன கடைகளையும் ஆய்வு செய்வோம், சாலையோர கடைகளையும் நாங்கள் ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு தரமான பாதுகாப்பான உணவு கிடைப்பதை நான் உறுதி செய்வதற்கு இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது சார். மாநில லெவல்லையும் அந்தந்த சுகாதார அமைச்சகங்கள்லேருந்து அந்த செயல்படுது சார். மத்திய அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்தின் சுகாதார அமைச்சகங்கள் இந்த எஃப்எஸ்எஸ்ஐ செயல்படுறாங்க சார்.
1: நீங்கள் வந்து நியமன அலுவலராக இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு கீழே வந்து அந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ மதுரை மாவட்டம்னு எடுக்கும்போது ஒரு மதுரை மாவட்டத்திற்கு மட்டும் எத்தனை அந்த மாதிரி ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க சார்?
0: சார் நமக்கு வந்து அலாக்கேட் பண்ணது வந்து சார் மொத்தம் 19 பேர் இங்கே நம்ம உணவு பாதுகாப்பு அலுவலர் அலாக்கேட் பண்ணியிருந்தாங்க சார். இப்போ ஒவ்வொருத்தரும் ரிட்டைர்மெண்ட் ஆக இன்றைய நிலைக்கு வந்து 14 பேர் இருப்பாங்க சார். மதுரை மாவட்டம் லெவலே 14 பேர் தான் இருக்கும். இதை வைத்து நம்ம வந்து இந்த உணவு பாதுகாப்பு துறையில் வந்து மதுரை மாவட்டத்திலும் சிறப்பாக செயல்பட்டு வந்துருக்கோம் சார்.
1: கண்டிப்பாக சார், ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு உணவுப் பொருளை நான் வாங்கிட்டேன், கலப்படம் இருக்குது அப்படின்னு நான் எப்படி அறிஞ்சிக்கொள்ள முடியும்? அப்படியே கலப்படம் இருக்குன்னு எனக்கே நல்லா தெரியுதுன்னா அதை வந்து இப்போ நான் உங்ககிட்ட புகார் அளிக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்?
0: நீங்கள் வந்து உணவு பாதுகாப்பு துறையில் வந்து ஒரு வாட்ஸ்அப் புகார்னு கொடுத்துருக்காங்க சார். தமிழகம் முழுவதும் ஒரே நம்பர் தான், 9444023422. அதுலேயும் நீங்கள் புகார் அளிக்கலாம். இந்த மாதிரி எங்கள் பொருளை வாங்கும்போது எனக்கு கலப்படமாக தெரியுது, பார்த்தவொடனே சில பொருட்களை சொல்ல முடியும், சில பொருட்கள் நம்ம வந்து ஆய்வு முறையில் வந்து டெஸ்ட் பண்ணி தான் உறுதியை சொல்ல முடியும். அந்த பொருட்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் அல்லது ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு டைப் அடிச்சு அனுப்பினாலும் சரி, வாய்ஸ் மெசேஜ் போட்டாலும் சரி, இல்லை ஃபோட்டோ எடுத்து இந்த கடையில் இந்த மாதிரி வாங்கினங்க, எனக்கு வந்து இந்த பொருள் மேலே சந்தேகம் இருக்குது, கலப்படம் இருக்குது, நீங்கள் வந்து கண்டறிஞ்சு எங்களுக்கு வந்து ஆய்வு செஞ்சு நடவடிக்கை ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த கடையின் மீது அட்ரஸ் முழுமையான முகவரி இருந்தால் அந்த கடையில் வந்து உணவு பாதுகாப்பு அலுவலர் மற்றும் நானும் நேரடியாக போய் சென்று ஆய்வு செய்து வித்தின் 48 மணி நேரத்துக்குள் உங்களுக்கு வந்து அந்த கடையின் மீது நிறுவனத்தின் மீது எடுத்த நடவடிக்கையை உங்களுக்கு அது மெசேஜாக வந்துடும் இல்லை மெயிலாக வந்துடும், உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கே வந்துடும். இது வந்து TNFST ஆப் அப்படிங்கிற உருவாக்கியிருக்காங்க சார். இல்லை உணவுப்புகார்.com அந்ததுலேயும் நீங்கள் கம்ப்ளைண்ட் போட்டுக்கலாம். இது எல்லாத்துக்கும் நடவடிக்கை எடுத்து 48 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு பதில் நாங்கள் ரிப்ளை கொடுத்துருவோம். நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது உங்களுடைய பேரோ நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் தகவல் சொல்கிறதுக்கு தேவையில்லை, நீங்கள் எந்த உங்கள் முகவரியும் தெரிவிக்கும் தேவையில்லை. இது உங்களுடைய தனி மனித உரு பாதுகாக்கப்படும், அது ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. யார் கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னோம் நாளைக்கு அது இஷ்யூ ஆகும். ஸோ அதனால் எங்களுக்கு சென்னையில் இந்த நம்பர் காமன் நம்பர் சார், அங்கேருந்து எங்களுக்கு எனக்கு அட்ரஸ் பண்ணுவாங்க, அவங்க ஃபோன் மூலமாக வாட்ஸ்அப்பில் வரும், அதை வந்து நாங்கள் உணவு பாதுகாப்பு அனுப்பிச்சு நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை உங்களுக்கு நாங்கள் சப்மிட் பண்ணிடுவோம் சார். நீங்கள் சொன்ன மாதிரி கலப்படங்கள் இருந்து நாங்கள் டவுட் பண்ணோம்னா ஆயின் போது இருந்தோம், அதை நாங்கள் சாம்பிள் எடுத்து லிட் பண்ணி அது உணவு மாதிரி எடுத்து நமக்கு

0: அரசு நிர்ணயித்துள்ள என்னேபிள் லேவுக்கு அனுப்பிவிட்டு அதில் எதுவும் நமக்கு வந்து தவறுகள் இருந்தால் அதை நாங்கள் வந்து உணவு பாதுகாப்பு தரங்கள் சட்டப்படி அவங்க நடவடிக்கை எடுப்போம் சார். அந்த கடையின் உரிமையாளர்மே நடவடிக்கை எடுப்போம், விற்பனையாளர்மே நடவடிக்கை எடுக்கலாம் சார், தயாரிப்பாளர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கும், மூணு பேருமே அதில் வந்துடுவாங்க சார்.
1: இப்போ நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க, இப்போ வந்து ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு கலப்படம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு, நீங்கள் உடனே வந்து அந்த இடத்துக்கு போய் ஆய்வு பண்ணுறீங்க. ஆய்வு பண்ணும்போது நீங்கள் வந்து அதை வந்து சாம்பிள் எடுத்து அரசு நிர்ணயித்த லேபில் கொடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. லேபுக்கு அனுப்பும்போது அங்கே ப்ராசஸிங் டைம் லேட் ஆகும்போது அது வந்து கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குல்ல சார்?
0: ஒரு பொருள் எடுக்கும்போது சார் நேச்சர் ஆஃப் எவ்வளோ நாளைக்கு அந்த யூஸ் பை டேட் இருக்குது, அது என்னைக்கு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அந்த தேதி பார்த்து தான் சார் நம்ம எடுக்க முடியும். இவங்க வந்து எக்ஸ்பைரி பொருளை நம்ம வந்து நம்ம வச்சுருந்தாங்கன்னா அதை நம்ம எடுத்து அனுப்புனா நீங்கள் சொன்ன மாதிரி அதை நம்ம சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணுறது வந்து நமக்கு உகந்ததல்ல. இதே நம்ம வந்து அவங்க அனுப்பும் போதே நம்ம லாங் எக்ஸ்பைரி இருக்கா ஷார்ட் எக்ஸ்பைரி ஆகுன்னு சொல்லி நம்ம ரிப்போர்ட்டில் வந்து வாங்கும் போதே வாங்கிடுவோம் சார்.
1: உணவகங்கள்ல அந்த மாதிரி இருந்ததுன்னா
0: உணவகங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி சிக்கன் இருக்குது, அவங்களுக்கு வந்து சமைத்த உணவாக இருக்குது, அதை நம்ம ஃபார்மலின் போட்டு நம்ம வந்து அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது சார், அதை எடுத்து நம்ம அருகில் உள்ள இப்போ மதுரைனா மதுரைக்குள்ளே இருக்க நம்ம கவர்மெண்ட் அரசு பகுப்பாய்வு கூடத்துக்கு அனுப்பிவிட்டு நம்ம உடனே வந்து அதை டூ டேஸில் ரிசல்ட் வாங்கிக்கலாம் சார். நம்ம அப்படி அதற்கு மேலே நம்ம டவுட் பண்ண மைக்ரோபயாலஜி டெஸ்ட் பண்ணோம்னா மதுரை மெடிக்கல் காலேஜ் இருக்காங்க நமக்கு, அரசு மருத்துவக் கல்லூரியில் கொடுத்து மைக்ரோபயாலஜி டெஸ்ட்டும் நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம் சார்.
1: ரொம்ப அருமையாக எடுத்து சொல்லியிருக்கீங்க சார். இப்போ வந்து பெரும்பாலும் வந்து மக்கள்கிட்ட வந்து உணவும் தரமானதாக கிடைக்கணும், விலையும் குறைவானதாக இருக்கணும் அப்படின்ட்டு சாலையோர கடைகளில் வந்து பெரும்பாலும் நாடி செல்கிறாங்க, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அந்த சாலையோர கடைகளில் உணவு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு வழிமுறைகள்னு என்னென்ன இருக்குது சார்?
0: சார் இது ஒரு ஜனநாயக நாடு, ஜனநாயக நாட்டில் வந்து சாலையோர கடைகளுக்கும் அனுமதி உண்டு, அவங்களுக்கும் உணவு விற்பனை செய்வதற்கு மத்திய அரசாங்க சட்டத்திலையும் இருக்குது, தமிழக அரசு சட்டத்திலையும் இருக்குது. அவங்களுடைய உணவுப் பொருட்கள் வந்து தரமானதாக இருக்கா அப்படிங்கிறது நாங்கள் ஆய்வு முடியும் தான் சொல்ல முடியும். அவங்க ஆய்வு பண்ணும்போது நாங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு ஹைஜீனிக் பர்சனல் ஹைஜீனிக் வந்து நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம், அதாவது தன் சுத்தத்தை பற்றி சொல்கிறோம், அவங்களுக்கு ட்ரைனிங் தனியாக கொடுக்குறோம். சாலையோர வியாபாரிகள் சங்கம் தனியாக அவங்க இருக்காங்க, அவங்க மூலமாக ஆர்கனைஸ் பண்ணி ஒரு என்ஜிஓஸ் மூலமாகவும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி ஒரு நூறு நூறு பேராக பேட்ச் வைஸ் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து உணவு எப்படி நீங்கள் வந்து பாதுகாப்பாக தயாரிக்கணும், எப்படி தரமான பொருட்களை வாங்கணும், அதை வந்து எப்படி பாதுகாப்பாக வந்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யணும், நீங்கள் எவ்வளவு இதில் வந்து சுத்தமாக இருந்துக்கிறணும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்களுக்கு ட்ரைனிங் மூலமாக சொல்லி அவங்களுக்கும் எஃப்எஸ்எஸ்ஐ உரிமையத்தை பற்றி சொல்லி அவங்களையும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வைக்கிறோம் சார். அவங்களையும் அப்போ தான் கண்காணிக்க முடியும், எங்கே உணவுப் பொருள் வாங்குறாங்க, எங்கே தயாரிக்கிறாங்க, எந்த இடத்துல விற்பனை செய்கிறாங்கன்னு கண்காணிக்கிறதுக்கு தான் உணவு பாதுகாப்பு உரிமை சான்றிதழ் வந்து நம்ம பண்ண சொல்கிறோம் சார். அவங்களை தொடர்ந்து நம்ம கண்காணித்து அவங்களுக்குன்றையும் நம்ம வந்து சாம்பிள் எடுத்து அனுப்புகிறோம் சார், அது பழங்களாலும் சரி காய்கறிகளாலும் சரி நம்ம சாம்பிள் எடுத்து டெஸ்டிங் அனுப்புகிறோம் சார். இதை வந்து முறைப்படுத்தி தான் சார் இருக்கும் தொடர்ந்து.
1: இப்போ நீங்கள் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய வேலையும் பாதிக்கப்படும்ல, இப்போ எத்தனை நாள் ட்ரைனிங் கொடுப்பீங்க, அதற்கு ஏதாவது அவங்க பணம் கட்டணுமா இல்லை நீங்கள் ஏதாவது ஸ்டைஃபன் மாதிரி ஏதாவது கொடுப்பீங்களா?
0: அதாவது ரெண்டு வகை கேட்டகரி இருக்குது சார், பதிவு சான்றிதழ் பெற்றவங்களுக்கு பேசிக் கேட்டகரி சார், அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், சாலையோர பணியாளர்களுக்கு வந்து எந்தவித இது இல்லாமல் நிதி இல்லாமல் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் சார். அவங்க எதுவுமே பணம் அமௌண்ட் கட்ட தேவையில்லை, ஃப்ரீயாகவே காஸ்ட்லேயே வந்து நம்ம உணவு பாதுகாப்பு சான்றிதழ் அதாவது ஃபுட் சேஃப்டி ட்ரைனிங் சர்டிஃபிகேஷன் வந்து எஃப்எஸ்எஸ்ஐயால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தின் மூலமாக ஏஜென்சி மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு ஒன் டே ட்ரைனிங் தான் சார். மார்னிங் ஒரு 10:00 வந்து ஈவினிங் மதியத்துக்கு மேலே அவங்க போயிடலாம் சார், 2 hours மேக்ஸிமம் இருக்கும். அதில் வந்து அவங்களும் பார்ட்டிசிபேஷன் பண்ணணும், என்ன டவுட் கேட்டுக்கலாம், என்ன எப்படி நம்ம உணவுப் பொருட்களை வந்து நம்ம கையாளணும், எப்படி பொருட்கள் வாங்குற முதற்கொண்டு ஒவ்வொரு பொருளும் எப்படி நீங்கள் வாங்கணும், தரம் பார்த்து வாங்குறது, லேபிளிங் பார்த்து வாங்குறது, அதே மாதிரி எந்த பொருளும் லேபிள் இல்லாத பொருள் வாங்காதீங்க, இந்த விஷயங்களை அவங்க சொல்லிக் கொடுத்து நீங்கள் சமைக்கும் போது இந்த கலரான பொருட்கள் அதிகமாக செயற்கை சேர்மானங்கள் உள்ள பொருட்களை சேர்க்கக்கூடாது, அதனால் ஏற்படும் விளைவுகள், அது தரமான குடிநீர் பாதுகாப்பான குடிநீர் வச்சு நீ சமைக்கணும், இந்த விஷயங்களை அவங்களுக்கு ட்ரைனிங்கில் நம்ம வந்து கரெக்டாக சொல்லிட்டு தான் சார் இருக்கோம். இப்போ நம்ம வந்து மதுரை மாவட்டத்திலே கடந்த வருடம் வந்து 2,300 பேர்த்துக்கு மாவட்டம் முழுக்க வந்து ட்ரைனிங் கொடுத்துங்க சார், நம்ம இதுவரைக்கும் உணவு பாதுகாப்பு பயிற்சி கொடுத்துங்க சார். இதில் வந்து நம்ம அரசில் உள்ள நிறுவனங்களுக்கும் கொடுத்துட்ருக்கோம், அங்கன்வாடி பணியாளர்களுக்கு, காலை முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பணியாளர்களுக்கு, மதிய உணவு திட்டம் பண்ணுறவங்களுக்கு, இவங்க எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் சார். இதில் அவங்களுக்கும் நம்ம எந்தவித இது நிதி இல்லாமல் நம்ம வாங்கிட்டுருக்கோம் சார்.
1: இப்போ உணவகங்களுக்கு தர சான்றிதழ் நீங்கள் கொடுக்குறீங்க, அது வந்து தர சான்றிதழ் வாங்குவதற்கு அந்த உணவகங்கள் உரிமையாளர் வந்து எவ்வளோ கட்டணம் செலுத்தணும், அந்த உரிமம் வந்து எத்தனை வருடங்களுக்கு செல்லுபடியாகும், ரெனியூவபிள் டைம் அப்படின்னு இருக்குதா, அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: எஃப்எஸ்எஸ்ஐயில் உணவு பாதுகாப்பு உரிமம் அன்று உணவு பாதுகாப்பு பதிவு சான்றிதழ் இரண்டு வகை இருக்குது சார். ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு வந்து பதிவு சான்றிதழ் பற்றி சொல்லிடுறேன். இது எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் வாங்குறதுன்னா பதிவு சான்றிதழ் பெறுவதற்கு மினிமம் வந்து 100 rupees அமௌண்ட் வந்து fastcast.gov நம்மளுடைய வெப்சைட் இருக்குது சார், இணையதள முகவரில் நீங்கள் போய் அவங்க டைரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம் சார். இதில் வந்து தேவைப்படுது ஆதாரம் அவங்களுடைய ஃபோட்டோவை மட்டும்தான். அதுக்கு

0: வந்து அவங்களுக்கு டேர்ன் ஓவர் இயர்லி டேர்ன் ஓவர் 1.5 crore இருந்தால், 1.5 crore இருந்தால் அவங்க வந்து வெறும் 100 பதிவு சான்றிதழ் பெற்று பெற்றுக்கலாம் சார். இது இந்த வருடத்திலிருந்து 1/4/2026 எஃப்எஸ்எஸ்ஐயால் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்காங்க சார். அதே மாதிரி இன்னொரு ஸ்டேட் லைசன்ஸுங்கிறது அபவ் 1.5 crore to 50 crore வரை அவங்களுடைய டேர்ன் ஓவர் ஆனுவல் டேர்ன் ஓவர் இருக்கிறவங்களுக்கு அவங்க ஸ்டேட் லைசன்ஸ் பார்த்துக்கலாம். லைசன்ஸ் கேட்டகரி அவங்க நியூவா லைசன்ஸ் அப்ளை பண்ணாங்கன்னா 5000 வந்துடுவாங்க கட்டணம் சார். அரசு நிர்ணயித்த பணத்தை வந்து நீங்கள் செலுத்திக்கலாம். ஆன்லைன்லேயே அவங்களுக்கு நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு நாங்கள் டைரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து ஆய்வு செய்து உண்மையிலே அந்த இடம் வந்து உற்பத்தி பண்ணுறாங்களா, உணவு உற்பத்தி பண்ணுறாங்களா, அதை வந்து கள ஆய்வு செய்வோம். அது உணவு பாதுகாப்பு அலுவலகம் செய்வாங்க, நாங்களும் சேர்ந்து அதை உறுதிப்படுத்தி விட்டு தான் நான் கொடுக்க முடியும். சில பேர் இதை வந்து சில தவறான வழிகளை வந்து பயன்படுத்த வாய்ப்புகள் இருப்பதால் இதை நாங்கள் வந்து நேரடியாக கள ஆய்வு செய்தான் சார் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொன்று மத்திய அரசாங்கத்துடைய உணவு பாதுகாப்பு உரிமை சான்று இருக்குது, அது வந்து அபவ் 50 crore மேலே இருந்துச்சுன்னா அவங்க வந்து மத்திய அரசாங்கத்துடைய லைசன்ஸ் கடைக்கு போயிடலாம் சார். இதில் வந்து நமக்கு எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான், எதுலேயும் கை மூலமாக நேரடியாக வந்து பணத்தை வந்து செலுத்துவதற்கு அவசியம் இல்லை. இதை வந்து அவங்களுடைய fastcast.gov போய் வெப்சைட்லேயே ஆன்லைன்லேயே அவங்க அப்டேட் பண்ணிக்கலாம் சார். தரச்சான்றிதழ்ங்கிறது வேற சார், இது உணவு பாதுகாப்பு சான்றிதழ். தரச்சான்றிதழ்ங்கிறது எஃப்எஸ்எஸ்ஐயால் அங்கீகரிக்கப்பட்ட தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி மூலமாக அந்த நிறுவனத்தை போய் ஆடிட் பண்ணுவாங்க. வருடம் இல்லை 6 ஆடிட் பண்ணி இவங்க நாம்ஸ் படி எல்லாமே வச்சுருக்காங்க, செக்லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க சார். மெடிக்கல் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்களா, அந்த உணவில் வந்து ஹேண்டில் பண்ணுறவங்க ஃபுட் ஹேண்டில் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்களா, அவங்க வந்து தன் சுத்தம் பண்ணுறாங்களா, ஹெட் கேப் போட்டிருக்காங்களா, கையில் க்ளோஸ் போட்டிருக்காங்களா, அதே மாதிரி அவங்க எல்லா பொருட்களும் வந்து தரமான பொருட்களை பயன்படுத்துகிறாங்களா, எல்லா லேபிள் உள்ள பொருட்கள் பயன்படுத்துகிறாங்களா, அதே மாதிரி அவங்களுக்கு ஃபுட் சேஃப்டி ட்ரைனிங் சர்டிஃபிகேட் எடுத்துருக்காங்களா, அதே மாதிரி அவங்களுடைய வெசல்ஸ் தயாரிக்கும் இடம் அந்த அவங்களுடைய பொருட்கள் எல்லாமே சுத்தமாக சுகாதாரமாக இருக்கின்றதா, இதெல்லாம் அவங்க பார்த்து ஆடிட் பண்ணி ப்ரீ ஆடிட் பண்ணுவாங்க சார். ப்ரீ ஆடிட் பண்ணி ஒரு 1 டைம் கொடுப்பாங்க, அதில் அவங்க சொன்ன ரெட்டிஃபிகேஷன் சில இதெல்லாம் வந்து குறைகளை வந்து அவங்க நிவர்த்தி பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அடுத்து போஸ்ட் ஆடிட் பண்ணி அவங்களுக்கு ரேட்டிங் கொடுப்பாங்க சார். அதான் தரச்சான்றிதழ். அதுக்கு வந்து இப்போ கவர்மெண்ட்லேருந்து நமக்கு வந்து நூன் மில் சென்டர் ஐசிடிஎஸ்க்குலாம் வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ண சொல்லி நம்ம அமௌண்ட் கொடுத்துருக்காங்க சார். ப்ரைவேட்டில் அவங்க பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா தனிப்பட்ட முறையில் நிறுவனங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் மினிமம் வந்து 3000 ஆரம்பிக்கிறாங்க சார். பெரிய பெரிய நிறுவனங்களுக்கும் 3000 மினிமம் ஆரம்பிச்சு இது ஸ்டார் ரேட்டிங் சார். ஒரு குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சுன்னா 5-star ரேட்டிங் தான் கொடுத்துறாங்க, எக்ஸலண்ட்னு கொடுத்துறாங்க. கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா வெரி குட், கொஞ்சம் மீடியம் ஆச்சுன்னா குட். இந்த கேட்டகரி அவங்க வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி கொடுத்துறாங்க சர்டிஃபிகேட்டை. இதை நீங்கள் வந்து அவங்கவுங்க நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் ஏற்றி வச்சுட்டாங்கன்னா அவங்களுடைய நிறுவனத்தை பிரபலப்படுத்துறதுக்கு பண்ணாங்கன்னா இது வந்து வெளிநாடுகளில் இது வந்து கொஞ்சம் பிரபலமாக இருக்குது சார். இந்தியாவிலையும் இப்போ அறிமுகப்படுத்திட்டு நம்ம கடந்த ஒரு 5 பண்ணிட்டு இருக்காங்க சார்.
1: எத்தனை வருடத்திற்கு அந்த உரிமம் சார்?
0: சார் உணவு பாதுகாப்பு சான்றிதழ் வந்து அவங்க வந்து 1 அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் சார். 5 years, 10 years கூட அப்ளை பண்ணிக்கலாம். லைசன்ஸ் கிடையாது அப்படி தான் அவங்க அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தான் நம்ம வந்து அவங்களே கட்டணங்கள் செலுத்தி 5 வரை அப்ளை பண்ணிக்கலாம் சார். இதை புதுப்பிக்கும் போது தேதி முடிந்த உடனே நீங்கள் புதுப்பிக்கிறதுக்கு சிரமம், திருப்பி அவங்களுடைய ஏற்கனவே பண்ணவங்க மேலே ஓடிபி வரணும், இமெயில் அட்ரஸ் கேட்போம். இப்போ நீங்கள் ரினியூவல் பண்ணுற மாதிரி இருந்தால் பிஃபோர் 2 முன்பே நீங்கள் வந்து அதே ஆன்லைனில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி உடனே அதை புதுப்பித்துக் கொள்ளலாம் சார்.
1: ஒருவேளை புதுப்பிக்கலை, ஏதோ ஒரு சூழ்நிலையில் உரிமையாளர் வந்து மறந்துட்டாரு, இப்போ வந்து நான் வந்து அதுக்கு வந்து பெனால்டி கட்டணுமா? அந்த மாதிரி
0: கண்டிப்பாக சார், அது நீங்கள் வந்து அந்த எக்ஸ்பிரி ஆகாமல் நீங்கள் தான் மெயினாக அதுக்கு தான் டிஸ்பிளே பண்ண சொல்கிறோம். ஒவ்வொரு நிறுவனத்துக்கு மாதிரி நீங்கள் லைசன்ஸோ ஆர்சியை வந்து கடையின் முன்னாடி அவங்க கேஸ் பில் போகிற இடத்துலையோ ஒரு விசிபிள் தெரியுற இடத்துல அவங்க மாட்டி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படியும் கண்ணில் போட்டுகிட்டே இருக்கும், என்றைக்கு வந்து எக்ஸ்பிரி ஆகும்னு தெரியும். அதை வந்து அவங்க பயன்படுத்தி அவங்க முன்னாடி ரினியூல் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணாமல் விட்டு எக்ஸ்பிரி ஆக விட்டு நாங்கள் ஆய்வு போது கண்டுபிடிச்சோம்னா அவங்க மேலே பெனால்ட்டி வந்து உண்டு சார். பெர் டேவே வந்து அவங்களுக்கு வந்து அதே நம்பர் ஆன்சிங் போனால் பெர் டேவே வந்து 100 rupees போடுவாங்க பெர் டே. அப்போ 2 கணக்கு பண்ணுங்கள், அது ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட். அது போக இந்த ரினியூவல் இதுக்குரிய பேமெண்ட் கட்டணும், அதோட ஃபைன் அமௌண்ட் டபுள் அமௌண்ட் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்க வேண்டும். அவங்க உரிமத்தை வந்து அவங்க கண் முன்னாடியே அவங்க மாட்டி வச்சுருந்தாங்க தான், இதை வந்து நம்ம காலாவதியாக விடாமல் அவங்க முன்னாடியே நாங்கள் ரினியூல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இதை வந்து அவங்களுடைய ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு உணவங்களும் தான் கண்காணிக்க, நாங்களும் வந்து fastcast.gov வெப்சைட் மூலமாக அங்கே எந்த மெயில் அட்ரஸ் மூலமாக கொடுத்து அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு போயிடும், தகவல் போயிடும் சார். அவங்களுக்கு உரிமம் காலாவதியாக போகுது, லைசன்ஸு உங்களுக்கு உடனே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி மெசேஜ் போகும். அந்த சம்மந்தப்பட்ட உணவு நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய மெயில் அட்ரஸ்ஸு அவங்களுடைய ஃபோன் நம்பர் இதில் கொடுத்து வச்சாதான் அவங்களுக்கு இந்த மெசேஜ் கம்யூனிகேட் ஆகும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அது ரினியூவல் பண்ணுறது டேட்டு தெரிஞ்சிடும், உடனே அப்ளை பண்ணி அவங்க பண்ணிக்கலாம் சார்.
1: உணவகங்களுக்கு இப்போ உரிமை கேட்டு உங்ககிட்ட அப்ளை பண்ணுறாங்க, நீங்கள் கள ஆய்வு பண்ணி நீங்கள் வந்து அந்த உரிமம் கொடுக்குறோம் லைசன்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்கள் லைசன்ஸ் கொடுத்துட்டீங்க, நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அப்போ உங்களுடைய அதிகாரிகள் வந்து வருடத்திற்கு எத்தனை முறை அந்த உணவகத்தில் போய் ஆய்வு மேற்கொள்வாங்க, இந்த உணவுப் பொருளை வந்து ஏதாவது சாம்பிள் எடுத்து ஆய்வுக்கு

0: அனுப்புவது உண்டா சார்?
1: ஒவ்வொரு உணவு பாதுகாப்பாளர் வந்து மினிமம் வந்து டெய்லி வந்து ஒரு 15 to 20 கடைகள் வந்து ஆய்வு செய்யணும் சார். இதில் வந்து ஆய்வு செய்யும் போது இந்த கடைகளுக்கு வந்து இத்தனை நாட்கள் தான் போகணும், ஒரு முறை போகணும், ரெண்டு முறை போகணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் கிடையாது சார். எப்போ வேணாலும் எந்த நேரம்னாலும் அவங்கள போய் உணவு பாதுகாப்பாளர்கள் வந்து அந்த கடையை நிறுவனத்தையோ இதை ஆய்வு செய்யலாம் சார். லைசன்ஸில் என்னென்ன கேட்டகரி அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி தெரிஞ்சிடும் சார். அந்த பொருள் தான் விற்கிறாங்களா, அது போக வேறு எதுவும் அடிஷனலாக விற்கிறாங்கன்னா அதை வந்து ஆட் பண்ணணும் சார் அவங்க. இன்னொன்று, இது போக அவங்க சுத்தமாக இருக்கிற இடங்கள் வந்து தன் சுத்தம் என்கிறார்களா, அது மாதிரி பொருட்கள் வந்து எந்த பொருட்களும் எக்ஸ்பைரியான பொருள் வச்சுருக்காங்களா, லேபிளிங் உள்ள பொருள் வச்சுருக்காங்களா, இதெல்லாம் வந்து அவங்க கலாய்வில் பண்ணுவாங்க சார். பண்ணும்போது அவங்களுக்கு வந்து மந்த்லி வந்து ஒவ்வொரு உணவு பாதுகாப்பாளர்களுக்கு வந்து மினிமம் வந்து அவங்க குறைஞ்சது 25 to 30 சாம்பிள் எடுக்கணும் சார். 25 to 30 சாம்பிள்ஸ் வந்து அவங்க ஒவ்வொரு உணவு பாதுகாப்பாளர்களுக்கும், அது நம்ம மாநில அரசால் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சார். அது அவங்க எந்த உணவு பாதுகாப்பாளர் வந்து எந்த கடையிலையும் வந்து எப்போ வேணாலும் ஆய்வு செஞ்சு இந்த பொருள் தான் எடுக்கணும்னு கிடையாது சார். அவங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, நம்ம எடுத்து அவங்க அரசு நிர்ணயித்த அந்த லேபுக்கு அனுப்பாங்க சார். நமக்கு வந்து நியர்பை டிஸ்ட்ரிக்டே கொடுக்க மாட்டாங்க, நமக்கு வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட் தான் நமக்கு வந்து அனுப்புவாங்க. நியர்பை டிஸ்ட்ரிக்ட் அனுப்புனா நமக்கு ஏதாவது வந்து மால் ப்ராக்டிஸ் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க அதர் டிஸ்ட்ரிக்ட் தான் அனுப்புறாங்க. அதை நம்ம அனுப்பி நம்ம சாம்பிள் ரிசல்ட் பண்ணுறோம் சார். இதில் நம்ம டார்கெட் வந்து எப்பயும் போல மதுரை மாவட்டத்தில் வந்து இந்த வருடம் வந்து 100% அச்சீவ் பண்ணுறேன் சார். மேற்கொண்டு ஏதாவது கம்ப்ளைண்ட் பேசிஸ் வந்துச்சுன்னா வாட்ஸ்அப் புகார்லையோ இல்லை திடீர்னு ஏதாவது ஒரு ஃபுட் பாய்சன் ஆகுது இல்லை ஏதாவது ஒரு மெயிலில் ஒரு கம்ப்ளைண்ட் வருது இந்த உணவுன்னா அதுக்கும் நாங்கள் சாம்பிள் எடுத்து அது நமக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் சார்.
0: ஒவ்வொரு அதிகாரிக்கும் டார்கெட் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியும், நீங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு. இப்போ நான் ஒரு தனி மனிதன், ஒரு பப்ளிக்காக உங்களுடைய பணிகள்லாம் நான் எப்படி பார்வையிட முடியுமா? ஏதாவது அதுக்கு வெப்சைட் இருக்குதா? அது ஒன்று. ரெண்டாவது வந்து மக்கள்கிட்ட வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? அப்படின்னா உங்களுடைய ஒரு வருடத்திற்கு மதுரை மாவட்டத்தில் மட்டும் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எத்தனை சார் வந்திருக்கு?
1: சார், நீங்கள் முதல் கேள்வி வந்து கேட்டதப்ப நம்ம நிறுவனங்களை ஆய்வு செஞ்சு பார்க்க முடியுமான்னு கேட்டீங்க. அது FSSI.gov.in அப்புறம் பார்க்கலாம். இன்னொன்று வந்து FASTCAST.gov.in நம்ம கவர்மெண்ட்டுடைய வெப்சைட்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் ஆய்வு செய்யறது எல்லாமே ஆன்லைனில் தான் அப்டேட் பண்ணணும் சார். இன்ஸ்பெக்ஷன் வந்து அவங்க ஆன்லைன்லேயே ஒரு அது டார்கெட் வந்து தனியாக அது 30 இருக்குது சார். டெய்லி நான் சொன்னல அதே வந்து அவங்க வருஷத்துக்கும் திருப்பி அதே மாதிரி டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. ஹைரிஸ் கேட்டகரி பண்ணுவாங்க. ஹைரிஸ் கேட்டகரி என்னென்னா நமக்கு மீட் ஷாப், மட்டன் ஷாப்ஸ், சிக்கன் ஷாப், ஃபிஷ்ஷு, அதே மாதிரி ஆயில், மில்க், வாட்டர், இந்த மாதிரிலாம் நமக்கு FSSI.gov.in நமக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டுருவாங்க சார். அதை வந்து நமக்கு கொஞ்சம் ஆய்வு செஞ்சு எல்லாமே ஆன்லைன் மூலமாக பண்ணுறதாங்க சார். அவங்களுக்கு வெப்சைட்லேயே போய் தாராளமாக இதை வந்து நம்ம பொதுமக்கள் பார்வையிட்டுக்கலாம். இன்னொன்று வந்து சார், நீங்கள் ஆய்வு செஞ்சதுக்கு வந்து ரிப்போர்ட் வந்து திடீர்னு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு புகார் வருது, மெயிலில் வருது. அந்த மெயிலுக்கு வருது, எந்த மெயிலுக்கு நமக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சோ நம்ம ஆய்வு செஞ்சு அந்த மெயில் அட்ரஸ்க்கு நம்ம அட்ரஸ் பண்ணுறோம். அது காப்பி அவங்களுக்கு போட்டுவிட்டு என்னென்ன ஆக்சிடென்ட் டேக்கன் எடுத்தோம், என்ன அங்கே சாம்பிள் எடுத்திருக்கோமா, அவங்களுக்கு எதுவும் பெனால்ட்டி போட்டிருக்கோமா, இந்த விஷயத்தையும் நாங்கள் அவங்களுக்கு அந்த மெயில் மூலமாக தெளிவுபடுத்திடுவோம் சார் நம்ம. ஸோ இரண்டாவது கேள்விக்கு பதில் வந்து சார், மதுரை மாவட்டத்தில் எத்தனை புகார்கள் இது வரைக்கும் பெறப்பட்டுள்ளன்னு சொல்லியிருக்கீங்க. சார் கேட்ட மாதிரி நாங்கள் வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட் மூலமாகவும் TNFST ஆப் கம்ப்ளைண்ட் மூலமாகவும் இது வரைக்கும் 112 புகார்கள் வந்து கடந்த வருடத்தில் பெறப்பட்டுள்ளது சார். அந்த 112 புகார்களுக்கு நம்ம அட்ரஸ் பண்ணி உடனே ஆய்வு செஞ்சு அது எல்லா புகார்களுக்கும் நம்ம நடவடிக்கை எடுத்து திருப்பியும் பதில் வந்து அந்தந்த சம்மந்தப்பட்ட எந்தெந்த ஆப்பில் வந்ததோ அதையும் நம்ம வந்து பதில் கொடுத்தாச்சு சார். ஆக்சிடென்ட் டைம் எடுத்துருக்கோம் சார். அதில் நம்ம சில பொருட்களுக்கு வந்து நம்ம சாம்பிள்ஸ் எடுத்து அதன் மீது என்ன ஏதாவது ஒரு குறைகள் இருந்தால் அதுக்கு நம்ம நடவடிக்கை எடுத்துருக்கோம் சார்.
0: உங்களுடைய நடவடிக்கைகள்லாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டு மூலமாக நான் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது அந்த நிறுவனத்துடைய அந்த உணவகத்துடைய பெயரெல்லாம் அதில் மென்ஷன் ஆகி வருமா?
1: கண்டிப்பாக அதில் வர வாய்ப்புகள் இருக்குது சார். எந்த பொருட்கள் வந்து நம்ம எந்த கடையில் நம்ம ஆய்வு பண்ணியிருக்கோம்னு சொல்லிடுறோம். ஏன்னா நீங்கள் புகாரில் போடும்போதே எந்த நிறுவனத்தின் மேலே நீங்கள் புகார் வந்து அட்ரஸ் பண்ணிடுறீங்க. உதாரணத்துக்கு ஒரு பேக்கரி மேலே போகிறீங்கன்னா அந்த பேக்கரியோட பேர் போட்டு தான் போட முடியும். அப்போது அந்த பேக்கரியில் ஆய்வு செஞ்சு சொல்லி தான் நான் ரிப்போர்ட்டே கொடுக்க முடியும். நான் தனிப்பட்ட முறை நான் 100 கடையில் ஆய்வு பண்ணி இந்த கடையில் ரிப்போர்ட் நான் கொடுக்கறதுக்கு இதில் வாய்ப்பே கிடையாது சார். அதனால் அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனத்தின் நடவடிக்கை எடுத்து அந்த ரிப்போர்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொருள் வந்து தரம் குறைவு என்று கண்டறியப்பட்டார், சப்ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம். அதை மாவட்ட நீதிபதி தீர்ப்பலர் DRO சார்னு சொல்லுவோம். அவங்க மூலமாக நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அவங்களுக்கும் அதுக்கு நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம் சார். லேபிள் பொருளை வந்து மார்க் பண்ணாமல் இருக்காங்க, யூஸ் ரேட் டேட் போடாமல் இருக்காங்க, எக்ஸ்பைரி டேட் போடாமல் இருக்காங்க, FSSI நம்பர் போடலை, என்னென்ன நியூட்ரியன்ஸ் வேல்யூ போடாமல் இருக்காங்கன்னா அதையும் நம்ம வந்து சாம்பிள் எடுத்து அதுக்கும் நம்ம வந்து மாவட்ட நீதிபதி தீர்ப்பலர் மூலமாக நடவடிக்கை எடுக்கிறோம் சார்.
0: இப்போ நீங்கள் வந்து தரம் குறைந்த பொருட்களை கண்டறிந்து நம்ம வந்து நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிட்டீங்க. இது போக இன்னொரு பிரச்சனை என்னன்னா, தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவர்கள் மீது உங்களுடைய நடவடிக்கை பாயுமா?
1: கண்டிப்பாக சார். இப்போ தமிழக அரசால் வந்து தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா பொருட்களை வந்து உணவகங்களிலோ உணவு விற்பனை செய்யக்கூடாது, சட்டமே நமக்கு வந்து பேனர் கொடுத்துருக்காங்க சார். இதன்படி அவங்க தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்தால் அந்த கரை நிறுவனத்திற்கு மீது நம்ம வந்து முதல் தடவையாக இருந்தால்

0: 25,000 பாபாதாரம் வரித்து அவங்களுக்கு வந்து கடையை வந்து 15 நாளுக்கு வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறதுக்கு நம்ம சொல்கிறோம். இதில் போக இரண்டாவது முறையாக இதே தவறை அவர் மீண்டும் செய்தால் 50,000 அபராதம் விதித்து 30 நாட்களுக்கு வந்து அது கடையை வந்து நிறுத்துவதற்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்க நம்ம சொல்லிடுறோம் சார். மூன்றாவது முறையும் பண்ணியிருந்தாங்கன்னா 1,00,000 ரூபாய் அபராதம் விதித்து 90 நாட்கள் கடையை வந்து நம்ம தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்கு நம்ம உத்தரவிட்டு அவருடைய கடையுடைய லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ணுறோம் சார். நிறுவனத்தின் உரிமத்தை சஸ்பெண்ட் பண்ணுறோம். இதில் வந்து கடைக்காரங்கள் வந்து சின்ன பெட்டி கடையில் விற்பனை பண்ணுறாங்க, அந்த கடையை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம், அவங்க வாழ்வாரம் பாதிக்கப்படுதுன்னு இப்போ என்ன செய்கிறாங்கன்னா தனிப்பட்ட முறையில் நபர்களை வச்சு விற்பனை பண்ணுறாங்க. இப்போ தனிநபரில் நாங்கள் டைரெக்டாக பிடிச்சாலுமே இது வந்து நம்ம போலீஸ் துறையிலேருந்து சேர்ந்து நம்ம பண்ணுறோம். மாவட்ட நிர்வாகத்தை கண்காணிக்கிறாங்க, மாநிலத்தில் லெவலையும் கண்காணிக்கிறாங்க ஆணையர் அவர்கள். எங்களுக்கு இது தனியாக வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க சார். இதில் வந்து நமக்கு வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் யாரையும் நாங்கள் வந்து அவங்களையும் நாங்கள் பிடிச்சிருந்தாலுமே ஒரு பாக்கெட் வச்சுருந்தாங்க, ரெண்டு பாக்கெட் வச்சுருந்தாங்க, அதுக்கு இதே அபராதம் தான். 25,000 தான் ஃபஸ்ட் டைம், ரெண்டாவது டைம் பண்ணியிருந்தாங்கன்னா 50,000, மூன்றாவது டைம் பண்ணியிருந்தாங்கன்னா 1,00,000. இதன் மூலம் உங்களுக்கு மக்களுக்கு நான் தெரிவிக்கின்றதுனால நம்ம வந்து பொதுமக்கள் வந்து சரி யாருமே வந்து தடை செய்யப்பட்ட புயலை பொருட்கள் ஏதாவது நீங்கள் வந்து கண்காணித்தால் உணவு பாதுகாப்பு துறை நான் சொன்ன நம்பருக்கு வந்து 9444-0-2-3-2-2 இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டாலும் வச்சு போதும். பேர் முகவரிலாம் நீங்கள் தெரிவிக்க தேவையில்லை, ரகசியம் பாதுகாக்கப்படும். இதை வந்து தமிழக அரசு இந்த முயற்சி நம்ம சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. இதுக்கு நம்மளுடைய பொதுமக்கள் ஒத்துழைப்பு பண்ணிங்கன்னா போதை இல்லாத தமிழ்நாட்டில் வந்து இந்த முக்கியமாக குட்கா பான் மசாலா கிடைக்காத வந்து பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரிகளுக்கும் கிடைக்காத வண்ணம் இதை நம்ம வந்து முயற்சி செஞ்சோம், தடை பண்ணலாம் சார். மதுரை மாவட்டத்தில் கிடைக்காம பண்ணலாம் சார்.
1: கடையில் போய் உணவெல்லாம் தரமானதாக இருக்குது, தரமான பொருளாக இருக்குது, எல்லாமே வாங்குறாங்க. ஆனால் அதை கொடுக்கக்கூடிய பேக்கிங் வந்து பிளாஸ்டிக் கவரில் கொடுக்குறாங்க. இது சரியானது தானா? அப்படி பிளாஸ்டிக் கவரில் ஒரு உணவுப் பொருளை அவங்க வந்து பேக் பண்ணி கொடுக்கும்போது உங்களுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும்?
0: தமிழகத்தில் வந்து முக்கியமாக தடை செய்யப்பட்டுள்ளது. அதை வந்து உணவுகளில் சூடாகணும், அந்த டீ சாம்பார் இந்த மாதிரி நம்ம வாங்கும்போது அவங்க கடையில் வந்து நம்ம பேக் பண்ணி கொடுத்துறாங்க. இதில் விழிப்புணர்வு என்னென்னா நம்ம பொதுமக்கள் நம்மளும் வந்து ஒரு காலத்தில் வந்து அவங்க பாத்திரங்கள் கொண்டு போய் வாங்கினோம், மஞ்சள் போய் கொண்டு போய் வாங்கினோம். அதை நம்ம இப்போ தவிர்த்து நம்ம அவசர கால சூழ்நிலையில் அப்படியே போய் டைரக்டாக நின்றுன்னே பேக் பண்ணி கொடுக்க சொன்னோடனே அவங்களும் அதை தான் ஈஸியாக இருக்குன்னு சொல்லி கட்டி கொடுத்துறாங்க. அதை வந்து கடை உரிமையாளர்களும் கண்டிப்பாக தவிர்க்கணும், இது கண்காணிக்கணும். இது நாங்கள் வந்து ஆய்வு செய்யும் போது அதை அந்த மாதிரி நாங்கள் நெகிழி பைகள் தடை செய்யப்பட்ட பொருட்கள் கண்டுபிடித்திருந்தால் அதை நாங்கள் உடனே சீஸ் பண்ணிடுறோம். அபராதம் வந்து ஒரு கடைக்கும் 5,000 அபராதம் விதித்து அவங்களுமே நடவடிக்கை எடுக்கிறோம் சார், நோட்டீஸ் கொடுக்குறோம். விழிப்புணர்வு அவங்களும் கொடுத்து வர பண்ணாதீங்க. இப்போ கொஞ்சம் அலுமினியம் பேக்கிங் உள்ளது அதே மாதிரி பேக்கெட் ஃபுட் ஐட்டம் மாதிரி கண்டெய்னரில் கொடுக்க சொல்கிறோம். அதே மாதிரி பொதுமக்களும் நம்மளும் வந்து விழிப்புணர்வு வாங்கும் போது இதை நீங்கள் கொடுக்காதீங்க கெட்டாயம் சொன்னாங்கன்னா அவங்களுக்கும் அடுத்து வந்து அதை வந்து தவிர்ப்பாங்க. நம்மளும் கொண்டு போகும்போது நீ கடைக்கு தான் வாங்க போகிறோம், பொருள் வாங்க போகணும்னு நினச்சா நம்மளும் வீட்டில் இருந்தே ஒரு மஞ்சள் பை அல்லது கட்டை பை எடுத்து போனோம்னா பொருட்களை வாங்கிட்டு வர்றதுக்கும் விழிப்புணர்வாக இருக்கும். சூடான பொருட்களை வந்து கண்டிப்பாக தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை கட்டுவதை உணவு வியாபாரிகள் கடைக்காரர்கள் தவிர்க்கவும் உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் சார்.
1: நிகழ்ச்சியோட நிறைவிற்கு வந்துட்டோம் சார். நீங்கள் வந்து மதுரை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் ஒரு புறம், பேசிக்கலி நீங்கள் ஒரு மருத்துவர். மக்கள் ஒரு பொருளை வாங்குறாங்க இல்லை உணவகத்துக்கு போகிறாங்கன்னா அவங்க வந்து விழிப்புணர்வோடு இருக்க என்னென்ன செய்யணும்?
0: சார் குறிப்பிட்ட மாதிரி நான் வந்து ஒரு பொருளை வாங்க போகிறேன், நானே ஒரு பொருள் கடைக்கு போகிறேன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பார்க்குறது நாங்கள் வந்து இந்த துறையில் இருக்கிறனால நான் அங்கே
1: கவனிப்பேன்.
0: பொதுமக்களாக வந்து நம்ம என்ன சொல்ல வருதுன்னா ஒரு பொருளை வாங்கும் போது கண்டிப்பாக வந்து நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு லேபிள் இல்லாமல் ஒரு எந்த பொருளை நீங்கள் வந்து வாங்குவதை தவிர்க்கவும். அதில் வந்து எந்த பொருளும் என்னுடைய ரேட்டும் குடிச்சிருக்க மாட்டாங்க, தேதியும் கலாவதியும் குடிச்சிருக்க மாட்டாங்க, தயாரிப்பத்தையும் குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. அது இன்னொன்று முக்கியமாக அந்த பொருள் என்னென்ன பொருள் கிராம்ஸ் எதையுமே நம்ம குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. உள்ள தரத்தை நம்ம ஆய்வு செய்யும் போது நான் வந்து இது என்ன முக்கியமான வந்து பார்க்க வேண்டியதுன்னா வியாபாரிகள் வந்து ரேட் கம்மியாக சொல்லி சில பேர் வந்து மொத்தம் வாங்கிட்டு வந்து பேக்கிங் பண்ணும்போது நீங்கள் தரம் குறைவானு இப்போ கேட்டீங்க. அதில் இந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம வந்து அவங்கள வந்து மானிட்டர் பண்ணவே முடியாது. எங்கே வாங்கினாங்க, இப்போ எந்த லேபிள் இல்லாமல் எந்த பொருளும் வாங்காமல் எந்த இதுவும் குறிப்பிடாமல் விற்பனை செய்வாங்க. அப்போ நீங்கள் எங்கே உற்பத்தி பண்ணி வாங்கினாங்கிறது அவங்களுக்கு விற்பனையாளருக்கும் தெரியாது. நான் அந்தங்கேருந்து வாங்கினேன் சார் அப்படிம்பாங்க, அப்பீல் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க உண்மையிலே இருக்கா இல்லையாங்கிறது நம்ம மானிட்டர் பண்ண முடியாது. எந்த பொருளுக்கும் எங்கே உற்பத்தியாக தெரியாமல் வாங்கினோம்னா இப்போ கடைக்காரர் தான் பாதிக்கப்படுவார். நாங்கள் ஸ்டாம்ப் எடுக்கும்போது உங்கள் கடை தான் எடுத்தோம், நீங்கள் உற்பத்தி பண்ணியிருப்பீங்க, நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்க வேண்டியிருக்கும். அப்படின்னா போது அவங்க வந்து இந்த வரைமுறைக்கு நான் கொண்டு வரோம். அதனால் எந்த பொருள் வாங்கும்போது தரமான பொருள் வாங்குவதற்கு நம்மளுடைய லேபிள் கூட நம்ம வந்து சரி பண்ணி வாங்குறோம் சார். நம்முடைய பொதுமக்களுக்கு நான் அறிவுரையாக சொல்கிறேன் சார்.
1: ரொம்ப அருமையாக எடுத்து சொல்லியிருக்கீங்க சார். இந்த உலக உணவு பாதுகாப்பு நாளில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொன்னமைக்கு மிக்க நன்றி சார்.
0: மிக்க நன்றி சார்.
2: இதுவரை உன்னத உணவு உலக உணவு பாதுகாப்பு நாள் சிறப்பு நிகழ்ச்சி கேட்டோம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் பகல் 11:32. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் கேட்கலாம் மதுரத்தென்றல். முதல் பாடலாக வருகிறது மஜ்னு திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா குரலில்.

ஹரிஷ் ராகவேந்திரா, பாம்பே ஜெயஸ்ரீ குரலில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் மஜ்னு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். தொடர்ந்து பாடல் கேட்கலாம். உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து கிரிஷ் அருண் குழுவினர் குரலில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இசை ஜாலமாய் காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது மதுரை தென்றல். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இணைந்திருக்கிறோம் நேர்களே மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். தொடர்ந்து கேட்கலாம் என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் குழுவினர் குரலில்.

ஜெயராஜ் இசையில் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து நிறைவான பாடலாக கேட்கலாம் வாரணமாயிரம் திரைப்படத்திலிருந்து கிருஷ் குழுவினர் குரலில்.

0: துளித்தைந்த பாடலுடன் இணைந்தே நிறைவு பெற்றது மதுரத்தென்றல். மீண்டும் மதுரத்தென்றல் 2:15 கேட்கலாம் நேர்களே. நேரம் நண்பகல் 12 மணி.
1: ₹10,00,000 லாட்டரி எனக்கா? வாவ்!
2: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இனி இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேர்மமாக இந்த அறிவிப்பினை தொடர்ந்து நண்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சலா கேட்கலாம். 12:10 சங்கீத சாரல், இதில் ஏ என் பாக்யலட்சுமி அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். உடன் ஆர் சுவாதி ஸ்ரீ வயலின், ஏ வி மணிகண்டன் மிருதங்கம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 1:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் ஏ மணிவண்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 மெல்லிசை, 2:00 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 2:15 மதுரை தென்றல். 2:40 இசை பயிற்சி, கற்றுக் கொடுப்பவர் கல்பகம் ராமன் அவர்கள், கற்றுக்கொள்வோர் ஸ்வேதா டி பாலசுப்ரமணியம், எஸ் ஹிரண்மயி அவர்கள். 2:55 வானிலை அறிக்கை, 3:00 மதுரை தென்றல், 4:00 விடியலை தேடி நாடகம் கேட்கலாம். எழுதியவர் என் தங்கராஜ், அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 5:00 குட்டீஸ் நேரம், இதில் சிறிய கைகள் பெரிய தேசப்பணி. மன் கி பாத் நிகழ்ச்சியில் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிட்ட ஜெயகோபால் கரு

ஒடியா பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் தொகுப்பு நிகழ்ச்சி. 5:30 கிராமிய தென்றல். இதில் வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும் வானொலிக்கு 90 கைச்சிலம்பு பாடல்களின் நிறைவு பகுதி கேட்கலாம்.

0: மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நிறுவம். 6:05 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 சூரிய வம்சம் ஒருபட பாடல் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:40 மதுரத்தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7 மணிக்கு மதுரத்தென்றல். 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜெவராஜ் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் அருண்ராஜ் அவர்கள் தரும் தகவல்கள் 2 பகுதி கேட்கலாம். மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து மெல்லிசை வேளாண் தகவல். நிறைவாக விடைபெறும் முன் இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். எட்டு மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை விளக்கம். 8:40 மதுரத்தென்றல். 9 மணிக்கு ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:15 மதுரத்தென்றல். 9:30 நட்சத்திர கீதங்கள். காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டு மகிழலாம் நேர்களே. 10 மணிக்கு ரவிவார்ஷிய அகில பாரதிய சங்கீத சபா வித்வான் MSN மூர்த்தி அவர்களின் வயலின் இசையை கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி விசாகப்பட்டினம். 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேர்மும். 11:05 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சலா கேட்கலாம். 11:10 இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவுபெறும் நேர்களே. இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பாக நிகழ்ச்சியும் நேர்மும் கேட்டீர்கள் நேர்களே. சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
1: This is Akashvani, the news read by Sunil Verma. External Affairs Minister Dr. S. Jaishankar today said that the joint commission between India and Indonesia is convening after a gap of 4 years, and it is essential to acknowledge that significant advancements in bilateral relations have been made during this time. The External Affairs Minister made these opening remarks after co-chairing India-Indonesia Joint Commission meeting in New Delhi. He said that both nations celebrated the 75 years of establishment of bilateral ties last year.
2: Our joint commission is happening after 4 years, and I think it's important to recognize that in those 4 years we made good progress in our bilateral relations. Today I look forward to extensive discussions with you covering the full spectrum of our bilateral cooperation, from political to defense and security, maritime, trade and investments, health and pharmaceuticals, food security, as well as tourism, education and cultural cooperation.
1: The government today said that Indian households continue to receive cooking gas at among the lowest prices globally, despite a sharp rise in international LPG prices. In a statement, the Petroleum and Natural Gas Ministry said that the Indian cylinder is cheaper than in any neighboring country and far below the price in advanced economies such as the United States, Australia and Canada. It noted that a beneficiary of the Pradhan Mantri Ujjwala Yojana, PMUY, pays 642 rupees for a 14.2 kilogram LPG cylinder after receiving a direct benefit transfer of 300 rupees on the first 4 refills annually, while the retail price for a general consumer in Delhi stands at 942 rupees. Today is the last date to submit applications for verification of issues observed and re-evaluation of answers on the post-result services portal for CBSE Class 12 examination 2020.

0: இதுவரை சங்கீத சாரலில் ஏ என் பாக்யலட்சுமி அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஏ வி மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம். இன்னும் சில நொடிகளில் தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் உலகிலேயே மிக குறைந்த விலையில் இந்தியாவில் வழங்குவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அண்டை நாடுகள் மற்றும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் கனடா போன்ற வளர்ந்த நாடுகளை விடவும் இந்தியாவில் சிலிண்டர் விலை மிகவும் குறைவு என்று கூறப்பட்டுள்ளது. பிரதமரின் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு ஆண்டுக்கு முதல் 4 சிலிண்டர்களுக்கு தலா 300 ரூபாய் நேரடி பணப்பயன் பரிமாற்றம் வழங்கப்பட்ட பிறகு ஒரு 14.2 கிலோ எல்பிஜி சிலிண்டருக்கு 642 ரூபாய் மட்டுமே செலவாகிறது என்றும், அதே நேரத்தில் டெல்லியில் ஒரு பொதுவான நுகர்வோருக்கான சில்லறை விலை 942 ரூபாயாக உள்ளது என்றும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்ட இடையூறுகளால் வளைகுடா நாடுகளின் விநியோகம் குறைந்ததை தொடர்ந்து இந்த ஆண்டு பிப்ரவரி மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையில் சமையல் எரிவாயுக்கான நிர்ணயிக்கப்பட்ட விலை சுமார் 46% உயர்ந்ததே இந்த விலை அதிகரிப்புக்கு காரணம் என்று அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. இதனால் 14.2 கிலோ சிலிண்டரை விநியோகிப்பதற்கான செலவு 1600 ரூபாய்க்கும் மேல் உயர்ந்தது என்றும், நிலையற்ற உலகளாவிய எரிசக்தி சந்தைகளின் தாக்கத்தில் இருந்து நுகர்வோரை பாதுகாப்பதற்காக இந்த விலை உயர்வின் பெரும் பகுதியை அரசே ஏற்றுக்கொண்டுள்ளது என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. பாகிஸ்தான், நேபாளம், பங்களாதேஷ்

0: மற்றும் இலங்கை உள்ளிட்ட அண்டை நாடுகளின் சமையல் எரிவாயு விலையை விட உஜ்வாலா பயனாளிகள் செலுத்தும் உண்மையான விலை குறைவாகவே உள்ளது என்பதை அமைச்சகம் எடுத்துரைத்துள்ளது. மேலும் நாட்டில் பெட்ரோலிய பொருட்களுக்கு எவ்வித பற்றாக்குறையும் ஏற்படவில்லை என்றும், சமையல் எரிவாயு சிலிண்டர் நிரப்புதல் மற்றும் விநியோக நடவடிக்கைகள் வழக்கம்போல் தடையின்றி தொடர்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் திரு சுகியோனோ இன்று டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கூட்டு ஆணையக் கூட்டம் 4 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நடைபெறுகிறது. இந்த கூட்டுக் கூட்டத்திற்கு தலைமை தாங்கி பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், இந்த இடைப்பட்ட காலத்தில் இருதரப்பு உறவுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளும் தங்களது இருதரப்பு உறவுகள் தொடங்கப்பட்டதன் 75வது ஆண்டை கொண்டாடியதாக அவர் கூறினார். அரசியல், பாதுகாப்பு, கடல்சார் விவகாரங்கள், வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், மருந்துகள், உணவு பாதுகாப்பு, சுற்றுலா, கல்வி மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பு உள்ளிட்ட அனைத்து வகையான ஒத்துழைப்புகள் குறித்தும் விரிவாக இந்த கூட்டத்தில் விவாதிக்க தாம் ஆவலுடன் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தமது தொடக்க உரையில் குறிப்பிட்டார். சைக்கிள் ஓட்டுவது நமது பூமியை தூய்மையாக வைத்திருப்பதற்கும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் உதவும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று காலை நடைபெற்ற 77வது ஃபிட் இண்டியா சண்டேஸ் ஆன் சைக்கிள்ஸ் என்ற பேரணியை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரிய நகரங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு சைக்கிள் ஓட்டுவது மிகச்சிறந்த தீர்வு என்று கூறினார். சைக்கிள் ஓட்டுவதால் பல்வேறு உடல் நலன்கள் மேம்படுவதாகவும், இந்த திட்டத்தில் இணைந்து ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த சைக்கிள் பேரணியில் பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் விக்ராந்த் மெஸ்ஸி, ஃபிட் இண்டியா இயக்கம் மிகவும் அற்புதமானது என்றும், இது ஒரு மக்கள் இயக்கமாக மாறியுள்ளது என்றும் கூறினார். நாடு வளர்ச்சியடைய இம்மாதிரியான இயக்கங்கள் உதவுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணி செய்தி பிரிவுக்கு அளித்த பேட்டியில், ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் 90 கோடிக்கும் அதிகமான தனித்துவமான ஆபா அடையாள அட்டைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், 100 கோடிக்கும் அதிகமான டிஜிட்டல் மருத்துவ பதிவுகள் இந்த ஆபா அடையாள அட்டைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். சிபிஎஸ்இ பிளஸ் டூ தேர்வு விடைத்தாள் மறு மதிப்பீடு செய்ய விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாளாகும். மத்திய கல்வி வாரியம் நடத்திய இந்த ஆண்டுக்கான பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகளுக்கு பின்னர் விடைத்தாள் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று சிபிஎஸ்இ ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்த விண்ணப்பங்களை இன்று நள்ளிரவு வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும், இந்த காலக்கெடு முடிவதற்குள் விண்ணப்பங்களை முழுமையாக பூர்த்தி செய்து சமர்ப்பிக்குமாறு மத்திய கல்வி வாரியம் மாணவர்களை கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு வங்கத்தில் உள்ள தக்ஷினேஸ்வர் மற்றும் காலிகாட் போன்ற முக்கிய ஆன்மீக தலங்களில் வசதிகளை மேம்படுத்துவதற்காக பிஜேபி அரசு பெரிய அளவிலான வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்ள இருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கங்கா சாகர் மேளாவை சர்வதேச தரத்திற்கு உயர்த்துவதற்கான பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் கூறினார். தெலங்கானாவில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார சுதந்திரத்திற்கு பெரும் ஊக்கமளிக்கும் வகையில் ஸ்திரீ ரைடு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. தெலங்கானா மகளிர் பாதுகாப்பு பிரிவு முழுவதும் பெண் ஓட்டுநர்களை கொண்ட கார்கள், ஆட்டோக்கள் மற்றும் மின்சார பைக்குகளை உள்ளடக்கியது இந்த திட்டம். தெலங்கானா மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு சி வி ஆனந்த் இந்த திட்டத்தினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதன் மூலம் பெண் பயணிகள் பிரபலமான செயலியின் வழியாக பெண் ஓட்டுநர்களால் மட்டுமே இயக்கப்படும் வாகனம்

0: ஆவணங்களை முன்பதிவு செய்து பயணிக்க முடியும். இந்த திட்டத்தின் கீழ் மகளிர் பாதுகாப்பு பிரிவு தனது இணையதளம் மூலம் 55 பெண்களை தேர்வு செய்து அவர்களுக்கு தொழில்முறை ஓட்டுநர் பயிற்சியுடன் மின்சார வாகனங்களை வாங்குவதற்கான நிதி உதவியையும் வழங்கியுள்ளது. இந்த தொடக்க விழாவில் பேசிய மகளிர் பாதுகாப்பு பிரிவு இயக்குநர் ஜெனரல் சாரு சின்ஹா, இந்த திட்டம் பெண்களுக்கு தன்னம்பிக்கையையும் பொருளாதார சுதந்திரத்தையும் வழங்கும் ஒரு இயக்கமாகும் என்று பாராட்டினார். பிரபல மலையாள திரைப்பட நடிகர் சலீம்குமார் நேற்று கொச்சியில் காலமானார். அவருக்கு வயது 57. உடல்நலக்குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார். ஆரம்பத்தில் மிமிக்ரி மேடைகள் மற்றும் தொலைக்காட்சி நகைச்சுவை நிகழ்ச்சிகள் மூலம் மக்களின் கவனத்தை ஈர்த்த சலீம்குமார் 1996 சித்திக் ஷமீர் இயக்கிய இஷ்டமானு 100 என்ற திரைப்படத்தின் மூலம் சினிமாவுக்குள் நுழைந்தார். 3 மேலாக தனது திரையுலக வாழ்க்கையில் சுமார் 350 திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு இந்தியாவின் சில பகுதிகள், அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள், கர்நாடகா, கொங்கன் மற்றும் கோவா, லட்சத்தீவு, மகாராஷ்டிரா, துணை இமயமலை, மேற்கு வங்கம், சிக்கிம், தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஆகிய இடங்களிலும் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அது கூறியுள்ளது. மேலும் ஆந்திரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிசா, தெலங்கானா, மேற்கு வங்கம் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கடலோர ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிசாவின் சில பகுதிகளில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும், ஒடிசாவில் இன்று இரவு நேரத்திலும் வெப்பமான சூழல் நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஃபைஜிங்சன், ஜப்பானின் செய்தா வெட்டனிப் இணையை வென்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய 2 ஆட்டத்தில் இந்தியா சற்று முன்வரை 7 இழப்பிற்கு 510 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று முதல் 10 வரை பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். இன்று தொடங்கி இம்மாதம் 9 வரை பலத்த காற்று இதே வேகத்தில் கர்நாடகம், கேரளம் கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, கிழக்கு மத்திய மற்றும் தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், மாலத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பகுதிகள், தெற்கு வங்கக் கடற்பரப்பு, வங்கக் கடற்பரப்பின் மத்திய பகுதிகளின் பெரும்பாலான இடங்கள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். 10 அன்று பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தெற்கு வங்கக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். அறிவிக்கப்பட்ட இந்நாட்களில் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள். பொன்பணி வைரமுத்து இயற்றிய பாடல் முதலில், பாடியவர் பி. மாதுரி, இசை ஷியாமலா சுவாமி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நடந்துச்சா? RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

ஈரமானது ஜவை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: AU Finance fraud case. The case is related to 661 crore rupees misappropriation fraud and siphoning of the government funds in 8 departments of Haryana government and 2 departments of Municipal Corporation Chandigarh and Crest Chandigarh. In a statement, the CBI said that the search operations are carried out at residential premises of senior public servants of Haryana Cadre and a private consultant firm and its director in connection with irregularities committed and with regard to receipt of proceeds of crime. Union Youth Affairs and Sports Minister Dr. Mansukh Mandaviya participated in the 77th edition of Fit India Sundays on Cycle initiative in New Delhi this morning. Talking to the media, the minister said that cycling keeps the planet clean and offers a solution to the major problem of traffic congestion. Actor Vikrant Messi, who also participated in the Fit India Sundays on Cycle, described the initiative as incredible and said it has now become a movement. The Telugu Desam Party TDP has announced its 3 candidates for the Rajya Sabha elections scheduled to be held on the 18th of this month. TDP National President N. Chandrababu Naidu released the list of candidates, which includes industrialist Sana Satish, educationist and Bhashyam Educational Institutions Chairman Bhashyam Ramakrishna, and TDP Social Media Wing Chief Chintakayala Vijay. World Food Safety Day is being observed today globally. The day highlights food safety as a shared right and responsibility and serves as a powerful opportunity for collective action. Sharing a social media post on the occasion, Health and Family Welfare Minister Jagat Prakash Nadda urged citizens to adopt healthy eating habits and contribute to building a fit and self-reliant India. In men's cricket, India were 544 for 8 in their first innings on day 2 of the one-off test against Afghanistan in New Chandigarh when reports last came in. And that is the end of this news bulletin.
1: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 1:10.
2: ஆகாஷ்வாணி கனிந்த வாழ்வு. இன்றைய நிகழ்ச்சியில் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஏ. மணிவண்ணன் அவர்களின் நேர்முகம் கேட்கலாம்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் ஒருத்தவங்க நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க யாருன்னா, பொதுமக்களாய நாம் நல்லா தூங்கணும்னா அவங்க துணை வேணும். அவங்க விழிப்போடு இருந்தால்தான் நாம நல்லா இருக்க முடியும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், காவல்துறை காவல்துறை நண்பர்கள் தான் அந்த பெருமைக்குரியவங்க. அந்த காவல்துறையில் பணி சேர்ந்து சார்பு ஆய்வாளராக பணியில் சேர்ந்து ஆய்வாளர் துணை கண்காணிப்பாளர் கண்காணிப்பாளராக பதவி உயர்வுகள் பெற்று ஓய்வு பெற்ற திரு மணிவண்ணன் ஐயா நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள சந்திப்போம். அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் என்னென்ன, அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் சந்திச்சிருக்காங்க, அந்த விஷயங்களை பத்தி ஷேர் பண்றதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம் சார். சார், உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் சார்.
4: மிக்க மகிழ்ச்சி
3: சார். காவல்துறை அப்படின்னாலே மக்கள்கிட்ட வந்து காவல்துறை எங்கள் நண்பன் அப்படிதான் சொல்லுவீங்க. நீங்க மக்கள் நல்லா இருக்கணும், ஒரு சந்தோஷமா இருக்கணும், சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கணும்னா 24 மணி நேரம் பணி செய்யக்கூடிய நபர்கள் நீங்க சார். அந்த வகையில எனக்கு தனிப்பட்ட ரீதியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு காவல்துறையில் அதுவும் எஸ்பி ஆக இருந்து ஓய்வு பெற்ற நபர் நீங்க சார். உங்களுடைய வாழ்க்கையின் முதல் கட்டம், அதாவது உங்களை பற்றிய அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு.
4: நான் பிறந்து வளர்ந்தது திருச்சி மாநகர். என்னுடைய தாயார் வந்து இடைநிலை பள்ளியோட தலைமை ஆசிரியராக இருந்தவங்க. தந்தை வந்து காவல்துறையில 2 நிலை காவலராக வேலைக்கு சேர்ந்து ஆய்வாளராக பணி நிறைவு பெற்றவங்க. கல்விங்கிறது திருச்சி ஆர்சி மேல்நிலை பள்ளியில படித்தேன். அப்புறம் பெரியார் ஈவரா கல்லூரியில பிஎஸ்சி கணிதம் படித்தேன். அப்புறம் தேசிய கல்லூரியில எம்எஸ்சி கணிதம் படித்தேன். அதுதான் கல்லூரி வாழ்க்கை. எம்எஸ்சி கணிதம் படிச்சுக்கிட்டு இருக்கப்பயே அரசு வேலை கிடைச்சிச்சு
3: சார். ரொம்ப நல்லது சார். உங்களுடைய குடும்பம் சார், உங்களுடைய குழந்தைகள், அதை பத்தி சொல்லுங்க சார். எங்களுக்கு
4: இப்ப மனைவி தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்க, விவசாயி. அவங்க மகள் தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில துணை பேராசிரியராக வேலை செய்து வர்றாங்க. அவங்களும் முனைவர் பட்டம் பெற்றவங்க. ட்ரிபிள்இன்னு சொல்ற எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், அந்த எலக்ட்ரிக்கல் அந்த இன்ஜினியரிங்ல முனைவர் பட்டம் பெற்றவங்க. பொண்ணு திருமணம் ஆயிட்டு, பையன் வந்து கனடால இருக்கான். இங்க வேளம்மாள் கல்லூரியில பொறியியல் கல்லூரியில படிச்சுட்டு கனடாவுல போய் இங்கேயே படிச்சுட்டு இப்ப அங்கேயே ஒர்க் பண்றார்.
3: நல்லதுங்க சார். சார், நீங்கள் வந்து பள்ளி கல்லூரி திருச்சியில் படிச்சீங்கன்னு சொன்னீங்க. உங்களுடைய அரசு துறை காவல்துறைக்கு எப்போ வந்தீங்க, அதுக்கான தூண்டுகோல் என்ன சார்?
4: தூண்டுகோல்னு ஒன்றும் இல்லை, எங்கள் தந்தை வந்து காவல்துறையில் பணியாற்றியவர். காவலிலே 2 நிலை காவலராக இருந்து அவர் தலைமை

0: அமெரிக்காவலராகி சார்பு ஆய்வாளராகி ஆய்வாளராகி பணி நிறைவு பெற்றவர். நாங்கள் காவல் குடியிருப்பிலேயே குடியிருந்ததுனால அப்போ வந்து தமிழக காவல்துறையை பற்றி மட்டும்தான் தெரியும். அதனால அந்த பணிக்கு போட்டேன். போட்ட உடனே வேலையும் கிடைச்சிச்சு.
1: எந்த வருஷம் சார்?
0: 1987.
2: வேண்டாம் அழித்து விடு நெஞ்சே நெஞ்சே நெஞ்சே நெஞ்சே பணிந்து பணிந்து இந்த கூ

வென்றது அது அந்த காலம், ஆயுதம் வெல்வது அது இந்த காலம், ஆயுதம் கெழுக ஆணவம் அழிக

0: எங்கே வாங்கி விடு, நம் காந்திக்கு கொஞ்சம் ஓய்வு கொடு, அவர் கை தடி எங்கே வாங்கி விடு, பொதுவா தடுக புதுமை அழிக இனிமை ஒழிக தேசம் வாழ்க்கை.
1: சரிங்க சார், உங்களுடைய முதல் அப்பாயின்மெண்ட் எந்த மாவட்டத்தில் சார் நீங்க சேர்ந்தீங்க?
2: முதல் எடுத்தோன்னே இந்த சட்டம் ஒழுங்கு பிரிவுன்னு இருக்கு, அதுல தேர்வானவங்க இரண்டு கல்லூரியில படிக்க அப்போ இது பண்ணாங்க. சென்னையிலையும் வேலூர் கோட்டையில் இருக்கிற கல்லூரியிலையும் படித்தோம், பயிற்சி கல்லூரியில். நான் வேலூர் பயிற்சி கல்லூரியில் ஓராண்டு பயிற்சி பெற்றேன். பெற்றுட்டு 1988 மதுரை மாநகருக்கு மாற்றினோம். அங்கேருந்து பயிற்சி முடித்தோன்னா மதுரை மாநகருக்கு வந்தோம்.
1: சரிங்க சார். சார், நீங்கள் முதல்ல பணியில் சேர்ந்து அந்த நாள் அந்த பசுமை மாற நினைவுகளை எங்கள்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
2: 1988 அக்டோபர் மாதம் 5ஆம் நாள், அப்போ வந்து ஆணையர் அலுவலகங்கிறது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல தான் இருந்துச்சு. அது அப்ப ஆணையர் கிடையாது, காவல் கண்காணிப்பாளர், மதுரை அர்பன் என்று சொல்லுவார்கள். அப்ப எனக்கு வந்து முதன் முதல்ல அவனியாபுரம் காவல் நிலையத்தை ஒதுக்குனாங்க. முதல் நாள் வந்து வேலைக்கு பணிக்கு சேர்ந்தோடனே அவனியாபுரம் காவல் நிலையம்னு இது பண்ணாங்க. அது வந்து திருப்பரங்குன்றம் வட்டம் அப்படின்னு சொல்லி அப்ப திருப்பரங்குன்றத்துல

0: வட்டத்துல தான் இருக்கும். அந்த ஆய்வாளர்கிட்ட தான் அறிக்கை செய்யணும். அதனால திருப்பரங்குன்றம் மீனாட்சி அம்மன் கும்பிட்டுட்டு திருப்பரங்குன்றம் போனோம். திருப்பரங்குன்றத்துல இருந்து அவனியாபுரம் காவல் நிலையத்திற்கு ஆய்வாளரை பார்த்துட்டு அவனியாபுரம் காவல் நிலையம் போனோம். அப்ப ஆய்வாளருக்கே மூன்று காவல் நிலையங்கள் இருந்துச்சு. ஒரு ஆய்வாளருக்கு திருப்பரங்குன்றம், அவனியாபுரம், பெருங்குடி ஆகிய மூன்று காவல் நிலையங்கள் இருந்துச்சு.
1: முதல் நாள் என்ன சார் பண்ணீங்க?
0: முதல் நாள் என்னைய வரவேற்றது வந்து 1971 முதல் நிலை காவலர். அவரு பேர் மறந்து விட்டது எனக்கு. ஆனா அவரு முத முதல்ல போலீஸ் நாங்க உள்ள போனப்ப சல்யூட் அடிச்சு வரவேற்றது ஒரு முதல் நிலை காவலர். 1971 ஐயா வங்காளதேச போர் நடந்த வருஷம் தான் என்னோட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னது அவரு வரவேற்றது எங்களுக்கு இன்னும் பசுமையா இருக்கு.
1: நல்லதுங்க சார், நல்லதுங்க சார். சரிங்க சார், அடுத்து சார்பு ஆய்வாளர் சப் இன்ஸ்பெக்டரா ஜாயின் பண்ணீங்க. எத்தனை வருஷமா சார் வேலை பார்த்தீங்க? அடுத்த கிட்ட உங்களுடைய பதவி உயர்வு?
0: மதுரை மாநகர், மதுரை ஊரகம், தேனி மாவட்டம். அப்ப வந்து மதுரை மாவட்டமும் மதுரை தேனியும் இப்ப பிரிக்கப்பட்ட தேனி வந்து அப்ப மதுரை மாவட்டத்துல ஒரு பகுதி அப்ப இருந்துச்சு. அந்த மாவட்ட பகுதிகளில் வேலை பார்த்தேன். ஒரு 11 ஆண்டுகள் வேலை பார்த்தேன். அதுலேயே கியூ நுண்ணறிவு பிரிவுன்னு ஒன்று இருந்துச்சு, அதுலேயும் வேலை பார்த்தேன். அப்புறம் காவல் பயிற்சி கல்லூரி, பயிற்சி பள்ளி, காவல் பயிற்சி பள்ளின்னு ஒன்று, அதில் பெண் காவலர்களுக்கு ஆசிரியராக சட்ட போதகராக பணியாற்றினேன். முதல்ல 96.
1: அப்புறம் ப்ரமோஷன் சார்?
0: ப்ரமோஷன் வந்து 98 ஆய்வாளராக பதவி உயர்வு பெற்று முதல் காவல் நிலையம் தல்லாகுளம், மதுரை தல்லாகுளம் காவல் நிலையத்தில்.
1: மதுரை தல்லாகுளம்
0: காவல் நிலையத்தில் காவல், தல்லாகுளம் காவல் நிலையத்தில் சார்பு ஆய்வாளராகவும் பணியாற்றினேன், ஆய்வாளராகவும் பணியாற்றியிருக்கேன்.

0: சார், இதுக்கு இடையில் உங்களை திருமண வாழ்க்கை சார், நீங்கள் எப்போ திருமணம் பண்ணீங்க, அந்த திருமண நினைவுகள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
1: திருமண நினைவுங்கிறது, அவனியாபுரம் காவல் நிலையத்தில் ஒரு 10 நாட்கள் மட்டும்தான் பணியாற்றினேன். 10 நாளில் மறுபடியும் ரீஅலைன் பண்ணாங்க. அதில் வந்து நான் அண்ணாநகர் காவல் நிலையத்துக்கு மாறிட்டேன். ஏன்னா ஒரே காவல் நிலையத்தில் 7 சார்பு ஆய்வாளர்களை பயிற்சிக்கு கொடுத்துருந்தாங்க. அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 நாளில் ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கும் 2 சார்பு ஆய்வாளர்களை பயிற்சிக்கு அனுப்புனாங்க. அதன்படி அண்ணாநகர் காவல் நிலையத்தில் முழு பயிற்சியுமே 6 மாதமும் அண்ணாநகர் காவல் நிலையத்தில் தான் பண்ணினேன். அப்போ எனக்கு திருமணம்
0: ஆயிட்டு.
1: சரியா, அரேஞ்சு மேரேஜ் சார். எழுதி ஒரு சின்ன கருப்பு குத்துவிளக்கு, கருப்பு என்றதற்கு கடும் எதிர்ப்பு உள்ளூர்.

0: காரர்களிடம் மாநிலம் என்று மாற்றிக்கொள்ள சொன்னார்கள். அந்த சின்னமனூர் செயலுக்கண்ட என் கண்களில் பிரகாச ஒளின்னு சொல்லி ஒரு கவிதை அதை தொடர்ச்சியாக எழுதி முடித்திருந்தேன். போதும் என்பதை விட பொருந்தும் என்பதே மேல் அப்படின்னு சொல்லி அந்த கவிதையை முடித்திருந்தேன். அதையும் என்னுடைய முதல் கவிதை நூல் கனவு குளியல்னு சொல்லி முதல் கவிதை நூல் 1999 வெளியிட்டோம். முதல் கவிதை நூல் அந்த கவிதை வெளியாயிருக்கு.
1: அதாவது அப்ப நீங்க ஒரு உங்களுக்குள்ள ஒரு கவிஞர் ஒளிஞ்சிருக்காங்க சார். அப்ப
0: இல்ல ரசிகன், நல்ல ரசிகன் கவிஞர்னு ஒருவர் வந்து தன்னையே அடுத்தவங்ககிட்ட சொல்லக்கூடாது. நான் ஒரு நல்ல ரசிகன், அது வந்து தமிழோடு சேர்ந்திருந்த

0: எப்ப சார் கல்யாணம் செஞ்சீங்க?
1: 89
0: மதுரை மாவட்டத்தில்.
1: மதுரை மாவட்டத்தில், தேனி மாவட்டம்.
0: தேனி
1: மாவட்டம்.
0: சரிங்க சார், சரிங்க சார். சார், இப்போ பேசுகிறப்ப சொன்னீங்க கவிதையெல்லாம் சொன்னீங்களே சார், நீங்கள் புத்தகங்கள் நிறைய எழுதுறாரு நான் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் உங்களுடைய திருமண பொருத்தம் தான் பொண்ணு பார்த்து அம்மாவுக்கு வந்து கவிதை நடையிலேயே நீங்கள் அந்த காலத்துலேயே வந்து லெட்டர் எழுதி அனுப்பியிருக்கீங்க. இப்போ இதுலேருந்தே தெரியுது நீங்கள் நிறைய கவிதை எழுதுற பழக்கம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் நிறைய புத்தகங்கள் எழுதுறதாக கேள்விப்பட்டிருக்கோம். என்னென்ன புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க? நீங்கள் எழுதின முதல் புத்தகம் என்னங்க சார்?
1: முதல் புத்தகம் கனவு குளியல் என்ற நூல் ஒன்று. கவிதை, என்னோட கவிதைகள். நான் வந்து இளம் பிராயத்திலிருந்து கல்லூரி மாணவராக இருக்கிறப்பிலிருந்து எழுதின கவிதைகளை தொகுத்து வைத்திருந்தேன். 1984 அதை நூலாக வெளியிடணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணினேன், அப்போ முடியலை. அதற்கு பின்னாடி அதெல்லாம் தொகுத்து வைத்து கொண்டே இருந்தேன். அப்புறம் சார்பு ஆய்வாளராக மதுரை திருப்பரங்குன்றத்தில் 92 வேலை வார். அப்போ அங்கே தமிழ் கூத்தன்னு ஒரு பெரிய அறிஞர், மில் தொழிலாளி, மஜ்ரா கோட்ஸோட மில் தொழிலாளி. ஆனால் வீட்டில் 5000 நூல்களுக்கு மேல் வைத்திருந்தார். ஒரு மில் தொழிலாளி, நடமாடும் கலைக்களஞ்சியம் மாதிரி. எந்த தமிழில் போய் நீங்கள் எதை கேட்டாலும் அவர் சரியாக பதில் சொல்வார், அதாவது விளக்கமாக தெளிவாக. அவர் வந்து நான் 92 திருப்பரங்குன்றம் காவல் நிலையத்தில் வேலை பார்க்குறப்ப மேடையில் கவிஞராக ஏற்றினார், கவியரங்கத்தோட இதில் ஏற்றினார். ஏற்றி சில கவியரங்கங்களில் நான் கவிதை பாடினேன், சில இதில் நானே கவியரங்க தலைவராகவும் இருந்தேன். அப்படி ஏறி நமக்கு அந்த பழக்கம் கொடுத்தது ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சு, கவிஞர்னு அடையாளத்தை. அப்புறம் அந்த இதை எப்படியாவது ஒரு பதிவு செய்யணும், வெறுமனே கவிதைகளை கவியரங்கங்களில் பாடுறதும் எழுதுறது மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணேன். அப்போ தினமலர், மதுரை தினமலரில் 1993 ஒரு வெள்ளம் வந்து அந்த வெள்ளத்தை பற்றி ஒரு படம் போட்டு கவிதை கேட்டிருந்தாங்க. வெள்ளத்தில் வீடிலிருந்த ரெண்டு மாணவர்கள் வீட்டில் தேடி பார்க்குற மாதிரி ஒரு படத்தை போட்டு இதற்கு ஒரு யார் கவிதை தோன்றுதோ அவங்க கவிதை எழுதி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை போட்டி சின்னதாக வைத்து

0: அப்பயே எம்ஏ பிஎட் தலைமை ஆசிரியையா இருந்து ஓய்வு பெற்றாங்க.
1: சார், கிட்டத்தட்ட காவல்துறையில நீங்க வந்து 35 வருடம் வேலை பார்த்திருக்கீங்க.
0: 36 வருடம் 6 மாதம்.
1: 36 வருடம் 6 மாதம்
0: 3
1: நாள் வேலை பார்த்திருக்கீங்க சார். இந்த உங்களோட நீண்ட நெடி இந்த காவல்துறை பணியில உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பணி அனுபவம் அப்படின்னா வந்து எதை சார் சொல்லுவீங்க?
0: 1992 கும்பகோணம் மகாமகம் ஃபங்க்ஷன், அந்த விபத்து நடக்குது. நாங்க வந்து பாதுகாப்பு பணியில இருக்கோம். அப்ப கும்பகோணத்தையே 30 காவல் நிலையங்களா பிரிச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏரியா கொடுத்துருக்காங்க. கொடுத்து பெரிய பாதுகாப்பு, பெரிய பாதுகாப்பு, நல்ல திட்டமிடல் எல்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த நாங்க வந்து நான் நின்றுகிட்டு இருந்த பாதுகாப்பு செய்த இடம் என்னன்னா கும்பகோணம் அரசு மருத்துவமனையோட வாசல் பகுதி. அப்ப வந்து அந்த வெளிநாடுகளில் இருந்து வந்தவங்களை இப்ப அளவுக்கு தொலை தொடர்பு வசதிகள், தொலைபேசி இதெல்லாம் கிடையாது, வசதியே கிடையாது. ஹாம் ஹாம்னு சொல்லி ஒரு ரேடியோ ஒன்று இருந்துச்சு, அதுலதான் தகவல் பரிமாற்றங்கள் பண்ணி கொண்டிருந்தாங்க. அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தர் வந்து நல்லா பாதுகாப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கை குலுக்கி எங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டு இருக்கப்பே ஆம்புலன்ஸ் வருது, வீணு அடிச்சு வருது. வந்தா சார், ஆம்புலன்ஸ்ல வர்ற அந்த ஓட்டுநரும் உதவியாளரும் கத்திக்கிட்டே வராங்க. சார், பின்னாடி இன்னும் 2-3 ஆம்புலன்ஸ் வருது சார், நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு ஒதுக்கி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஒருத்தர் பாராட்டிக்கிட்டு இருக்காரு எங்களை, பரவாயில்ல சார், இவ்வளவு பெரிய கூட்டத்தை நீங்க நல்லா சமாளிச்சிட்டீங்கன்னு சொல்லி ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒருவர் வந்து அங்க வந்திருந்த ஒரு பக்தர் வந்து சொல்றாரு. நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம். பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அலாரம் அடிச்சுட்டு சைரனோட வருது. வர்றப்ப சரின்னு ஒதுக்கி விடுறோம். ஒரு வண்டி, ரெண்டு வண்டி, மூணு வண்டின்னு வந்துகிட்டே இருக்கு. எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு தெரியல. விபத்து நடந்துருச்சு. மருத்துவமனைக்குள்ள வந்து என்னுடைய மகன் காணா, என்னுடைய மனைவி காணா, எங்க அம்மாவை காணா, அப்பாவை காணா அப்படின்னு சொல்லி அவ்வளவு கூட்டமும் மருத்துவமனையை தேடி வருது. ஒரே நேரத்துல மருத்துவமனைக்குள்ள கூட்டத்தை பாத்தீங்கன்னா மனைவியை காணா, எங்க அப்பாவை காணா, எங்க அண்ணனை காணா, தம்பியை காணான்னு ஒடியாறாங்க, உள்ள வராங்க. கூட்டம் அலைமோது. அப்ப ஒரு 2 அதிகாரிகள், பெரிய அதிகாரிகள், தமிழ்நாட்டு அளவுல பெரிய மாவட்ட அளவுல அதிகாரிகள், 2 அதிகாரிகள் வந்தாங்க. அப்ப ஒரு டாக்டர் வந்து ரொம்ப அருமையான அந்த டாக்டர் தான் யாருமே மறக்க முடியாது. அவர் என்ன சொன்னாருன்னா, போஸ்ட்மார்டம் நான் சர்டிபிகேட் தரேன், நீங்க முதல்ல யாரு எந்த பாடி யாரோட ரிலேஷன் அதை வந்து நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணுங்க, பேர் அட்ரஸ் வாங்குங்க, நகைகள் தொலைஞ்சிராம பாதுகாத்துக்கோங்க, நகைகளோ பிலாங்கிங்ஸ் அவங்க வச்சிருக்கிற மற்ற பொருள்களோ தொலைஞ்சிராம மட்டும் பார்த்துக்கோங்க. நீ உங்களுக்கு நான் உடனடியாக மற்ற என்னோட டாக்டர் வேலைகளை நான் உடனே பண்ணித்தரேன், நீங்க அதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி அந்த அதிகாரிகள்கிட்ட, மாவட்ட அளவில் இருந்த அதிகாரிகள்கிட்ட, ரெண்டே மாவட்ட அதிகாரிகள் உள்ள வந்தாங்க. உள்ள வந்தோடனே அவங்க கிட்ட சொன்னோன்னே உடனே அவங்களும் அதுக்கான ஏற்பாடுகளை செய்து கூடுதலாக போலீஸை வர வச்சு இது பண்ணி இது பண்ணப்ப அந்த பாடி மொத்தம் எத்தனை இருக்குன்னு எண்றதுக்கு என்னை தான் உள்ள அனுப்புனாங்க. கை விரல் விட்டு 1, 2, 3, 4, 5 எண்ணணும். அந்த 53 பாடி அப்போதைக்கு இருந்தது, அதை விரல் விட்டு என்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சு.
1: நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்தாச்சு சார். நிகழ்ச்சியின் நிறைவா உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, உங்களுடைய நீண்ட நெடிய அனுபவத்துல இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரியாக உங்களுடைய ஆலோசனை என்ன சார் சொல்ல விரும்புறீங்க?
0: அதாவது உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். பணிக்கு சேர்றப்பயே இருப்பதில் எந்த துறையில் நீங்க போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துறையில உயர் நிலையான பதவிக்கு போக முயற்சியுங்கள். படிக்கிறப்பயே உயர் நிலைக்கு, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், இதுதான் பெரிய போஸ்டோ, அந்த போஸ்டுக்கு நாம் போகணும். அப்படி நம்ம போலாம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இருக்கிற அறிவும் ஆற்றலும் மாதிரி மற்ற மாணவர்களுக்கு இருக்கான்னு தெரியல. வாய்ப்பை மட்டும் பயன்படுத்தி நம்ம செயல்பட்டோம்னு வச்சுக்கோங்க, உயர்ந்த நிலைக்கு போயிடலாம்.
1: கண்டிப்பா சார், உங்களுடைய அந்த விருப்பம் தமிழக இளைஞர்கள் அரசும் சரி தனியார் எல்லாத்துலயும் வந்து எங்க போனாலுமே உயர் நிலையை வந்து நம்ம தமிழக மாணவர்கள் இருக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய விருப்பங்கள் நிச்சயமா கேட்கறவங்களுக்கு வந்து ஒரு உந்துதலா இருக்கும். உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்கள் நேயர்களுக்காக வந்து செலவழிச்சு நிலையத்துக்கு வந்து நிறைய அனுபவங்களை சொன்னீங்க. உங்களுடைய பிறப்பின் காலம் ஆரம்பிச்சு உங்களுடைய ஓய்வு, பதவி உயர்வு, பணியில சேர்ந்தது, பதவி உயர்வு, ஓய்வு, நீ எழுதின நிறைய நூல்களை பத்தி சொன்னீங்க. கண்டிப்பா வந்து உங்களுடைய இந்த பதிவு கேட்கறவங்களுக்கு நிச்சயமா வந்து உள்ளுணர்வுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்ற நம்பிக்கையோட எங்கள் மதுரை அகில இந்திய வானொலியின் சார்பாக உங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்கிறோம். நிச்சயம் உங்களுடைய பணி இன்னும் மேலும் மேலும் தொடர வாழ்த்துக்கள் சார்.
0: எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மதுரை அகில இந்திய வானொலிக்கும் இதுவரை என்னுடைய நேர்முகத்தை செவிமடுத்த நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.

இதுவரை இன்றைய கணித வாழ்வு நிகழ்ச்சியில் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஏ மணிவண்ணன் அவர்களின் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே வேல்முருகன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய கணித வாழ்வு. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே ராணுவம், வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பான சுகாதாரமான உணவு வழங்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். பதிவுத்துறையில் இணைய வழி ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஈரோட்டில் சாய ஆலை கழிவு பிரச்சினைகள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் சரி செய்யப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி உறுதியளித்துள்ளார். சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் போலிப்பணி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே ராணுவம், கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெறும் இரு நாடுகளுக்கு இடையிலான 8வது கூட்டு ஆணைய கூட்டத்தில் உரையாற்றிய அவர், 4 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறும் இந்த உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் பரஸ்பர ஒத்துழைப்பில் முன்னேற்றங்கள் குறித்து அறிந்து கொள்ள வகை செய்வதாக கூறினார். இரு நாடுகளுக்கிடையே 75 ஆண்டுகால நட்புறவு கொண்டாட்டங்கள் கடந்த

0: அன்று நடைபெற்றதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நாட்டு மக்களின் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு பாதுகாப்பான மற்றும் சுகாதாரமான உணவு வழங்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சர்வதேச உணவு பாதுகாப்பு தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் இன்று அவர் வெளியிட்ட செய்தியில், தன்னிறைவு பெற்ற இந்தியாவை உருவாக்க ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் கடைபிடிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சமையல் எண்ணெய் பயன்பாட்டை 10% குறைத்து சமச்சீர் உணவை பின்பற்ற வேண்டும் என்ற பிரதமரின் அறிவுறுத்தல்களை சுட்டிக்காட்டிய அவர், வலிமையான நாட்டை கட்டி எழுப்புவதில் இவை முக்கிய பங்காற்றும் என்றார். அறிவியல் சார்ந்த உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஆரோக்கிய இந்தியா இயக்கத்தில் இளையோர் பெருமளவு பங்கேற்க வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். 77வது ஃபிட் இந்தியா மிதிவண்டி இயக்கத்தை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சைக்கிள் பயணங்களால் சுற்றுச்சூழல் மாசுபாடு பெருமளவு குறைவதுடன் போக்குவரத்து நெரிசலுக்கு மிகச்சிறந்த தீர்வு எட்டப்படுவதாக எடுத்துரைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை வளாகத்தில் நடைபெற்ற சைக்கிள் பேரணியில் ஃபிட் இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்துவதன் அவசியம் எடுத்துரைக்கப்பட்டதாக எமது செய்தி தெரிவிக்கிறார்.
1: உலக மிதிவண்டி தினத்தின் ஒரு பகுதியாக மிதிவண்டி பேரணிகள் மற்றும் ஃபிட் இந்தியா வலுவூட்டல் பாராட்டு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துள்ளது. சைக்கிள் பேரணியை ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை மைய துணை காவல் கண்காணிப்பாளர் திரு ஆனந்த் ஜா கொடியசைத்து துவக்கி வைத்தார். சைக்கிள் ஓட்டுவதால் ஏற்படும் நன்மைகளை எடுத்துரைத்தார். பாரத பிரதமரின் ஃபிட் இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்தி வளமான இந்தியா என்ற நோக்கத்தில் வளமுடன் வாழ வேண்டும் என்பதே இந்த பேரணியின் நோக்கமாகும். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
0: விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு அதிக விலை பெறுவதை அரசு உறுதி செய்வதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநில மாம்பழங்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் திட்டத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் உள்ளூர் தயாரிப்புகள் உலகளாவிய சந்தைகளை அடையும் நடவடிக்கைகளை மத்திய அரசு முன்னெடுத்து செல்வதாக குறிப்பிட்டார். மகளிருக்கான புதிய வாய்ப்புகள் மற்றும் அங்கீகாரம் கிடைப்பதை உறுதி செய்து நாட்டின் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி அதிகரிக்கப்பட்டு வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச அளவில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா உள்ளிட்ட வளர்ந்த நாடுகளை விட பிரதமரின் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு இந்தியாவில் குறைந்த விலையில் சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 29 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. தமிழகத்தில் பதிவுத்துறையில் இணைய வழி ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. பொதுமக்கள் சிரமமின்றி ஆவணப்பதிவு நடைமுறைகளை தாங்களே மேற்கொள்ளும் வகையில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் கீழ் முதல் விற்பனை மனை, முதல் விற்பனை அடுக்குமாடி குடியிருப்பு, தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரிய விற்பனை ஆவணங்கள், வங்கிக் கடன் ஆவணங்களை இணைய வழியில் பதிவு செய்து கொள்ளலாம் என அரசு அறிவித்துள்ளது. பொதுமக்கள், கட்டுமான நிறுவனங்கள், ஆவண எழுத்தர்கள், வங்கிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் இதனை பின்பற்ற வேண்டும் என்று இன்று வெளியான தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஈரோடு மாவட்டத்தில் சாய ஆலை கழிவுகளால் ஏற்படும் குடிநீர் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை சரி செய்யும் நடவடிக்கைகள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி தெரிவித்துள்ளார். காளிங்கராயன் வாய்க்கால் புனரமைப்பு பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்புனரமைப்பு பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்குவது குறித்து அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றார். 50% பணிகள் மட்டுமே நிறைவடைந்துள்ள நிலையில் வரும் 16 வாய்க்காலில் நீர் திறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயப்படும் என்றார். தமிழகத்தில் தனியார் பள்ளி கட்டணம் கண்காணிக்கப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாவட்டத்தில் கல்வி, மருத்துவம், தொழில்துறை வளர்ச்சிக்கான திட்டங்கள் படிப்படியாக செயல்படுத்தப்படும் என்றார். மாநிலத்தின் அனைத்து இடங்களிலும் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். தாவேக ஆட்சி எப்பொழுது வேண்டுமானாலும் கவிழலாம் என அஇஅதிமுக பொது

0: செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியின் கருத்துக்கு பதிலளித்த அமைச்சர், மக்களின் நம்பிக்கையுடன் அமைந்துள்ளதால் இந்த ஆட்சி தொடர்ந்து நீடிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். நாமக்கல் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் மாநில வணிகவரி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் இன்று காலை ஆய்வு மேற்கொண்டார். நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை வழங்க அறிவுறுத்திய அவர், மருத்துவமனையை சுகாதாரமாக வைத்துக் கொள்ள உத்தரவிட்டார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் மறுகூட்டல் மறுமதிப்பீடு செய்வதற்கான கால அவகாசத்தை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் இன்று வரை நீட்டித்துள்ளது. முன்னதாக நேற்றுடன் இதற்கான அவகாசம் முடிவடைந்த நிலையில் பெற்றோர் மற்றும் மாணாக்கரின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையின் காரணமாக சாமந்திப்பூ உற்பத்தி அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கிருஷ்ணகிரி, ராயக்கோட்டை, சூளகிரி, ஓசூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 2000 ஏக்கர் நிலப்பரப்புகளில் சாமந்தி பூக்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த வாரங்களில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்ததன் காரணமாக நடப்பு பருவத்தில் சாமந்தி பூக்கள் விளைச்சல் அதிகரித்து ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வரை லாபம் கிடைத்து வருகிறது. 2 நாட்களுக்கு ஒருமுறை அறுவடை செய்து பெங்களூரு, சென்னை, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: போதைப்பொருள் புழக்கத்தை குறைத்து மகளிர் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படும் என்று இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட நெல்லை சரக காவல்துறை துணைத் தலைவர் திரு திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார்.
2: திருநெல்வேலி சரகத்துக்கு உட்பட்ட 4 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடன் இணைந்து ஆலோசித்ததில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை ஏற்படாத வகையில் அமைதியான சூழலை ஏற்படுத்துவது என்பது எங்களுடைய முதல் நோக்கமாகும். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தீவிர கண்காணிப்பினை மேற்கொண்டு போதைப்பொருள் நடமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். சாலை விபத்துகளை தடுத்து விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்புகளை மேற்கொண்டு ஒரு நல்ல சூழலை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய இருக்கின்றோம்.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக சிறப்பான சேவையாற்றியவர்கள் சமூக சேவை விருது பெற வரும் 25 தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஆரி தெரிவித்துள்ளார். இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெண்கள் முன்னேற்றத்திற்காக சிறந்த சேவையாற்றிய தனிநபர் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் விருது பெற வரும் 19 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். தஞ்சையில் பிரசித்தி பெற்ற 18 வைணவ ஆலய நவநீத அலங்கார திருவீதி உலா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தென்காசி, திருநெல்வேலி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் பொலிப்பள்ளி இணை அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. இன்று நடைபெற்ற அரையிறுதியில் இந்த இணை சீன ஜப்பான் இணையை 6-3, 6-2 என்ற நேர்சிற்களில் வென்றது. நியூ சண்டிகரில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன்னுக்கு டிக்ளேர் செய்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே ராணுவம், வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பான, சுகாதாரமான உணவு வழங்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். பதிவுத்துறையில் இணைய வழி ஆவண பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஈரோட்டில் சாய ஆலை கழிவு பிரச்சினைகள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் சரி செய்யப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி உறுதியளித்துள்ளார். சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் பொலிப்பள்ளி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55:35 மெலிசை கேட்கலாம். பத்மா சாமிநாதன் குழுவினர் பாடிய பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 2:15:30. மதுரத்தின்றல் கேட்கலாம் நேர்களே. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் தெகிழி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், அபய் ஜோத்புர்கர் சைந்தவை குரலில்.

ஸ்ரேயா கோஷல், ஏ ஆர் ரஹ்மான் இசையிலும் குரலிலும் மெர்சல் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். இது மதுரை தென்றல், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நிறைவான பாடலாக கேட்கலாம் கோ திரைப்படத்திலிருந்து.

லலிதா இந்த பாடலுடன் இனிதே நிறைவு பெற்றது மதுரத்தன்றல். மீண்டும் பிற்பகல் 3 மணிக்கு கேட்கலாம் நேர்களே. சில நிகழ்ச்சிகளில் தொடர்வது இசைப்பயிற்சி. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், அதனைத் தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்கலாம் நேர்களே.

0: நேர்களை மீண்டும் திரைப்பட பாடல்களே. நேரம் 2:40 20 நொடி. ஆகாஷ்வாணி இசை பயிற்சி. கற்பிப்பவர் கல்பகம் ராமன் அவர்கள். மாணவியர் ஸ்வேதா டி பாலசுப்ரமணியம், எஸ் ஹிரண்மயி ஆகியோர். பெரியசாமி தூரன் பாடலை இன்று நாம் கற்றுக்கொள்ளவிருக்கிறோம்.
1: நமஸ்காரம்.
2: இன்றைக்கு நமஸ்காரம். இன்றைக்கு நம்ம கூட இசை பயிற்சியில் பங்கெடுத்துக்க வந்திருக்கிற மாணவிகள் ஹிரண்மயி, ஸ்வேதா. நம்ம பாட போகிற பாட்டு திரு மறைந்த பெரியசாமி தூரன் அவர்களுடையது. ஜோதி ஸ்வரூபிணி ராகத்தில் ஜோதி ஸ்வரூபிணின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. முதல்ல இந்த பாட்டை கொஞ்சம் எழுதிக்கோங்க. பல்லவி ஜோதி ஸ்வரூபிணி.
1: ஜோதி ஸ்வரூபிணி.
2: ஜய சிம்மவாகினி.
1: ஜய சிம்மவாகினி.
2: சுருதிகள் போற்றிடும்.
1: சுருதிகள் போற்றிடும்.
2: நாத பிரகாஷினி.
1: நாத பிரகாஷினி.
2: பல்லவி இவ்வளவுதான். ஜோதி ஸ்வரூபிணி, ஜய சிம்மவாகினி,

0: ശ്രുതികൾ പോറ്റിടും നാദ പ്രകാശിനി. അനുപല്ലവി. ജ്യോതിയായി എൻ മനക്കോയിലിൽ,
1: എൻ മനക്കോയിലിൽ
0: തോന്നുവായ് ജ്യോതിയായി എൻ മനക്കോയിലിൽ തോന്നുവായ്. അടുത്ത ലൈൻ, തൂയ പേരിൻപമേ,
1: തൂയ പേരിൻപമേ
0: നൽകും ദയാപരി, തൂയ പേരിൻപമേ നൽകും ദയാപരി. ഉള്ളതാണ് പല്ലവി. ഇതിൻ തുടർച്ചയാണ് ഒരു ചിട്ടസ്വരം വരും, അത് அதை நீங்கள் வந்து பாடுறப்போது அதனுடைய காலப்பிரமாணத்தோட கால குறியீடுகளோடு நீங்கள் எழுதிக்கோங்க. சரணம். ஆதி பராபரி
1: அகிலாண்ட நாயகி
0: ஆதி பராபரி அகிலாண்ட நாயகி அன்னையாய் உலகெல்லாம் தந்திடும் சுந்தரி, அன்னையாய் உலகெல்லாம் தந்திடும் சுந்தரி. அச்சா, வேதத்தின் காரணி
1: வினை போக்கும் பூரணி
0: வேதத்தின் காரணி வினை போக்கும் பூரணி. மேனியில் சிவனுடன் பாதியாம் நாரணி. வேதத்தின் காரணி வினை போக்கும் பூரணி, மேனியில் சிவனுடன் பாதியாம் நாரணி. இப்போ இந்த இது வந்து தாளம் சொல்லலையே, கண்ட ஏக்கம் ரெண்டு கலையாக போட்டுக்கிறது இந்த பாட்டுக்கு பொருத்தமாக இருக்கும். மிஸ்ர ஜம்பையெல்லாம் சில சமயங்களில் ரெண்டு கலையாக வரப்போகுது, இது போல் போட்டுக்கிறது நமக்கு நிரவலுக்கோ சொரத்துக்கோ. இதில் ஆதி பராபரியில் நிரவல் செய்யலாம் வேணுமானா. இதை கம்போசரை பற்றி ரெண்டு வார்த்தை சொல்லணும். அவர் நம்ம சமகாலத்தில் இருந்த கம்போசர், அவர் இறந்து சில ஆண்டுகள் தான் ஆயிருக்கு. அவர் ஒரு தமிழ் பேரறிஞர். இப்போ இதுக்கெல்லாம் இசை அமைத்தது மறைந்த ஸ்ரீ டி கே கோவிந்தராவ், கல்கட்டா கிருஷ்ணமூர்த்தி, கல்யாண் ராமன், டி எம் தியாகராஜன், இவர்களெல்லாம் பெரிய வித்வான்களெல்லாம் இவருக்கு இசையமைத்திருக்கிறார்கள். இந்த பாட்டு என்னுடைய குரு ஸ்ரீ டி கே கோவிந்தராவ் இசையமைத்தார் ஜோதி ஸ்வரூபிணியில். தூரன் அவர்களுக்கு தமிழில் இருந்த ஈடுபாடு சங்கீதத்திலையும் உண்டு. அவர் நேரடியாக தன்னோட பாடல்களுக்கு இசை அமைக்கலையே தவிர சங்கீத ஞானம் இல்லாதவர் இல்லை, சங்கீத அறிவும் இல்லாதவர் இல்லை. அவர் சிறு வயதிலிருந்தே கோயம்புத்தூரில் இருந்த சிவராமகிருஷ்ணன் என்பவர்கிட்ட சங்கீதம் பயின்றார். அதனால் அவருக்கு பாட்டை பற்றி ஒரு ஐடியா ரொம்ப நல்லபடியாக உண்டு. அதை பற்றின விஷயங்களெல்லாம் கற்று தெரிந்து கொண்டார். சும்மா அவர் பாட்டுக்கு எழுதிட்டு இன்னொருத்தர் பாட்டுக்கு டியூன் போட்டு அப்படி இல்லை. அதை வந்து நம்ம அவருடைய வேறு பல கீர்த்தனங்கள் ராக மாளிகைகளில் பார்த்துருக்கேன். இன்னொரு சிவபுராணம் பெருசு பிச்சை எடுக்க வந்த சங்கராபுரணன், அதிலெல்லாம் வந்து அவர் வந்து தீட்சிதர் வாழ் வந்து எப்படி ராக முத்ரை அந்த கீர்த்தனையில் வைப்பரோ அது போல் அவர் வந்து வச்சுருக்கிறார். அதுவும் ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக அந்த பகுபதங்கள் பிரித்து வச்சுருக்கார். இன்னொரு

வெகு வெகு விசேஷமான ஒரு அம்சம் அவரோட பாட்டில் என்னென்னா, தமிழில் பாட்டு சங்கீதம் சம்பந்தமான பாட்டு இயற்ற போது வர கஷ்டம் என்னென்னா கடுஞ்சொற்கள். அந்த கடுஞ்சொற்கள் இல்லாமல் பண்ணுவார். அதனால் கேட்கறதுக்கு ரொம்ப ஸ்லாவியமாக இருக்கும். இனிமையான சொற்களையே பயன்படுத்தி எழுதியிருப்பார் பாட்டு. அண்டு கான்செப்ட்ஸும் ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். பெரிய பக்திமான், தமிழிசை சங்கத்துக்கு நிறைய உழைச்சிருக்கிறாரு. பல்கலைக்கழகத்தில் தமிழ் வளர்ச்சிக்காக எவ்வளவோ வேலை செய்திருக்கிறாரு. இதுதான் அவரை பற்றின சமாச்சாரம். ரெண்டாவது, இது ஏற்படுத்தியிருக்கிறது ஜோதி ஸ்வரூபணி 68வது மேளம் விவாதி. விவாதியினுடைய பிரயோகத்தில் எப்படி நம்ம ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணணும், டியூனை அப்படின்றதுக்கு சில சாஸ்திர விதிகள் இருக்கு. அதுபடி தான் பெரியவா பண்ணியிருக்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் அதுக்கு வந்து தியாகையர் வாழ்வுடையது. அவருடைய கானமூர்த்தி அதெல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த விவாதி வர இடங்கள் ஒரு புறமும், அதில் வந்து வெறும் ராகமாக வர போர்ஷன்ஸ் சிலது இருக்கும், அது இன்னொரு புறமும் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து வர இடங்கள் மிக சிலவனவாகவும், அதில் கொஞ்சம் வந்து டிஸ்டன்சஸ் இருக்கிற மாதிரியும் ஒரு இம்ப்ரெஷன் வர முடியாக இருக்கும். இன்னும் பெரியவா வந்து சில சமயம் அதை வர்ஜமாகவும் வச்சு செய்வாங்க பாட்டு. அந்த இடங்கள் வரும்போது நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். விவாதியை பொறுத்த வரைக்கும் எப்படி பாடணும்னா, அந்த விவாதி ஏற்படுற இடங்களில் நம்ம குரலில், ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்னு அது அழகாக அந்த இடத்த காமிச்சிரும். குரலில் நம்ம பாடுறதுனால அதை நம்ம பாடும்போது அதை கூர்மையாகவும் ப்ரிசைஸாகவும் பிடிக்கணும். அப்படி பண்ணலைன்னா அதனுடைய ஒரு பர்டிகுலர் பியூட்டி போயிடும். அந்த இடம் வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்ருதி வேமா.

0: പോലെ വിചരണം എല്ലാം പാടലോ.
1: നമസ്കാരം.
0: നമസ്കാരം. ഇസൈ പയിർച്ചി കേട്ടും കർപ്പിത്തവർ കൽപ്പകം രാമൻ അവർ, മാണവിയർ ശ്വേത ഡി ബാലസുബ്രഹ്മണ്യം, എസ് ഹിരൺമയി ആകിയോർ. അടുത്ത അറിവിപ്പ് തുടർക്കുന്നത്.
2: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல் காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம். அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள். அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல். சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு. வானொலி.
0: வானொலி அறிக்கை கேட்கலாம். ஆகாஷ்வாணி. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 6 சென்டிமீட்டர், உபாசி சோலையாறு, நீலகிரி மாவட்டம் விண்ட்வர்த், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், சின்கோனா ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், நெய்யூர் வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், அவலாஞ்சி ஹாரிசன் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, மேல்பவானி, உட்பிரையர், நாகர்கோவில், குருந்தன்கோடு, பார்வுட், கிளன்மார்கன், கன்னிமார், தேவாலா, சிறுவாணி அடிவாரம், முள்ளங்கினாவிள்ளை, ஊத்து, நடுவட்டம், நாகர்கோவில், பெரியார், குந்தாப்பாலம், சூரலக்கோடு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், எமரால்டு, பாபநாசம், திருப்பதி சாரம், கிண்ணக்கோரை, கொடுமுடியாறு அணை, குண்டாரணை, மாம்பழத்துறையாறு, தேக்கடி, பேச்சிப்பாறை, புத்தனணை, அடையாமணை, ஆடைக்கடங்கு, பாலமூர், பூதப்பாண்டி, சித்தாறு, சாம்ராஜ், கிடாய், குடலூர் பசார், காக்காச்சி, சிவலோகம், பெருஞ்சாணி அணை, தக்கலை, உதகமண்டலம்.

நிலப்பரப்பு மேல்கூடலூர், கன்னியாகுமரி, இரணியல், செர்வலாறு அணை, முக்கூடல் அணை, செங்கோட்டை, கோழிப்போர் விளை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. அதிக வெப்பநிலை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது இயல்புக்கு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக வெப்பநிலையான 40.4 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை தஞ்சாவூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், புதுச்சேரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இயல்புக்கு 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. கிழக்கு மேற்காக காற்றழுத்த தாழ்வு பாதை கடலோர கர்நாடகம் மற்றும் கடலோர ஆந்திர பிரதேசத்தை சுற்றியுள்ள கடற்பரப்பில் 3.5 கிலோமீட்டருக்கும் 4.6 கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட பகுதியில் உருவாகியுள்ளது. வடக்கு கேரளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. பலத்த காற்றுடன் நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, விருதுநகர் மாவட்டங்களிலும், தென்காசி பகுதிகளிலும், திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன். நாளை நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம் மாவட்டங்களிலும், தென்காசி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிகுந்த வெப்பம் அதிகரித்திருக்கக்கூடும். வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்புண்டு. கன்னியாகுமரியில் பதிவான அதிக வெப்பநிலை 30.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 23.3 டிகிரி செல்சியஸ். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பிற்பகல் 3:01. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரத்தன்றல் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே, இனிமையான பாடல்களுடன். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் அந்தமான் காதலி திரைப்படத்திலிருந்து, கே ஜெயசுதாஸ் வாணி ஜெயராம் குரலில்.

அவள் அப்படித்தான் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம் கேஜே யேசுதாஸ் குரலில். தொடர்ந்து பாடல் கேட்கலாம் மதுரத்தன்றலில், சிட்டுக்குருவி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா குரலில்.

0: என்னைப்போல் ஒருவன் திரைப்படுத்த பாடல் ஒளி கேட்கட்டும். டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரலில். இது மதுரத்தென்றல்.
1: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
2: ஹலோ, யாருப்பா பேசுறது?
3: வணக்கம், நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
2: என்ன தாயி தசு புசுர பேசிகிட்டு இருக்க?

0: என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தீ, 100,000 ரூபாயா? எனக்கு அதாயி நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததா. சரி, 100,000 ரூபாய் இப்பயே கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுங்கத்தா.
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: ஆத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
2: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம். பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: இனிமையான பாடல்களுடன் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் தரும் அடுத்த பாடல் இளமை ஊஞ்சல் அடைகிறது. திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். இளையராஜா இசையில் SB பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்.

0: டிஎம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி, குரலில் தியாகம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். இசை ஜாலமா இசைத்துக் கொண்டிருக்கிறது. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரத்தென்றல். தொடர்ந்து பாடல் கேட்கலாம். கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி குரலில்.
1: கோவில் மணி ஓசை

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: வீட்டில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது. வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
1: நன்றி கவிஞர் வைரமுத்து அவர்களே.
2: நேர்களுக்கு நினைவிடுகிறோம், தொடரும் நிகழ்ச்சி விடியலை தேடி நாடகம் கேட்கலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி படைப்பாக தொடர்ந்து 5 மணிக்கு குட்டீஸ் நேரம், சிறிய கைகள் பெரிய தேசப்பணி. மன் கி பாத் நிகழ்ச்சியில் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிட்ட ஜெயகோபால் கரோடியா பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். 5:30 கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும் வானொலிக்கு 90 கைச்சிலம்பு பாடல்களின் நிறைவு பகுதி கேட்கலாம். எடுத்துக்கும் இசை மனம் பரப்பிக் கொண்டிருக்கிறது. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரை தென்றல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே, இனிமையான பாடல்களுடன். தொடர்ந்து கேட்கலாம் முள்ள மலரும் திரைப்படத்திலிருந்து.

0: மலேசிய வாசுதேவன் சித்ரா குரலில் அன்பாவம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். ஒழித்த இந்த பாடலுடன் இனிதே நிறைவு பெற்றது மதுரத்தென்றல். நிகழ்ச்சியிலிருந்து இனிதே விடைபெறுகிறேன் வைஷ்ணவி. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 4 மணி.
2: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது விடியலை தேடி நாடகம். எழுதியவர் என் தங்கராஜ் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர். இந்நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் வி சிவகுமார், சீனிவாச முருகன், டி நந்தகோபால், கே எஸ் ஸ்டெல்லா மேரி டிமாஷ், கே கலைமணி, மு முரளிதரன், டி அருள்முருகன் ஆகியோர். விடியலை தேடி.

0: மே விநாயகா, ஓம் சக்தி அம்மாவே, போற்றி போற்றி. திருச்செந்தூர் வேலவா ஞான பண்டிதா, திருப்பதி ஏழுமலையானே, எல்லாரும் எனக்கு மட்டும் நல்ல லாபத்தை கொடுக்கணும். இன்னைக்கு பூரா நல்லதே நடக்கணும்.
1: கற்பூரத்தட்டோடு ஐயா நிற்கிறாரே.
2: நல்லகாலம் பிறக்குது, நல்லகாலம் பிறக்குது. இந்த வீட்டு எஜமா கொடவல்லு, கொடவல்லு.
0: என்னது கொடவல்ல? நான் கோயிலுக்கு கூட கொடை கொடுக்க மாட்டேன். இவன் என்னடானா வள்ளலு வாழக்காங்கிறான். டே குடு குடுப்புக்காரா, இன்னும் மேல சொல்லுடா.
1: இந்த ஐயா நல்ல மூடுல இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காச கறந்துட வேண்டியதுதான்.
0: ஏதாவது பாக்கி வச்சிருக்கியா இல்லையா? இன்னும் எதை சொல்லிட்டே இருறா.
2: இந்த வீட்டு ஐயா மகராச மகராச தர்மபுரபு, தர்மபுரபு.
0: என்னை பத்தி தெரியாம ரயில் விடுறான். தர்மமே பண்ணாதவனுக்கு

0: போய் தர்ம பிரபுங்கிறான்.
1: வலது கையால கொடுக்கறத இடது கைக்கு தெரியாம கொடுப்பாரு, கொடுத்தத திருப்பி கேட்க மாட்டாரு.
0: திருப்பி கேட்க மாட்டேனா? வட்டி பணத்துல ஒரு ரூபா குறைஞ்சாலும் ஒரு வாரத்துக்கு கண்டா பின்னு திட்டு உண்டா? இன்னும் போய் திருப்பி கேட்க மாட்டேன் இவன் சொல்றான்.
1: ஐயா தாராள பிரபு, காலையில தர்மம் கொடுங்க சாமி, உங்க செல்வம் செழிக்கும் சாமி.
0: தர்மம் தானே, குடுக்கறேன் குடுக்கறேன். டேய் குடுகுடுப்புக்காரா?
1: என்னங்க சாமி?
0: ஒண்ணும் இல்ல. ஏய் பையில எவ்வளோடா பணம் வச்சிருக்க?
1: என்ன சாமி அது இருக்கும் சாமி, அந்த நாட்டாம கஞ்ச பிசுனார் இருக்காருல, அவரு வீட்டுல போட்ட 10 ரூபா, நம்ம ஊரு கவுன்சிலர் வீட்டுல கொடுத்த 100 ரூபா, அதுவும் கூட 2 படி அரிசிங்க கொடுத்தாங்க ஐயா.
0: டேய் குடுகுடுப்புக்காரா, காலையிலேயே உனக்கு 2 வீட்டுல 110 ரூபா, 2 படி அரிசி வேற, நல்ல வருமானம்டா உனக்கு. நானும் உனக்கு 2 ரூபா தானம் போடுறேன்டா.
1: என்னது 2 ரூபாவா? சரி பரவாயில்ல தர்ம பிரபு, அந்த தானத்தையாவது கொடுங்க தாராள பிரபு.
0: ஆமா ஆமா தாராள பிரபு தான், உங்ககிட்ட இருக்கிற பணம் 2 படி அரிசியை கொடுத்துட்டு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வா, நான் உனக்கு 2 ரூபா தரேன்.
1: என்னது அடுத்த வாரம் வரவா? 10 நிமிஷம் என் நேரத்தை வீணாடிச்சிட்டிய. இப்ப நல்லா தெரியுதுயா, நீ தாயா இந்த ஊர்லயே கடைஞ்செடுத்த மகா கஞ்சன். நீ வெளியில வா, சொல்றேன் என் மாட்டை விட்டு உன்ன முட்டை சொல்றேன் பாரு. வந்துட்டான் காலையிலேயே சாவுகிறாக்கி.
0: பாடாடே பாடா, நான் கஞ்சனா இருக்கிறதுனால தான்டா இந்த ஊர்ல நான் பெரிய பணக்காரனா இருக்கேன்.
2: புதிய வானம் புதிய பூமி, எங்கும் பனி மழை பொழிகிறது.
0: அடா மவனே பாண்டியா, என்னடா பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு, அட கலர் கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு எங்கடா கிளம்பிட்ட?
3: அப்பா நீ உன் வட்டி வருமானத்தை மட்டும்தான் பாக்குற, எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்க மாட்டேங்கிறிய.
0: டே மவனே, நானும் நல்ல பொண்ணா வசதியான பொண்ணா தேடிக்கிட்டு தான்டா இருக்கேன். சீக்கிரம் பார்த்து முடிச்சிடறேன்டா, கவலைப்படாத.
3: போப்பா இனிமே எனக்கு நானே ஒரு பொண்ணை தேடிக்க போறேன், அதுக்கு தான் கண்ணாடி கையில வாச்சி எல்லாம், நான் வரேன். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும்.
0: ஏண்டாடி போ, நீ பொழைச்சு கூட, நீ பொழைச்சு கூட.

0: ஐயா பெரிய வீட்டு ஐயா.
1: வாய்யா நல்ல முத்து, என்ன காலம் காட்டியும் எங்க வீட்டுக்கு வந்திருக்க, என்ன சமாச்சாரம்?
0: ஐயா நிலத்துல விதை விதைச்ச.
1: யோ நிலத்துல தான் விதை விதைக்க முடியும், வீட்டு மொட்டை பாடிலேயே விதை விதைக்க முடியும்?
0: எப்பவும் ஐயாவுக்கு கிண்டல் தான் ஐயா. விதைச்ச நெல் முளைச்சி நாத்தாகி நடவுக்கு நிக்குது. ஒரு 50,000 ரூபா கடனா கொடுத்தீங்கன்னா அறுவடை முடிச்சிட்டு கொடுத்துருவேன். பெரிய மனசு பண்ணுங்க ஐயா.
1: இப்பார் நல்ல முத்து, நீ நாணயமான மனுஷன்தான், வாங்கின கடனை கரெக்டா கொடுப்பதான் நான் நம்புறேன். ஆனா போன சம்பா போகத்துக்கு வாங்கின 30,000 ரூபாய் வட்டி எல்லாம் குட்டி போட்டு இன்னைக்கு 50,000 நிமிந்து நிக்குதுப்பா. அதுக்கு அடமானமா நீ 2 ஏக்கர் நிலத்து பத்திரத்தை கொடுத்திருக்க. அதோட 3 வருஷத்துக்குள்ள கொடுக்க முடியலன்னா உன் நிலத்தை நான் ராந்தா மாதிரி கரையம் பண்ணிக்கலாம்னு வேற எழுதி கொடுத்திருக்க. இதெல்லாம் ஞாபகம் இருக்கா?
0: ஐயா எல்லாம் ஞாபகம் இருக்குங்க. போன வருஷம் மழை பெய்யாம போனது

0: எல்லா பயிரும் தண்ணி இல்லாம கருகி சாவியா போச்சு ஐயா. மாடு மேஞ்சதுதான் மிச்சம், அதனாலதான் கடலை திருப்பி கட்ட முடியல. ஏதோ இந்த வருஷம் இப்பவே கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த வானத்து பகவான வேண்டித்தான் பயிரை நடவு செய்ய போறோம். எல்லாரும் பூமி தாயை நம்பித்தான் வாழறோம். இந்த வருஷம் கண்டிப்பா கட்டிடுவங்க. 50,000 கொடுங்க ஐயா.
1: அது சரி நல்ல முத்து. இந்த முறை வாங்குற கடனுக்கு எதை அடமானமா வைக்க போற? இன்னும் உங்ககிட்ட மிஞ்சி இருக்கிறது 3 ஏக்கர் நஞ்ச நிலம் தான். வேணா அந்த நிலத்து பத்திரத்தை எடுத்துட்டு வா, நீ கேட்ட பணத்தை நான் கொடுக்கறேன்.
0: ஐயா உங்களுக்கு தெரியாதுங்களா
1: என்ன,
0: அந்த 3 ஏக்கர் நிலத்து பத்திரத்தை வச்சுதான் பேங்க்ல 1,00,000 ரூபாய் ஏற்கனவே கடன் வாங்கின. விளைச்சல் வீணா போனதால அந்த தொகையை கட்ட முடியலதா. சிறு விவசாயிங்க வாங்கி இருக்கிற கடனை தள்ளுபடி செய்ய சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு முடிவு பண்ணி எங்க விவசாயிங்க கடனை தள்ளுபடி செய்வாங்க ஐயா. அதுக்கப்புறம் பத்திரத்தை வாங்கி வந்து உங்க கடனுக்கு கொடுக்கற, என்ன நம்புங்க ஐயா.
1: நல்ல முத்து, நீ சொன்னது சரிதான். அரசாங்கம் கடன் தள்ளுபடி செஞ்சா பத்திரம் கொடுப்பீங்க தான். அது வரைக்கும் என்ன என்ன பண்ண சொல்ற? பணத்தை கொடுத்துட்டு தினமும் பேப்பரை பார்த்துட்டு நிக்க சொல்றிய?
0: ஐயா நம்புங்க ஐயா, நான் எப்படியும் கொடுத்துருவேன். பணம் கொடுங்க ஐயா. நாத்த புடுங்கி கட்டு கட்டி சேத்துல போட்டிருக்க, பெரிய மனசு பண்ணுங்க ஐயா.
1: தபா நல்ல முத்து, உங்ககிட்ட அடகு வைக்க நில பத்திரம் இப்ப எதுவுமே இல்ல. அதனால சரி, நான் உனக்கு 50,000 கொடுக்கறேன். ஆனா அதுக்கு வட்டியா 110 ரூபா கொடுக்கணும். சரியா? இந்த பாருப்பா, உங்ககிட்ட தான் குறைச்சலா வட்டி கேக்குறேன். 10 வட்டி. நீ எல்லாத்தையும் தவறாம கொடுத்துடணும். என்ன புரிஞ்சுதா?
0: ஐயா கொஞ்சம் வட்டி அதிகம்தான், பரவாயில்லைங்க ஐயா, கொடுங்க. நான் சரியா வட்டியை கொடுக்கறேன். அறுவடை முடிஞ்சதும் அசலையும் கொடுத்துடுறேன் ஐயா.
1: அது மனசுல இருந்தா சரிதான். கொஞ்சம் இரு, வரேன். இந்தா இதுல 50,000 ரூபாய் பணம் இருக்கு, வாங்கிட்டு போ. வட்டிய சரியா கொடுத்துடணும். நலமுத்து ஞாபகம் இருக்கா?
0: சரிங்க ஐயா, நான் கரெக்டா கொடுத்துறேன். நான் வரேன் ஐயா.
1: சந்தோஷமா போயிட்டு வாப்பா, சந்தோஷமா போயிட்டு வா.
2: அப்பாட மாமா வீட்டுக்கு வந்துட்டோம். சரி உள்ள போவோம். மாமா, மாமா, என்ன சத்தத்தே காணோம்? ஓ மாமா,
3: வாங்க மாமா. அப்பா வயக்காட்டுக்கு போயிருக்காரு.
2: கோகிலா, மாமா வயக்காட்டுக்கு போயிருக்காரா? எப்பமா போனாரு?
3: கருக்கள் நேரத்திலேயே அப்பா ஏர் மாட்டை ஓட்டிக்கின்னு வயலுக்கு போயிட்டாங்க மாமா.
2: ஓஹோ,
3: நான் இப்ப அப்பாவுக்கு தான் சாப்பாடு கொண்டு போக போறேன்.
2: அப்படியா கோகிலா? என்னம்மா நீ, நான் வந்திருக்கிறேன், மாமாவை தனியா விட்டுட்டு போறேன்றியம்மா.
3: மாமா அப்பா பசி தாங்க மாட்டாரு, அதான் நேரத்துக்கு சாப்பாடு எடுத்து போய் கொடுக்கணும்.
2: கோகிலா என்ன நீ சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிற? தாய் மாமான்ற ஒரு மரியாதை இல்லாம போச்சுமா?
3: மாமா நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா?
2: கோகிலா சீக்கிரம் நம்ம கல்யாண சாப்பாட ஊருக்கே போடத்தான் மாமா கிட்ட பேசலாம்னு வந்தேன்.
3: மாமா என்ன சொல்றீங்க, எனக்கு எதுவும் புரியல.
2: என்னம்மா, என் அக்கா பொண்ணு கோகிலா, நீ பெரிய படிப்பெல்லாம் படிச்சு போட்டா, ஆனா சின்ன விஷயம் அத புரியலன்னு சொல்றியம்மா.
3: என்ன மாமா சொல்றீங்க, எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க மாமா.
2: இதுவும் சரியான பதில் தான். மூக்கணாங்கயத்தை போட போனன்றத பட்டுன்னு சொல்லாம இப்படி இழுத்தா, படிச்சவளா இருந்தாலும் பட்டுன்னு புரியாம முழிக்கிறாள்ல.
3: மாமா என்ன சொல்றீங்க, என்ன மூக்கணாங்கயன்றீங்க?
2: கோகிலா நேரா விஷயத்துக்கு வந்துடுறேன். நான் முற மாமா இல்லையா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க உங்க அப்பா.

0: உங்கள்கிட்ட பேசதான் வந்த.
1: என்ன மாமா என்ன சொல்றீங்க, உங்களுக்கும் எனக்கும் கல்யாணமா? மாமா நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இல்ல.
2: ஏன் இப்ப என்னமா
3: உனக்கு கல்யாண வயசும் வந்துடுச்சுமா? இந்நேரம் என் அக்கா
2: அதாவது உங்க அம்மா இருந்திருந்தா
3: ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை எப்பவோ முடிச்சிருப்பாங்க.
1: மாமா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்.
2: ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்ற?
3: எனக்கு என்னவா
1: மாமா, நான் பெரிய வீட்டு பையன் பாண்டியனை காதலிக்கிறேன், அவரும் என்ன மனசார விரும்புறாரு.
3: நினைச்ச நீ நாடகம் ஒத்திக்கு போறன்னு போகும்போதே இப்படி ஏதாவது நடக்கும்னு அவனை காதல் பண்ற அளவுக்கு தேறிட்டேனே. போகலா, நீ எனக்கு வேணும், நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடக்கும். நான் உங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன்.
1: சரி அப்பா கிட்ட பேசுங்க. நான் இப்ப வயக்காட்டுல இருக்கிற அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போறேன். மாமா வழியை விடுங்க, வெளியே போங்க மாமா, கதவை சாத்தணும்.
3: ஏய் கோகிலா, இந்த வேலுக்கிட்டே உன் படிச்ச திமிரை காட்டுறேனே, அந்த பாண்டியனை நீ எப்படி கட்டிக்க போறன்னு பாக்குறானு.
4: ஒரு நாடகம் போறதுக்குள்ள போதும்னு போது. சரி சரி, ஹீரோயினி வர நேரம், பேசாம இருங்கப்பா.
5: சார் டைரக்டர் சார், கோகிலவாணி வராங்களா சார்?
4: பாண்டியன், இன்னைக்கு எப்படி வசனம் பேசணும்ட்டு மாடுலேஷன் பார்க்க போறோம். அதான் நடிகை ரோல் பண்ற கோகிலாவையும் வர சொல்லியிருக்கேன்.
5: அப்படியா சார், வரட்டும் வரட்டும்.
6: டேய் என்னடா இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற போல தெரியுது.
5: டேய் நீ சும்மாயிடுறா. டேய் ஆறுமுகம், அதோ பர்றா கோகிலவாணி வர்றாங்கடா.
6: ஆமாம் பாண்டியா, கோகிலா தான் வராங்க.
4: வரட்டும் வரட்டும்.
1: சார் டைரக்டர் சார், வணக்கம் சார்.
4: வணக்கம்மா கோகிலா, வாமா.
1: சார் ரொம்ப லேட்டா வந்துட்டேனா சார்?
4: ஆமா கோகிலா, இன்னும் ரெண்டு பேர் வரணும் இல்லையா, அவங்களும் வரட்டும், ரிஹர்சல் ஆரம்பிச்சிருவோம், அது வரைக்கும் அவங்க அவங்க பாடத்தை படிங்க.
6: ஓகே சார்.
4: பாண்டியா ஆறுமுகம்,
7: டைரக்டர் சார்,
4: எல்லாரும் நல்லா பாடத்தை மனப்பாடம் பண்ணுங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்.
6: என்ன கோகிலா எப்படி இருக்கீங்க, நாடக படிவத்தெல்லாம் படிச்சிட்டீங்களா?
7: எங்க படிச்சேன், மண்டையில ஏறவே மாட்டேங்குது.
6: உன்னை யாரா கேட்டா, நான் கோகிலாவை கேட்டேன்.
1: சரி சரி, கோபால் சார் வர்ற வரைக்கும் நம்ம டயலாக் பார்க்கலாமே.
7: ஓ பார்க்கலாமே. ஆறுமுகம் நீ என்ன சொல்ற?
6: ஆமா ஆமா, நாம இப்பவே ரிகர்சல் தொடங்கிடுவோம்.
1: டேய் பாவி, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, என்ன பார்த்ததும் தினமும் ஏன் பின்னாடியே சுத்துறியே, உனக்கு என்ன பெரிய அழகன்ற நினைப்பா? வந்துட்டான், எங்க பொண்ணுங்க கிடைப்பாங்கன்னு உன்னை சும்மா விட மாட்டேன்டா.
5: ஐயோ நான் எதுவும் செய்யலைங்க, உங்க பின்னால நான் தப்பா நினைச்சு வரலைங்க. கோகிலவாணி நான் அழகுன்னு எப்பங்க சொன்னேன், எதுக்குங்க இப்படி திட்டிகிட்டு இருக்கீங்க? நான் பொண்ணு பார்க்கலான்னு சொன்னேன், இந்த ஆறுமுகம்தான் என்ன பல பொண்ணுங்களை பாரு, யாராவது சைட் அடிப்பாங்கன்னு இவன் தான் சொன்னான்.
1: அப்போ உன் ஃப்ரெண்ட் சொன்னா தப்பு பண்ணிடுவியா? பொண்ணுங்கனா உங்களை போல ஆளுங்களுக்கு இலக்காரமா? என்கிட்ட வந்து பவ்யமா நடக்கிற?
5: ஐயோ என்னங்க நீங்க இலக்காரம் அது இதுன்னு சொல்றீங்க, நான் எந்த பொண்ணையும் எதுவும் செய்யலீங்க, என்னை எதுக்கு கோபமா பேசி திட்டுறீங்க? நான் நல்லவங்க கோகிலவாணி, என்னை திட்டாதீங்க. டேய் ஆறுமுகம் என்ன திட்ட வேணும் சொல்லுடா.
6: டேய் என்னடா எதுக்கு பயப்படுற?
1: ஏங்க பாண்டியன், ஏன் உங்க முகம் எல்லாம் வெறுத்து போச்சு, எதுக்கு பதற்றமா இருக்கீங்க?
5: நீங்க தான் என்ன திட்டுறீங்களே.
1: பாண்டியன் நான் உங்களை திட்டலங்க, நான் பேசினது நாடகத்துல நான் உங்களை திட்டுற மாதிரி வசனம், அதத்தான் பேசினேன்.
5: அப்படியா, நான் உண்மையிலேயே திட்டுறீங்கன்னு பயந்துட்டேன்.
6: என்னடா ரொம்ப லேட்டா ஆயிடுச்சு,
5: கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்க.

0: இப்படி லேட்டா வரிய, மறந்துட்டியாடா?
1: அட, ஆமா பாண்டியா, நான் சுத்தமா மறந்துட்டேன்டா. டிராமா ரிகர்சல் நடந்துச்சா, அதே ஞாபகமா இருந்துட்டேன். அதான் இத மறந்துட்டேன். சரி, உன் கோகிலா வந்துட்டு போயிட்டாங்களா?
0: ஏய், இன்னும் கோகிலவணி வரலடா, இனிமேதான் வருவா. ஏய் அறிமுகம், கோகிலவணி வந்தா நான் என்ன சொல்லி பேசணும்னு நீதானே சொல்லித்தரன்னு சொன்ன.
1: அதுக்கு என்ன, காதலி கிட்ட எப்படி வசனம் பேசணும்னு சொல்லிட்டா போச்சு.
0: டேய் ஆறுமுகம், சீக்கிரம் லவ் எப்படி சொல்றதுன்னு சொல்லுடா.
1: இதோ உடனே சொல்லித்தரேன். பாண்டியா, அன்பே, ஆறுயிரே, மானே, தேனே, ராகம் பாடும் குயிலேன்னு அடுக்கடுக்கா பேச வேண்டியதானே.
0: டேய் ஆறுமுகம், காதலிக்கிறதுக்கு நீ சொல்ற மாதிரி பேசினா போதுமாடா.
1: ஆமாண்டா, அவ்வளவுதான். பேசும்போது அப்பப்ப நீ மட்டும்தான் அழகி, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு யாருமே இல்ல, நீதான் என் உலகம்னு பேசு.
0: ஓகே, அப்படியே பேசிடுற. கோகிலவாணி யாரு முகம், நீ மறவா போயிடலடா, நான் என் காதலி கிட்ட பேசிடுற.
2: ஐயோ சாரி சாரி பாண்டியன், அப்பா வயலுக்கு கிளம்பினாரு, அவர் அனுப்பிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு.
0: அப்படியா, சரி விடு. கோகிலவாணி, அன்பே, என் ஆறுயிரே, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு.
2: என்ன பாண்டியன், என்ன ஏதோ மாதிரி பேசுறீங்க, என்ன?
0: ஐயோ கோகிலவாணி, எனக்கு கையும் ஆடுது காலும் தாவுது, குறுக்கு குறுக்கு நீ பேசினா நான் அப்புறம் மறந்துடுவேன். கோகிலவாணி கோகிலவாணி, நான் உனக்காக வசனம் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா?
2: அப்படியா, சரி மேல பேசுங்க பாண்டியன்.
0: என்னது மேல பேசணுமா? சரி பேசிடுவோம். அன்பே, என் ஆறுயிரே,
2: இதுதான் முன்னே சொல்லிட்டீங்களே.
0: கோகிலவாணி, நீ தானே மேல பேசுன்னு சொன்ன.
2: பாண்டியன், மேல பேசுன்னு சொன்னது அடுத்து தொடர்ந்து பேசுங்கன்னு அர்த்தம்.
0: ஓஹோ அப்படியா, தொடருவோம். என் மானே தேனே, குயிலே மயிலே, நான் உன்னை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன். என்ன உனக்கு உனக்கு பிடிச்சிருக்கா காலமயிலே?
2: வாவ், சூப்பர் பாண்டியன், நீங்க ரொம்ப தான் தேறிட்டீங்க, காதல் வசனம் பேசி அசத்துறீங்க. ஐயோ என் செல்ல பாண்டியன், நீங்க
0: நான் நல்லா பேசி நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டேன். கோகிலவாணி, பதிலுக்கு நீ என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லவே இல்ல.
2: ஆமா, நான் உன்னை பிடிக்காமலா தனியா பேசலாம் வாங்கன்னு சொல்லுவேன்.
0: ஓஹோ, ஆமா, ஊருக்கு வெளிய தனியா பேசுவோம் வான்னு சொன்னது நீதான், அத புரிஞ்சிக்காம இருக்கிற பாரு. அதுக்கு தான் கூட ஆறுமுகம் வேணும்னு சொல்றது.
2: என்னது ஆறுமுகமா? நம்ம சேதி ஆறுமுகத்துக்கு தெரியுமா?
0: இன்னாது தெரியுமாவா? அவன்தான் உன் கூட எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்தான். டேய் ஆறுமுகம், ஆறுமுகம், மரவுல ரொம்ப நேரம் நிக்காத, வாடா.
1: கோகிலா,
2: வாங்க சார், எங்க காதலுக்கு நீங்க தான் பாலமா?
1: கோகிலா, பாண்டியன் ரொம்ப நல்லவன், உங்க மேல உயிரிய வச்சிருக்கான்.
2: ஆறுமுகம், எனக்கும் பாண்டியன் ரொம்ப பிடிக்கும், அதான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்.
0: என்ன இருந்தாலும் படிச்சவங்க படிச்சவங்க தான். ஆறுமுகம், பாத்தியா அவங்க காதல எப்படி ஓ மூலமா எனக்கு சொல்லிட்டாங்க பாத்தியா? கோகிலவாணி, என் செல்லும் கோகிலவாணி.
2: இதோ பாருங்க பாண்டியன், அது என்ன, என் பேரை தஞ்சாவூர் வரைக்கும் நீளமா இழுக்கிறீங்க. அழகா சுருக்கமா கோகிலான்னு சொல்லாம போங்க பாண்டியன். நீங்க
0: செல்லம் கோச்சிக்காத செல்லம், சுருக்கமா நம்ம கோகி கோகின்னு தான் கூப்பிடுவேன்.
2: அது அப்படி சொல்லணும். சூப்பர் பாண்டியன்.
3: ஐயா, நல்ல முத்தையா, என்னையா நீங்க, எல்லா இடத்துலயும் தண்ணி வெள்ளக்காடா இருக்குது ஐயா, இந்த மாதிரி நேரத்துல என்னையா நீங்க இங்க வந்து படுத்துருக்கீங்க?
4: தம்பி கோபாலு, மனசே சரியில்லைப்பா, ஒவ்வொரு போகத்துக்கும் அஞ்சு வட்டி பத்து வட்டின்னு பணத்தை வாங்கி பயிர் செய்யறோம், வாங்குற பணத்துக்கு வட்டியும் கொடுக்க முடியாம அசலையும் கட்ட முடியாம என்ன மாதிரி விவசாயம்.

0: தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கோம்பா.
1: அப்பா, மழை பெஞ்சு எல்லா பயிர்களும் தண்ணீர்ல மூழ்கி போச்சுப்பா. நாங்க உங்களை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? அப்பா, நீங்க தைரியமா இருங்கப்பா, வாங்கப்பா வீட்டுக்கு போவோம்.
0: இல்லம்மா கோகிலா, நான் வரலம்மா. ஆசாசியா நட்ட எல்லா பயிர்களும் தண்ணீர்ல மூழ்கி போச்சேம்மா. அத பார்க்கும் போது என் உயிரே போற மாதிரி இருக்குமா. அம்மாடி கோயிலா, எனக்கு விவசாயத்தை தவிர வேற எதுவுமே தெரியாதேம்மா. இப்போ நம்ம என்னம்மா செய்யறது? கடங்கார கழுத்துல துண்டு போட்டு குடியா வட்டி படத்தை கேப்பானே, என்னம்மா பதில் சொல்றது? எப்படிமா பணத்தை கொடுக்க போறனே தெரியலையே.
1: அப்பா, மழை வெள்ளத்துல மூழ்கி போன பயிருக்கெல்லாம் நஷ்டஈடு கொடுக்கறதா தாசில்தார் சொன்னார்ப்பா. அந்த பணம் வந்தா அதையே வட்டி பணத்துக்கு கொடுத்து அடைக்கலாம்ப்பா.
0: அப்படி கோயிலா, அவங்க எம்மாத்திரமா கொடுப்பாங்க?
2: நல்ல முத்தையா, தைரியமா இருங்க ஐயா. இந்த போகம் தண்ணியில மூழ்கி போனாலும் அடுத்த போகத்துல எல்லாத்தையும் கொடுக்கலாம் ஐயா, அழாதீங்க ஐயா.
0: தம்பி கோபாலு, இந்த விவசாயிகளுக்கு எதுவுமே நிலையில்லப்பா. சம்பா போக நாத்து நட்டா பயிர் கதிர் வரும் நேரத்துல மழை வந்து வெள்ளக்காடாகிடும். மீறி கதிர் அறுவடைக்கு தயாரா நிற்கும் போது மழை வந்து எல்லா நெல்லையும் முளப்பு தட்ட செய்யும். இந்த பழா போன வானம் மழை பெஞ்சா வெள்ளக்காடா பெய்யுது, இல்லனா மொத்தமா பூமி பாலம் பாலமா வெடிக்கிற மாதிரி வெயில் காயுது.
1: அப்பா, எதுக்கும் ஒரு விடிவு பிறக்கும்பா. அடுத்த போகத்துல பயிர் எல்லாம் நல்ல விளைச்சல் கொடுக்கும்பா. நீங்க கவலைப்படாம இருங்கப்பா.
0: அம்மா கோயிலா, நில இல்லாத வாழ்க்கை தாமா இந்த விவசாயிங்க வாழ்க்கை.
2: ஐயா, நீங்களே இப்படி மனசு உடைஞ்சு பேசினா பொம்பளை புள்ள கோகிலா, அந்த பொண்ணு மனசு உடைஞ்சு போயிடாதா?
0: முடியலையே தம்பி, எல்லாம் பாழா போயிடுச்சே. கொத்து குத்தா நெல் பயிர் அறுவடை செய்யற நேரத்துல இந்த பாழா போன வானம் புயல் அடிக்க ஆரம்பிச்சு எல்லாம் பாழா போயிடுச்சே.
1: அப்பா வாங்கப்பா வீட்டுக்கு போவோம், அழாம வாங்கப்பா.
0: அப்பா கோயிலா, இந்த பூமி தாய நம்புற எல்லா விவசாயிகளுக்கும் தொடர்ந்து பெருத்த நஷ்டம் தானப்பா, நஷ்டம் தான்.
1: அப்பா, மழை வர்ற மாதிரி இருக்கு, வாங்கப்பா வீட்டுக்கு போவோம்.
2: ஐயா கவலைப்படாதீங்க ஐயா, வாங்க ஐயா வீட்டுக்கு போவோம்.
0: போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. அம்மா கோயிலா,
1: அழாம வாங்கப்பா.

0: பாண்டியா, டேய் இங்கவா. அது எப்படி பாட்டு? காத்து வாங்க போய் கவிதையை வாங்கிட்டு வந்து இவ்வளோ. அது வேற, அந்த கண்ணி என்ன வானாள்? அடாடாடா,
1: கலர் கண்ணாடி.
0: உன்னை இந்த அளவு கொண்டு போயிச்ச
1: அப்பா? அது சும்மா ஜாலியா பாட்டு பாடு.
0: டேய் டேய், ஊரே பரபரப்பா பேசுதுடா. யார்ரா அந்த கண்ணி சொல்றா? யார் அந்த கண்ணி? யார் உன்ன மயக்கன மாய கண்ணி?
1: அப்பா அது வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலப்பா. நான் பாட்டு தானப்பா பாடிட்டு வந்தேன்.
0: டேய் பாண்டியா, டேய், உங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியல. இந்த ஊர்ல இருக்கிற பாதி பேர் எங்கிட்ட தான்ப்பா வட்டிக்கு பணம் வாங்குறாங்க. வட்டி பணம் தரலன்னு வச்சுக்க, அவன் கண்ணுல விரல விட்டு ஆட்டிடுவா. சொல்ற, யார் அந்த கண்ணி சொல்லுடா. நீ ஒரு பொண்ணு கூட சுத்திட்டே இருக்காம, யார் அந்த பொண்ணு?
1: அப்பா கோகிலவாணி எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான்பா. நம்ம நல்ல முத்தையா இருக்காருல்லப்பா, அவரு பொண்ணு தான்பா.
0: என்னது, நல்ல முத்து மோளா?

0: அந்த கடங்காரம் பொண்ணு கூட உனக்கு என்ன பேச்சு?
1: அப்பா, நானும் ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொன்னேன். கேட்டியா? இதோ பாக்குற பொண்ணு, அதோ பாக்குற பொண்ணு சொல்லி சொல்லிய காலத்தை ஓடினு இருக்கிற பாத்தியா?
0: நீ பாண்டியா, உனக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு தான்டா இருக்கேன். நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி பெரிய வசதியான குடும்பம் அமைய மாட்டேங்குதுடா.
1: இந்த வசதி பெரிய குடும்பம் சொல்லி எனக்கு நீ 40 வயசுக்கு மேலதான் கல்யாணம் செய்ய முடியும்.
0: சரி, அதுக்காக பணாதிபதன் குடும்பத்துல பொண்ணை பார்த்து கட்டி வைக்க முடியுமா என்ன? ஹே மவனே பாண்டியா, பணம் பணத்தோட வேண்டாம் சேரணும்.
1: ஐயோ ஐயோ, இவருக்கு பணத்தாசை பிடிச்சி அதுல என் வாழ்க்கையில மாட்டிக்க நல்லாடுது. அப்பா இதோ பாருங்கப்பா, நேரா விஷயத்துக்கே வரம்பா.
0: அதை தாண்டான்னு சொல்றேன், நேரா போற பாதை தாண்ட சீக்கிரமா ஊரை காட்டும். நீ நேரா விஷயத்துக்கு வா.
1: அப்பா, நான் அந்த விவசாயி நல்லமுத்தையம்மாவ கோயிலாவை தான் காதலிக்கிறேன்.
0: ஐயோ, அழக காட்டி ஒண்ணும் தெரியாத என் மவனை மடங்கி போட்டுட்டான். டேய் பாண்டியா, அந்த பொண்ணு எனக்கு மருமகளா வர தகுதி இல்லாதவடா. வாங்கின கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியாத வெறும் பையன் பொண்ணுடா. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்.
1: அப்பா, எந்த பொண்ணும் என்ன திரும்பி கூட பாக்கலப்பா. இந்த கோக்கி தாம்பா என்னையும் மனுஷனா மதிச்சு என்ன லவ் பண்றப்பா. எனக்கு கோக்கி தாம்பா வேணும்.
0: டேய் பாண்டியா, நான் சொல்றது சரியா கேட்டுக்க. இந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். என் சொல்ல மீறி நடந்தா ஒரு ரூபாய் கூட என் சொத்துல உனக்கு பங்கு தர மாட்டேன். ஆமா சொல்லிட்டேன்.
1: போப்பா, உன் சொத்து வேணா ஒண்ணு வேணாம், எனக்கு எனக்கு கோக்கி தான் வேணும்.
0: டேய் பாண்டியா, டேய் மௌன, டேய் பாண்டியா நில்லுடா. டேய் பாண்டியா, பாண்டியா நான் சொல்றது கேளுற. டேய்
1: போப்பா, நான் என் கோக்கிய பார்க்க போறேன்.
2: மாமா, மாமா
3: எங்க யாரையும் காணோம்?
2: மாமோய், மாமோய்.
4: பாப்பா வேலு, என்ன இப்பெல்லாம் அடிக்கடி இந்த வீட்டு பக்கம் தலைய காட்டிக்கிட்டு இருக்க?
2: என்ன மாமா இப்படி கேட்டுட்டீங்க? மாமா நான் யாரு?
4: யாரு நீயே சொல்லு வேலு. அப்போ ஆச்சோ உன் எண்ணங்கள் சரியா இருக்கான்னு பாப்போம்.
2: நீங்க என்னோட மன அழுத்தத்தை டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? பரவாயில்ல மாமா, பரவாயில்ல. நீங்க என்னோட அக்காவை கட்டிக்கிட்டதால நீங்க எனக்கு மாம முறையாச்சு, நான் மச்சா முறையாச்சு. இப்ப வளர்ந்து நிக்கிற இதோ உங்க பொண்ணு கோகிலாவுக்கு மர மாமா. உங்களை கல்யாணம் கட்டிக்க போறவில்ல?
4: பரவாயில்லையே, இப்ப வாச்சும் நான் உன் அக்கா புருஷன்றத ஞாபகம் வச்சிருக்கிய. சரி சரி வேலு, இப்ப என்ன செய்தி இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற, அத முத சொல்லு.
2: என்ன மாமா நீங்க இப்படி பேசுறீங்க? மாமா, அக்கா சாகும் போது அவங்க சொல்லி கூட்டு போனத நீங்க மறந்துட்டீங்களா? இதோ வளர்ந்து நிக்கிறாளே கோகிலா, அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு போனத நீங்க மறந்துட்டீங்களா மாமா?
4: வேலு, நான் மறக்கலப்பா. ஆனா கோகிலாவுக்கு உன்னை கட்டிக்க விருப்பம் இருக்கணும்ல
2: மாமா? கோகிலா தான் இதோ இதோ நிக்கிறாளே, விருப்பத்தை கேட்டுட போச்சு. கேளுங்க மாமா, கேளுங்க.
5: மாமா, அப்பா என் விருப்பத்தை கேக்குறதுக்குள்ள நானே பதில் சொல்றேன்.
2: சூப்பர் கோகிலா, சொல்லுங்கண்ணே, நீ சொல்லுங்கண்ணே. மாமாவுக்கு விருப்பத்தை தெரிஞ்சுக்க ஆவலா இருக்க. சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு சொல்லுமா சொல்லு.
5: மாமா, எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல.
2: கோகிலா, நினைச்சேன் நீ படிச்சவ, எண்ணங்கள் பல வண்ணங்களாக இருக்குன்னு. என்ன மாமா உங்க பொண்ணு கோகிலா முறை மாமா, என்ன கட்டிக்க முடியாதுங்கிற நீங்க கேட்டுட்டு பேசாம நின்னா என்ன அர்த்தம் மாமா, என்ன அர்த்தம்?
4: வேலு, கோகிலா விருப்பத்தை சொன்ன பிறகு நான் என்ன செய்ய முடியும்? நான் உனக்கு ஒரு நல்ல இடத்துல பொண்ணு பார்த்து கட்டி வைக்கிறேன்.
2: மாமா, என்ன வெறுப்பத்துறீங்களா? சின்ன வயசுல இருந்து இவதான் உன் பொஞ்சாதுன்னு சொல்லி சொல்லி அக்காவும் நீங்களும் என் மனசுல ஆசைய வளர்த்துட்டு இன்னைக்கு இப்படி பேசினா எப்படி மாமா, எப்படி?
4: வேலு, கோகிலாவும் நீயும் சின்ன பிள்ளைங்களா இருந்தப்போ முட்டாள்தனமா உங்க அக்காவும் ஆசைப்பட்டாதான் கோகிலாவ உனக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கலாம்னு. ஆனா காலப்போக்குல எல்லாம் மாறி போறது சகஜம் தானே.
2: நான் ஒன்னு சொல்றேன் மாமா, இந்த கோகிலா அந்த பெரிய வீட்டு பையன் பாண்டியன் கூட ஜோடி போட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. என்ன கட்டிக்க மாட்டேன்னு சொன்னா கோகிலாவையும் அந்த பையன் பாண்டியனையும் விடமாட்டேன். கொன்னுடுவ கொன்னு, எனக்கு கிடைக்காதத வேற யாருக்குமே கிடைக்க கூடாது.
5: புரியுதா?
2: கோகிலா, என்கிட்டயே சவால் போடுறியா? வட்டி கந்தம் ஐயா.

0: பணத்துக்கு மட்டும்தான் மரியாதை கொடுப்பான்.
1: உன் வாழ்க்கைய எரிக்கிறதுக்கு வைக்கிறண்டி பெரிய ஆப்பு. நான் வைக்க போற வத்தியில உன் வாழ்க்கை வெடிச்சு செதறல. நான் வேலையில்லடி.
2: ஏ வேலை கோகில, நீ தூக்கி வளர்த்த பொண்ணுப்பா, இப்படி பேசுறிய வேலை?
1: தோபர் மாமா, நம்ப வச்சு நீ என் கழுத்தை அறுத்த உன் பொண்ணு காதல நான் அழிச்சு காட்ட.
3: யார் வீட்டுல?
4: யாருங்க?
3: நல்ல முத்து பொண்ணு கோகிலாவா? வெளியே வாமா.
4: வாங்க ஐயா, வாங்க. அப்பா இப்பதான் நெல்லுக்கு உரம் வாங்க போனாங்க. ஐயா இருங்க, சேர் எடுத்துட்டு வரேன்.
3: இருக்கட்டும் இருக்கட்டும்மா, இருக்கட்டும். பாருமா, நான் உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன்.
4: எங்கிட்டயா?
3: பாருமா கோகிலா, உங்க அப்பா நல்ல முத்து கடனை உடனப்பட்டு உன்னை நல்லா படிக்க வச்சிருக்காரு. கஷ்டப்பட்டாலும் உங்க அப்பா இன்னைய வரைக்கும் நாணயமான மனுஷன் பேரை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. அந்த நல்ல பேரெல்லாம் நீ வீணாக்கிடாதம்மா.
4: ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியலையே. எங்க அப்பாவுக்கு கெட்ட பேர் வர மாதிரி நான் என்னைக்கும் நடக்க மாட்டேன், அது மட்டும் உறுதி.
3: நல்லாதான் பேசுற, ஆனா உன் நடவடிக்கை தாம்மா சரியில்லாம இருக்கு. அழக காட்டி பணக்காரி விட்டு பையன் என் மவன் பாண்டியனை வளைச்சு போட்டு வசதியா வாழலாமான்னு பாக்குறியா?
4: ஐயா நீங்க பெரியவங்க, இப்படியா மரியாதை இல்லாம பேசுவீங்க? நான் நீங்க நினைக்கிற மாதிரியான பொண்ணு இல்லைங்க.
3: ஐயோ, அப்புறம் என் மவன் பாண்டியன் பின்னால சுத்துற ஊரே பேசுது உன்னை பத்தி. பணக்காரி விட்டு பையன மடக்கி வசதியான வாழ்க்கை வாழ பாக்குறான்னு.
4: ஐயா நான் என்னைக்கும் கண்ணியம் தவற மாட்டேன். ஊரே பேசுற மாதிரி நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம் சொல்லுங்க. என்னங்க தப்பு பண்ணிட்டோம்?
3: ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு ஒரு பையன் கூட சுத்தலாமாமா? அவனை மயக்கலாமா?
4: நான் மயக்கறவல்ல, நீங்க தப்பா பேசுறீங்க.
3: என்ன சொன்ன? நான் தப்பா பேசுறேன்னா எங்க? என்ன பார்த்து சொல்லு, நீ என் பையன் பாண்டி பின்னாடி சுத்தல?
4: நீங்க சொல்ற மாதிரி நாங்க எந்த தப்பான எண்ணத்திலயும் பழகல. நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம், கண்ணியத்தோட தான் பழகுறோம்.
3: அடகோக்கோகிலா, இனிமே நீ என் பையன் பாண்டியனை பார்க்க கூடாது, அவன் கூட பேசக்கூடாது.
4: எங்க காதல் புனிதமானது, நான் அவரை பார்க்காம பேசாம இருக்க மாட்டேன்.
3: புனிதமான காதல், விட்டில் பூச்சி கதை தெரியுமாமா உனக்கு? எரியிற விளக்க தேடி போய் அந்த விட்டில் பூச்சி அதை சுத்தி சுத்தி அந்த விளக்கோட நெருப்புல கருகி போயிடும். அது போல நீயும் கருகி போக ஆசைப்படாத.
4: ஐயா ரெண்டு பேரும் உயிருக்குயிரா காதலிக்கிறது தப்பா?
3: தப்புதாமா, தகுதி தராதரம் ஒண்ணு இருக்குல்ல, ஊரே தப்பா பேசுது. நீ தான் என் மாமன் பாண்டியன் கூட சுத்துறேன். பாருமா கோகிலா, நான் பொல்லாதவன், உன்னை நடுத்தருவில நிறுத்தி உன் மானத்தை சந்து சிரிக்க வச்சிடுவேன்.
4: ஐயா ஏன் இப்படி எல்லாம் பேசி பயமுறுத்துறீங்க? என்னால உங்க மகன் பாண்டியனை மறக்க முடியாது. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்களை பிரிக்க பாக்காதீங்க.
3: என்ன சொன்ன, என்ன சொன்ன? உங்க ரெண்டு பேரையும் பிரிக்க கூடாதா? படிச்சிருக்கேங்கிற திமுறல பேசுறேன், உன்னை விட மாட்டேன். உனக்கு கடைசியா சொல்றேன், பாண்டியன் கூட நீ இனிமே பேசுனே பழகுறேன். நான் கேள்விப்பட்டேன், நீ கெட்டு போனவன்னு போய் சொல்லுவேன். உன் மானத்தை வீதிக்கு கொண்டாந்துடுவேன்.
4: ஐயா பெரிய வீட்டையா, இந்த காலை பிடிச்சு கேக்குற, அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்க பிளீஸ். என்ன வாழ விடுங்க.
3: இங்கிலீஷ்ல பேசுறிய, நீ அடங்க மாட்டேன். உன்னை நான் அடக்கி வைக்க போறேன், உன்னை விட மாட்டேன், அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன்.
4: என்னங்க ஐயா, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா உயிரே விட்டுடுவாரு. பெரிய மனசு பண்ணுங்க ஐயா.
3: நான் யாருன்னு உனக்கு கூடி சீக்கிரம் காட்டுறேன் பாரு. உன் அப்பங்கிட்ட நான் பேசிக்கிறேன்.
4: ஐயா வேணா, ஐயா வேணா, வேணா ஐயா.

0: ஓ நல்ல முத்து, ஓ நல்ல முத்து, வாய வெளிய.
1: ஐயா வாங்க ஐயா, பெரியவிட்ட ஐயா வணக்கம், வாங்க.
0: மரியாதைலாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு, அதுல ஒண்ணும் குறைச்ச இல்ல. வழக்கெல்லாம் பலமா தான் சொல்ற, ஆனா கொடுத்த வாக்கதான் காப்பாத்தியா என்னன்னு பாக்குறேன். ஏயா நீ என்ன சொல்லிய.

0: கடன் வாங்கின சொல்லியா? என்ன சொல்லி கடன் வாங்கின?
1: ஐயா, ஆறு மாசத்துல கொடுத்துறன்னு சொல்லிதான் பணம் வாங்கினல்ல.
0: ஆறு மாசத்துல பணத்தை கொடுத்தியா? சரி, அசலதான் கொடுக்க முடியல, அதுக்குண்டான வட்டியை கொடுத்தியோ?
1: ஐயா, உங்ககிட்ட வாங்கின 50,000 நிலத்தை நம்பிதாங்க ஐயா வித விதைச்சோம், நாத்து நட்டோம், ஆனா குருத்து பயிரோட செத்து சாவையா போச்சுதுங்க. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.
0: என்னது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா? யோ, 8 மாசம் ஐயா, 8 மாசம் நீ வட்டியும் கட்டல, அதலையும் கொடுக்கல.
1: ஐயா, எங்களை மாதிரி விவசாயிங்க வாழ்க்கை கேள்விக்குறியா போச்சுங்க ஐயா, போச்சு. நாங்க என்னையா பண்ண முடியும்?
0: இங்க பாரியா நல்லமுத்து, என்கிட்ட வாங்கின படத்தை இல்லன்னு சொல்லி ஏமாத்தலான்னு பாக்குறியா? நல்லமுத்து, நீ சோத்துல உப்பு போட்டுதானே சாப்பிடுற? கடன் வாங்கினா கொடுக்கணும்னு பொறுப்பு இருக்கணும் ஐயா. எபார், என் பணம் 50,000 வட்டி அசல் உடனே வேணும், இல்லன்னா உன் வீட்டு மேல ஜப்தி பண்ண கோர்த்துக்கு போவேன், உன் மானத்தை சந்தி சிரிக்க வச்சிருவேன்.
1: ஐயா ஐயா, இப்ப இருக்கிற நிலைமையில இப்ப எப்படி ஐயா பணத்தை தர முடியும்? ஐயா, கொஞ்சம் பொறுத்துக்குங்க ஐயா, கவர்மெண்ட்ல பயிர் எல்லாம் பாத்துட்டு போயிருக்காங்க.

0: போச்சு, நாங்க என்னையா பண்ண முடியும்?
1: இங்க பாரியா நல்லமுத்து, என்கிட்ட வாங்கின படத்தை இல்லன்னு சொல்லி ஏமாத்தலான்னு பாக்குறியா? நல்லமுத்து, நீ சோத்துல உப்பு போட்டுதானே சாப்பிடுற, கடன் வாங்கினா கொடுக்கணும்னு பொறுப்பு இருக்கணும். ஐயா எபார், என் பணம் 50,000 வட்டி அசல் உடனே வேணும், இல்லன்னா உன் வீட்டு மேல ஜப்தி பண்ண கோர்த்துக்கு போவேன், உன் மானத்தை சந்தி சிரிக்க வச்சிருவேன்.
0: ஐயா ஐயா, இப்ப இருக்கிற நிலைமையில இப்ப எப்படி ஐயா பணத்தை தர முடியும்? ஐயா கொஞ்சம் பொறுத்துக்குங்க ஐயா, கவர்மெண்ட்ல பயிர் எல்லாம் பாத்துட்டு போயிருக்காங்க, ஏதாவது நஷ்டஈடு கொடுப்பாங்க, அத சீக்கிரமா உங்களுக்கு கொடுத்துறோம்.
1: யோ, நஷ்டஈடு கொடுத்தா அத நீ சாப்பிட வாங்கின கடன், அத கொடுக்குதான் சரியா இருக்கும். என் வட்டியும் முதலியும் எப்படியா உன்னால கொடுக்க முடியும்? உன்னை நடுத்தருவுல நிக்க வச்சு மானத்தை வாங்க போறேன்.
2: ஐயா நீங்க பெரியவங்க, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. ஐயா 2 வருஷமா பயிர் எல்லாம் வீணா போயிடுச்சு.
1: யாருமா பட்டணத்து படிப்புக்காரியா? வாடி அம்மா வாடி, அதிகமா படிச்சவளாச்சே, வீர தீரமா பேசுறியாக்கும். இந்த புள்ள, உன் அப்ப நல்லமுத்து வாங்கின கடனுக்கு என்கிட்ட 2 ஏக்கர் நிலம் ராந்தாமாரி கிரகத்துல இருக்குது, அது இன்னையோட மறந்துடுங்க. இனி என்கிட்ட 2வது வாங்கினீங்களே ₹50,000, அத வட்டியும் முதலுமா கொடுக்க சொல்லு. இல்ல இந்த வீட்டுல நீங்க குடியிருக்க முடியாது, இந்த வீட்டு மேல நான் கேஸ் போடுவேன், கோர்ட்டுக்கு உங்க அப்பனை இழுப்பேன், வாங்குவேன்.
2: அப்பா வசிங்கப்படுத்தாதீங்க, அவர் ரொம்ப நல்லவர், சொன்ன சொல்ல மாத்த மாட்டார், உங்க பணத்தை நிச்சயம் கொடுத்துருவார். ஐயா ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எங்க அப்பாவை எதுவும் செய்யாதீங்க, நான் தாய் இல்லாத பொண்ணுங்க, எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆனா நான் உயிரோட இருக்க மாட்டேங்க, 2 உயிர் போக நீங்க காரணமா இருக்காதீங்க.
1: என்ன உயிரை விடுவான்னு என்ன பரட்டி பாக்குறியா? ஏ நல்லமுத்து, என்னயா உன் பொண்ண பேச விட்டுட்டு நீ பாட்டு வேடிக்கை பாக்க நிக்கிற?
0: ஐயா 50,000 வாங்கின அதுக்கு 10 லட்சம் பொறுமான நிலத்தை எடுத்துக்குவேன்னு சொல்றீங்க, அதுவும் பத்தாம இந்த வீட்டு மேலயும் வழக்கு போடுவேன்னு சொல்றீங்க, இது என்னையா நியாயம்? ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா, எங்களை நடுத்தருவுல கொண்டு வந்துடாதீங்க ஐயா. ஐயா ஐயா, உங்களை கெஞ்சி கேக்குற ஐயா, கொஞ்சம் கெடுவு கொடுங்க ஐயா, உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குற ஐயா கேக்குற.
2: ஐயோ அப்பா அப்பா, நீங்க போய் அவங்க காலை
1: புடிச்சுக்கிட்டு கொடுத்தா என் பொண இந்த ஜென்மத்துல கைக்கு வராதையா? யோ, தீர்மானமா கேக்குறேன், என் பணத்தையும் அதுக்கு உண்டான வட்டியும் கொடுக்க போறியா இல்லையா?
0: இப்ப இருக்கிற நிலையில உடனே எப்படி ஐயா கடனை கொடுக்க முடியும்? எங்கிட்ட என்னையா இருக்கு?
1: ஏயா இல்ல பத்தியா, வைரமோட்டம் படிச்ச பட்டதாரி பொண்ணு அவர்களே, அவளை வச்சு என் கடனை கொடுக்கலாமே.
0: என்னையா சொன்ன?
2: ஐயோ அப்பா, இப்படி எல்லாம் அசிங்கமா பேசுறாங்களேப்பா.
0: என் பொண்ணையா அப்படி சொன்ன?
1: நல்லமுத்து உட என் சட்டைய, நல்லமுத்து கோர்ட்டுக்கு போறட்டா, என் சட்டைய பிடிச்ச உன் வீட்டையும் நிலத்தையும் ஜப்திக்கு கொண்டு வரண்டா, உன் மானத்தை சந்தி சிரிக்க வைக்கிறண்டா.
0: என்ன முழிக்கிற நல்லமுத்து, நான் தான் உன் மனசாட்சி பேசுறேன். நல்லமுத்து, இந்த போகமும் நெற்பயிர் தண்ணி இல்லாம அழிஞ்சு போச்சு, இப்ப என்ன செய்ய போற? விடிஞ்சா கடன் கொடுத்தவன் எல்லாரும் வீட்டு வாசல்ல நிப்பாங்க, உன் மானம் போக போகுது, எல்லாம் கை கொட்டி சிரிக்க போறாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பதில் சொல்ல போற சொல்லு நல்லமுத்து சொல்லு. என்ன செய்ய போறனே தெரியலையே, 2 ஏக்கர் எடுத்துக்குவான்னு சொல்றாரு அந்த வையாபுரி. அவரு அந்த

0: இல்லாம மேலும் வட்டிக்கு வாங்கின பணத்துக்கு வட்டியும் அசலும் கேட்பாரு. நான் என்ன செய்ய போறேன் எனக்கு தெரியலையே. அந்த வட்டிக்கார வையாபுரி வந்து பணம் எங்கான கழுத்துல துண்டு போட்டு கேட்பாரு. அம்மா தாயே மாறியாதா, இப்ப நான் என்னம்மா செய்வேன்? எப்படியும் நான் வையாபுரிக்கு பணம் தராட்டி போனாலும் வட்டியாச்சும் கொடுக்கணும், இல்லனா மானம் போயிடுவே. எப்படி கொடுக்க போற? எப்படி கொடுக்க போற? எப்படி கொடுக்க முடியும்? பயிர் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னாலும் வையாபுரி கேட்க மாட்டாரு. இனி இந்த உலகத்துல மானம் இழந்து வாழணுமா? இனிமே உன் பொண்ணுக்கு எப்படி கல்யாணத்தை செஞ்சு வைக்க போற? உன் பொண்ணு நிலைமை அப்ப வாழ்க்கை கேள்விக்குறியா? சொல்லு நல்ல முத்து சொல்லு. ஆமா, என் பொண்ணு கோயில வாழ்க்கை என்ன ஆகிறது? ஒரே பொண்ணு செல்லமா வளர்த்து நல்லா படிக்க வச்ச. அப்பா முருகா, ஏழைங்க எப்பவும் இப்படி வருமா வருமானு வாடி வதங்கி சாகத்தான் வேணுமா? நெல்லு விதைச்சா பொண்ணா விளைச்சல கொடுக்கிற சொர்க்க பூமி இது. தண்ணீர் இல்லாம வயிற்று கதரோட எல்லா பயிரும் செத்து போச்சு. எப்படி இனிமே இந்த ஊர்ல உயிரோடு இருக்க போற? கடன் கொடுத்து எல்லாரும் என் முகத்துல காரி துப்புவாங்களே, அதுக்கப்புறம் யார் என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்குவாங்க? என் குலமே அழிய போகுதா? அப்பா அம்மா கோகிலா கோகிலா. இந்த விவசாயிகளை யாரும் நினைச்சு பார்க்க மாட்டாங்களே. நஷ்டஈடு இதோ வந்துடும் அதோ வந்துடும் தெம்பா இருக்கேனே, அது கிடைக்கிற மாதிரி தெரியலையே. நிலத்தை வித்துறலாம்னு பாக்குறேன், யாரும் வாங்க மாட்டாங்களே.
1: அப்பா எப்படியாவது நிலத்தை வித்துடுங்கப்பா. மானம் போய் வாழறத விட வட்டி கட்டி அழியறத விட வித்து கடன்காரங்க தொல்லை இல்லாம ஒழுங்கப்பா.
0: அதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சேம்மா. அந்த பத்திரம் தான் பேங்க்ல அடமானம் வச்சிருக்குமேம்மா. வட்டிக்கு வட்டி ஏறி முழுகி போற நிலையில இருக்குமா? அந்த பத்திரத்தை வாங்கி நிலத்தை பிரிக்கிறவன் கூட அச்சப்படுறான் அச்சப்படுறான். உடனே விற்க முடியாதுமா, விற்க முடியாது.
1: குறைஞ்ச விலையா இருந்தாலும் பரவாயில்லப்பா, நிலத்தை வித்துடுங்கப்பா. எனக்கு எங்க அப்பா வேணும்பா. அப்பா தைரியமா இருங்கப்பா, பெரிய வீட்டு ஐயா கிட்ட சொல்லி பாப்போம்.
0: ஐயோ, அந்த வையாபுரி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவாரு. அவருக்கு பணம் கொடுக்கலனா அந்த மனசு சும்மா இருக்க மாட்டாரு. ஐயோ மானம் போயிடுவே, ரெண்டு ஏக்கர் நிலம் போயிடுச்சே, வீடும் ஜப்திக்கு வந்துடுமே, நான் என்னமா செய்வேன்? என்னமா செய்வேன்
1: அப்பா? அப்படி எல்லாம் எதுவும் ஆகாதுப்பா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா.
2: கோகிலா கோகிலா, அப்பாவுக்கு என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்காரு?
1: பாண்டியன், தண்ணீர் இல்லாம எங்க நிலத்துல நட்ட நெல் பயிர் எல்லாமும் கருகி போச்சு. கடன் கொடுத்தவங்க எல்லாரும் அப்பாவ கண்டபடி பேசிட்டாங்க. அப்பா மனசு உடைஞ்சு போயிட்டாரு. பாண்டியன், எப்படியாவது எங்க அப்பாவை காப்பாத்துங்க. பாண்டியன்
0: போயிடுச்சு, என் பயிர் பூரா கருகி போயிடுச்சு. தம்பி என் பயிர்

0: பொய்யாபுரி கடன் கொடுத்த பணத்தை கேட்க வந்துருவாரு. நான் என்ன சொல்லுவேன், எல்லாம் போயிடுச்சு. ஒரே ஒரு பொண்ணு, அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க முடியலையே. அம்மா கோகிலா, ஐயோ
1: என்ன பாச்சி? அப்பா அப்பா அப்பாவுக்கு என்னாச்சு பாருங்க, அப்பாவுக்கு என்னாச்சு பாருங்க. பண்ணு
2: கோகிலா, அப்பா இறந்துட்டார் கோகிலா.
1: வட்டி பணம் தரலன்னா உங்க அப்பா பாருங்கிட்டு
2: போயிட்டீங்களா? உங்க நெற்பயிர் கருகி போனதுக்கு மானிய தொகை வந்திருக்கான் தாசில்தார் சொன்னார்மா. ஐயோ கோகிலா, என்னமா ஆச்சு அப்பாவுக்கு? டேய் பாண்டியா, என்னடா ஆச்சு?
3: கோபால் சார், தண்ணீர் இல்லாம பயிர் கருகி போனது. அந்த பயிர் செய்ய கடன் வாங்கின கடங்காரன் என்ன பதில் சொல்றது? மனம் உடைஞ்சி ஹார்ட் அட்டாக்ல கோகிலா அப்பா செத்துட்டாரு.

0: ധൈര്യം മാറുന്നത്. അമ്മാടി കോകില, என்ன குடும்பமா இது! பயிருக்கு இன்னைக்கு நஷ்டஈடு கொடுக்க போறதா இப்பதான தாசில்தார் சொல்லிட்டு போனாங்க, அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு.
1: ஓ நல்ல முத்தே, நல்ல முத்தே, நான் வையாபுரி வந்திருக்கேன்பா, பணம் ரெடி பண்ணிட்டியா? யோ என்னாச்சு, ஏன் எல்லாம் கும்பலா நிக்கிறாங்க இங்க, என்னமாச்சு?
2: வாங்கப்பா வாங்க, பெரிய வீட்டு பெரிய மனிதரே வாங்க. நீங்க பணம் பணம்னு தினம் தொல்லை கொடுத்தீங்க, அந்த தொல்லையில அந்த பாவப்பட்ட மனிதர் நல்ல முத்தையா செத்துட்டாருப்பா, செத்துட்டாரு.
0: வையாபுரி ஐயா, வட்டி பணம் வட்டி பணம்னு அந்த மனுஷனை கொடுமை பண்ணி கொடுமை பண்ணி இன்னைக்கு அவரை ஒரேடியா கொண்டுட்டீங்க. அந்த பணத்தால கோட்டை கட்டி கோட்டை கட்டி நீங்க மட்டும் நல்லா வாழுங்க ஐயா, நல்லா வாழுங்க
3: ஐயா. பணம் மட்டும்தான் ஒரு மனுஷனுடைய தகுதியை உருவாக்குதுன்னு உங்களை மாதிரி பணக்காரங்க ஏழைகளை மட்டம் தட்டி மட்டம் தட்டி அவங்க வாழ்க்கையே அழிச்சிடுறாங்க ஐயா. இன்னைக்கு இந்த விவசாயி நல்ல முத்தையா ஐயா, இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே?
2: அப்பா, ஊருக்கே சோறு போடுற விவசாயிகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க வாழ்க்கையே போராட்டமா தான் இருக்கு. கடனை வாங்கி கடனை வாங்கி சுமை தாங்கியாட்டம், மேலும் மேலும் கடன் சுமையை சுமந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ஆண்டு விவசாயம் செய்யும் நம்ம வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் தீரும்னு நம்பி நம்பி தான் துணிஞ்சு விவசாயம் செய்யறாங்க. நினைச்ச மாதிரி அவங்க வாழ்க்கையில கடன் சுமை தீர்ந்த பாடும் இல்ல, வசந்த காலம் வந்த பாடும் இல்ல. அப்பா, உங்களை மாதிரி பெரிய பணக்காரங்க எல்லாம் வட்டி வட்டின்னு ஏழை விவசாயிகளை கொடுமை பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனா இந்த விவசாயிங்க நிலைய யாராவது நினைச்சு பாக்குறீங்களா? இல்லையே.
4: போதும் போதும், நிறுத்துங்க
5: நிறுத்துங்க. என்ன ஐயா இப்படி பண்ணிட்ட?
6: விவசாயம் விவசாயம் அப்படின்னு சொல்லி

0: அது நிலத்து மேல உயிரே வச்சிருந்தியா நல்ல முத்து. இப்ப இந்த கருகி போன பயிரை பார்த்து உயிரை விட்டுட்டேயா. நாணயமான மனுஷங்கிறத உயிரை கொடுத்து காட்டிட்டியா. உயிரை கொடுத்து காட்டிட்டேன். நான் என்ன மனுஷனே இல்லையா. நான் மனுஷனே இல்ல, பணம் பணம் பணம்னு பேயா அணிஞ்சேன். உன் சாவு எனக்கு புத்திய கொடுத்துருச்சுப்பா, புத்திய கொடுத்துருச்சு. எல்லாரும் கேட்டுக்குங்க, இனிமே இந்த வட்டி வாங்குறத நான் அடியோடு நிறுத்திட்டு போறேன். முடிஞ்சா நாலு விவசாயிங்க குடும்பத்துக்கு உதவி செய்ய போறேன்.
1: அப்பா, இன்னைக்கு நாட்டில் பலர் நல்ல அரிசி சோறு சாப்பிடுறாங்க. அதுக்கு காரணமான இந்த விவசாயி ரத்த வேர்வை சிந்தி நெல் அறுவடை செஞ்சு அரிசி கொடுக்கிற இந்த விவசாயிங்க பல பேர் இன்னைக்கும் நல்ல அரிசி சோறு சாப்பிட முடியல. விவசாயிங்க பெரும்பாலானவங்க இப்போ ரேஷன் கடையில குறைஞ்ச விலைக்கு கொடுக்கிற அந்த அரிசியை தான் வாங்கி கஞ்சி காய்ச்சி குடிக்கிறாங்க. மூணு வேளை நிம்மதியா வயித்துக்கு சாப்பிட முடியல. இதுதான்பா இன்னைக்கு நிலைமை.
2: ஆமா, பாண்டியன் சொன்னது போல விவசாயிகளை பாதுகாக்கலன்னா எதிர்கால மனிதன் வாழ்க்கை கேள்விக்குறியா தான் இருக்கும். வையாபுரி ஐயா, பணம் பணம் வட்டி வட்டி நீ கத்துனீங்களே, இப்ப நல்ல முத்தையா உயிர் போயிடுச்சு. அவர் நிலத்தை வித்து உங்களுக்கு பணத்தை நீங்களே எடுத்துக்கலாம். ஆனா அவர் உயிரை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க.
0: முடியாதுப்பா, முடியாது. என்னால மட்டுமல்ல, யாராலையும் உயிரை கொடுக்க முடியாது. இனிமே எந்த விவசாயம் கிட்டையும் வட்டி வாங்க மாட்டேன்பா. பணம் பணம் அலைஞ்சி பெரிய பணக்காரன் நானு. இனிமே அந்த பணத்தை வச்சு எல்லா விவசாயிகளுக்கு எல்லாம் என்னால முடிஞ்ச உதவியை செய்ய போறேன். ஆள் குழாய் போர் போட்டு நீர் மோட்டர் அமைச்சு தண்ணி கொடுக்க ஏற்பாடு செய்ய போறேன். விவசாயிகள் தான் இந்த நாட்டோட முதுகெலும்பு. அந்த விவசாயிகளின் முதுகெலும்பு ஒடியாம இருக்க என்ன போல உள்ள பெரிய தனவான்களே, நீங்களும் கொஞ்சம் இந்த விவசாயிகளுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. அம்மா கோகிலா, என்ன மன்னிச்சிருமா? இனிமே நான் கொடுத்த கடன் எல்லாம் கேட்க மாட்டேம்மா. நான் வீட்டில் போய் உங்க பத்திரத்தெல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்றேம்மா. அம்மா அம்மா, நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்க அப்பா விட்ட விவசாயத்தை நீ தொடர்ந்து செய்யும்மா. பணம் பணம் என்ன கொடுமை செய்ய தூண்டினால்தான்மா. ஐயோ, இவ்வளவு நடந்து போச்சு, நான் உணர்ந்துட்டேம்மா, நான் உணர்ந்துட்டேன். ஓகேலா, என் பையன் பாண்டியன் கிட்ட இருந்து உன்னை பிரிக்க நினைச்சேன். இப்ப சொல்றேம்மா, நீதாம்மா பாண்டியனுடைய மனைவி, நீதாம்மா என்னுடைய மருமக. சீக்கிரமா உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது விடியலை தேடி நாடகம். இந்நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் குடுகுடுப்புக்காரனாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், வையாபுரியாக வி. சிவகுமார், வேலுவாக ஸ்ரீனிவாச முருகன், நல்லமுத்துவாக டி. நந்தகோபால், கோகிலாவாக கே. எஸ். ஸ்டெல்லா மேரி திமாஷ், பாண்டியனாக கே. கலைமணி, ஆறுமுகமாக மு. முரளிதரன், கோபாலாக டி. அருள்முருகன் ஆகியோர் நடித்துள்ளனர். அமைப்பில் உதவி டி. பத்மபிரியா. அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும்

0: விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/nipp.
0: மீண்டும் நினைவூட்டுகிறோம், என்ஐபிபி திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு, வானொலி

இன்றைய குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் சிறிய கைகள் பெரிய தேசப்பணி. மனதின் குரல் நிகழ்ச்சியில் நம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிட்டிருந்த இந்து வித்யாலயா பள்ளிக்குழுவின் ஜெயகோபால் கரோடியா பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, ஒரு சிறிய முயற்சி பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்வாங்க. அந்த மாற்றம் ஒரு பள்ளியிலிருந்து தொடங்கி நாட்டின் பிரதமரின் கவனத்தையே ஈர்த்தால் எப்படி இருக்கும்? ஆம், சமீபத்திய மனதின் குரல் நிகழ்ச்சியில நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜெயகோபால் கரோடியா பள்ளி மாணவர்களின் சிறப்பான பங்களிப்பை பாராட்டி குறிப்பிட்டிருந்தாரு. அது அந்த மாணவர்களுக்கு மட்டுமல்ல, பள்ளிக்கும் ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் கிடைத்த மிகப்பெரிய பெருமையாகும். அந்த ஊக்கமூட்டும் தருணத்தையும் மாணவர்களின் சாதனையும் கொண்டாடும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை கேட்கலாமா?

எனது பெயர் மோஹிதா ஸ்ரீ. நான் இந்து வித்யாலயா பள்ளிக்குழுவில் ஒன்றான சீதாதேவி கரோடியா இந்து வித்யாலயா பள்ளியிலிருந்து வருகின்றேன். ஒரு நாட்டின் எல்லை பாதுகாப்பாக இருந்தால் மட்டுமே அந்த நாடு அமைதியாகவும் வளர்ச்சியுடனும் இருக்கும் என்று கூறப்படுகிறது. அந்த அமைதிக்கும் பாதுகாப்பிற்கும் பின்னால் எண்ணற்ற தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் நிறைந்திருக்கின்றன. அவற்றின் நாயகர்கள் நம் இராணுவ வீரர்கள். இராணுவ வீரர்கள் வெறும் சீருடை அணிந்த மனிதர்கள் அல்ல. அவர்கள் நாட்டின் பாதுகாப்பு கவசங்கள். நாம் நிம்மதியாக உறங்கும் நேரத்திலும் அவர்கள் எல்லையில் விழிப்புடன் காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக பண்டிகைகளை கொண்டாடும் நேரத்தில் அவர்கள் தங்கள் குடும்பங்களை பிரிந்து நாட்டின் கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவின் எல்லைகள் பனிமலைகள், பாலைவனங்கள், அடர்ந்த காடுகள் மற்றும் கடற்பரப்புகள் என பல்வேறு இயற்கை சவால்களால் சூழப்பட்டுள்ளன. கடும் பனிப்பொழிவு, கொளுத்தும் வெயில், கனமழை போன்ற எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தங்கள் கடமையிலிருந்து பின்வாங்குவதில்லை. நாட்டின் பாதுகாப்பே அவர்களின் முதன்மையான இலக்காகும். இராணுவ வீரர்களின் வாழ்க்கை தியாகங்கள் நிறைந்தது. அவர்கள் தங்கள் சொந்த நலனை விட நாட்டின் நலனையே உயர்வாக கருதுகின்றனர். சில நேரங்களில்

தங்கள் உயிரையே பணயம் வைத்து நாட்டை காப்பாற்றுகின்றனர். அதனால்தான் அவர்கள் நம் நாட்டின் உண்மையான வீரர்களாக மதிக்கப்படுகிறார்கள். நாட்டின் மீது அன்பு, ஒழுக்கம், நேர்மை, துணிச்சல் மற்றும் தன்னலமற்ற சேவை போன்ற உயர்ந்த பண்புகளின் எடுத்துக்காட்டாக இராணுவ வீரர்கள் திகழ்கின்றனர். அவர்களின் வாழ்க்கை இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ஊக்கமாக உள்ளது. அவர்கள் காட்டும் அர்ப்பணிப்பும் நாட்டுப்பற்றும் நமக்கும் பொறுப்புணர்வை ஏற்படுத்துகின்றன. சமீபத்தில் நம் நாட்டின் வீரர்களுக்கான நன்றியை வெளிப்படுத்தும் வகையில் பல மாணவர்கள் தங்கள் சேமிப்பு பணத்தை நன்கொடையாக வழங்கியுள்ளனர். இது நம் வீரர்களின் தியாகத்தை மக்கள் எவ்வளவு மதிக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. இராணுவ வீரர்களுக்கு நாம் அளிக்கும் மரியாதை அவர்களின் சேவைக்கு செலுத்தும் நன்றியின் அடையாளமாகும். ஒரு நாட்டின் சுதந்திரமும் பாதுகாப்பும் எளிதில் கிடைப்பதில்லை. அதன் பின்னால் எண்ணற்ற வீரர்களின் உழைப்பும் தியாகமும் இருக்கிறது. எனவே அவர்களின் சேவையை நாம் என்றும் மதிக்க வேண்டும். நம் நாட்டை காக்கும் வீரர்களுக்கு நன்றியுணர்வுடன் இருக்க வேண்டும். இந்த வீர செயலுக்காக நாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று கருதி எங்களது செயலரம்மா டாக்டர் திருமதி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள் இராணுவ வீரனின் முக்கியத்துவத்தையும் தியாகத்தையும் உணர்த்தும் வகையில் நல்லதொரு திட்டத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்.

0: வணக்கம், என் பெயர் பூஜா. நான் இந்து வித்யாலயா பள்ளிக்குழுவில் ஒன்றான சீதாதேவி கரோடியா பள்ளியில் பயின்று வருகின்றேன். இராணுவ நிதிக்கான 1 ரூபாய் தினசரி சேமிப்பு திட்டம். இந்து வித்யாலயா கல்வி குழுமத்தின் செயலாளர் முனைவர் கிரிஜா சேஷாத்ரி அம்மையார் அவர்கள் கல்வியுடன் சேர்ந்து மாணவர்களிடம் தேசபக்தி, சேவை மனப்பான்மை மற்றும் சமூக பொறுப்புணர்வை வளர்ப்பதில் எப்பொழுதும் முன்னோடியாக விளங்கி வருகிறார். அவரது உயரிய சிந்தனை மற்றும் தேசத்தின் மீதான ஆழ்ந்த பற்றின் வெளிப்பாடாக தினமும் 1 ரூபாய் இராணுவ நிதிக்காக என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. நாட்டை காக்கும் இராணுவ வீரர்களின் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் மாணவர்கள் உணர்ந்து அவர்களுக்கான நன்றி கடனை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த முயற்சியை அம்மையார் முன்னெடுத்தார். மாணவர்களின் சிறு சிறு சேமிப்புகளை ஒருங்கிணைத்து ரூபாய் 40 லட்சம் என்ற பிரம்மாண்டமான தொகையை திரட்டுவதில் மாணவர்கள் ஆகிய நாங்கள் LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த திட்டத்தில் பங்கேற்று ஒவ்வொரு நாளும் 1 ரூபாய் வீதம் 365 ரூபாய் ஒவ்வொரு மாணவ மாணவியரும் அன்பளிப்பாக கொடுத்ததில் பெருமைப்படுகிறோம். இந்த நிதி நாகர்கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்களுடன் நேரில் பங்கேற்ற முனைவர் கிரிஜா சேஷாத்ரி அம்மையார் அவர்களால் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களிடம் காசோலையாக வழங்கப்பட்டது. இது வெறும் நிதி வழங்கும் நிகழ்வாக மட்டுமல்லாமல் மாணவர்களின் மனதில் தேசப்பற்று, நன்றியுணர்வு மற்றும் தன்னலமற்ற சேவை என்ற உயரிய பண்புகளை விதைத்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாகும். இம்மகத்தான முயற்சியில் பின்னணியில் செயலாளர் அம்மையார் அவர்களின் தொலைநோக்கு பார்வை, உறுதியான தலைமையாற்றல் மற்றும் நாட்டின் முன்னேற்றத்திற்கான அர்ப்பணிப்பு தெளிவாக வெளிப்படுத்தப்படுகிறது. முனைவர் கிரிஜா சேஷாத்ரி அம்மையார் அவர்கள் மாணவர்களை வெறும் கல்வியில் மட்டுமல்லாமல் நல்ல குடிமக்களாகவும் நாட்டின் வளர்ச்சியில் பங்கெடுக்கும் பொறுப்புள்ள தலைமுறையாகவும் உருவாக்கி வருவது இந்த முயற்சியின் மூலம் மேலும் உறுதிப்படுத்தப்படுகிறது. மாணவியாகிய நான் இந்த 1 ரூபாய் திட்டத்தில் பங்கேற்றதில் பெருமை கொள்கிறேன்.
1: அனைவருக்கும் இனிய வணக்கம். என் பெயர் சா சுஷ்மிதா. நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போகும் விஷயம் என் மனசுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு பற்றியதுதான். சமீபத்துல நம் நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனது மங்கி பாத் நிகழ்ச்சியில இந்து வித்யாலயா பள்ளி மாணவர்களை பற்றி குறிப்பிட்டிருந்தார். அந்த செய்தியை கேட்டபோது எனக்கு ஏற்பட்ட உணர்வை வார்த்தைகளால சொல்ல முடியாது. அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஏனென்றால் நம்ம போன்ற மாணவர்களை நாட்டின் பிரதமர் பாராட்டுகிறாரு என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது ஒவ்வொரு மாணவரின் கனவையும் முயற்சியையும் மதிக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம். அந்த வகையில சொல்லணும்னா நானும் இந்த பள்ளியில படிக்கிற ஒரு மாணவிதான். இந்து வித்யாலயா மாணவர்கள் தங்களுடைய சிறு சிறு சேமிப்புகளை ஒன்று சேர்த்து நம் நாட்டை காக்கும் இராணுவ வீரர்களுக்காக நன்கொடையாக வழங்கியிருந்தார்கள். இந்த செயலை பற்றி தெரிந்த போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. நம்ம பல நேரம்

விஷயங்கள்ல நம் இன்னும் மாணவர்கள் தானே, நம்மால என்ன முடியும் அப்படின்னு நினைப்போம். ஆனா இந்த மாணவர்கள் அந்த எண்ணத்தை மாற்றிவிட்டார்கள். நாட்டிற்காக நல்லது செய்ய வயது முக்கியமல்ல அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. ஒரு நல்ல மனம் இருந்தால் போதும், ஒரு நல்ல எண்ணம் இருந்தால் போதும், ஒரு சிறிய செயலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்றத எங்க பள்ளி மாணவர்கள் நிரூபிச்சிட்டாங்க. அதுதான் இந்த நிகழ்வு எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். இராணுவ வீரர்களை பற்றி நினைக்கும் போது எனக்கு எப்போதும் ஒரு மரியாதை உணர்வு வரும். நாம் பாதுகாப்பா பள்ளிக்கு செல்றோம், நம்ம குடும்பத்தோட மகிழ்ச்சியா வாழ்றோம், நம்ம நிம்மதியா உறங்குகிறோம். இதற்கெல்லாம் காரணம் எல்லையில் நம் பாதுகாப்பிற்காக யாரோ ஒருவர் விழித்து கொண்டிருக்கிறார் என்பதுதான். அந்த வீரர்களின் தியாகத்தை நினைத்து அவர்களுக்காக மாணவர்கள் உதவி செய்தது என்ன ரொம்ப நெகிழ வைத்தது. அதை விட என்ன அதிகமா ஊக்கப்படுத்தியது, அந்த செயலை பிரதமர் மோடி அவர்கள் நாடு முழுவதும் பாராட்டியதுதான். அந்த பாராட்டு இந்து வித்யாலயா மாணவர்களுக்கு மட்டுமல்ல, நம்மள போன்ற ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கும் ஒரு ஊக்கமா அமையும் அப்படின்னு நம்புறேன். இந்த நாளில இருந்து நான் ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பித்தேன். நாட்டிற்காக என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்றத நினைக்கிறத விட்டுட்டு இப்போது நான் ஒரு மாணவி, ஆனா ஒரு நல்ல குடிமகளா இருக்க முடியும். சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும், தண்ணீரை வீணாக்காம இருக்க முடியும், பிறருக்கு உதவ முடியும், நேர்மையாக நடக்க முடியும், என் படிப்புல சிறந்து விளங்கி நாட்டிற்கு பெருமை சேர்க்கவும் முடியும். இப்படிப்பட்ட நல்ல செயல்களும் நாட்டிற்கு நாம் செய்யற பங்களிப்புகள் தான். இந்த நிகழ்வு எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துள்ளது. நல்ல செயல்களுக்கு எப்போதும் மதிப்பு உண்டு. சிறிய முயற்சிகளும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். மாணவர்களின் குரலும் நாட்டின் உயர்ந்த தலைவர்களின் காதுகளுக்கு சென்று சேர முடியும். இன்று எங்கள் பள்ளி மாணவர்களை நினைத்து பெருமைப்படுகிறேன். அவர்களின் செயலை நினைத்து ஊக்கம் பெறுகிறேன். அவர்களைப் போல நாமும் சமூகத்திற்கு பயன்படும் ஒரு மனிதராக வளர வேண்டும் என்று நினைக்கிறேன். நாம் அனைவரும் நல்ல செயல்களை செய்து நம் பள்ளிக்கும் நம் சமூகத்திற்கும் நம் நாட்டிற்கும் பெருமை சேர்ப்போம். ஒற்றுமையோட உயர்வோம். நன்றி.

அனைவருக்கும் இனிய வணக்கம். சில தருணங்கள் நம் வாழ்க்கையில் என்றும் மறக்க முடியாத நினைவுகளாக மாறிவிடுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பற்றி தான் இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். சமீபத்தில் நம் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனது மங்கி பாத் நிகழ்ச்சியில் நம் ஜெயகோபால் பள்ளி மாணவர்களை பற்றி குறிப்பிட்டார். அந்த செய்தியை கேட்டபோது ஒரு மாணவனாக எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை வார்த்தைகளால் விவரிக்க முடியவில்லை. நம்மை போன்ற மாணவர்களின் செயல்கள் நாட்டின் உயர்ந்த பொறுப்பில் இருக்கும் ஒருவரின் கவனத்தை ஈர்க்கின்றன என்பது உண்மையிலேயே பெருமையான விஷயம். அந்த பாராட்டு சில மாணவர்களுக்கு மட்டும் கிடைத்த பாராட்டு அல்ல, அது ஒவ்வொரு மாணவரின் நல்ல எண்ணத்திற்கும் நல்ல செயலுக்கும் கிடைத்த அங்கீகாரம் என்று நான் நம்புகிறேன். தங்களுடைய சிறு சிறு சேமிப்புகளை ஒன்று சேர்த்து நம் நாட்டின் இராணுவ வீரர்களுக்காக நன்கொடையாக வழங்கிய மாணவர்களை பற்றி பிரதமர் அவர்கள் பேசும்போது என் மனதில் ஒரு புதிய எண்ணம் உருவானது. நாட்டிற்காக நல்லது செய்ய வயது ஒரு தடையல்ல என்பது அந்த எண்ணம். நாம் இன்னும் பள்ளியில் படித்து கொண்டிருக்கலாம், ஆனால் நமது சிந்தனைகள் பெரியதாக இருக்க வேண்டும். நமது கனவுகள் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். நமது செயல்கள் சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க வேண்டும். இந்த நிகழ்வு எனக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை அளித்தது. நல்ல செயல்கள் எப்போதும் கவனிக்கப்படும். உண்மையான அன்பும் நாட்டுப்பற்றும் எப்போதும் மதிக்கப்படும். ஒரு மாணவனின் அல்லது மாணவியின் சிறு முயற்சி கூட பலருக்கு முன்மாதிரியாக அமையலாம். இந்த உண்மையை நான் அந்த நிகழ்வின் மூலம் உணர்ந்தேன். இன்று நான் பெருமையுடன் சொல்ல விரும்புவது என்னவென்றால், நமது பள்ளி தனது பொற்கால பயணத்தின் ஒரு முக்கிய மைல்கல்லான 50வது ஆண்டு விழாவை கொண்டாட தயாராகி வருகிறது. 50 ஆண்டுகளாக கல்வி, ஒழுக்கம், சமூக பொறுப்பு மற்றும் மனிதநேய மதிப்புகளை மாணவர்களிடம் விதைத்து வரும் இந்த பள்ளியின் ஒரு மாணவனாக இருப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் நம் மாணவர்கள்

மக்களின் நல்ல செயல்களை பாராட்டி ஊக்கப்படுத்திய இந்தியாவின் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நமது பள்ளியின் 50வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு எங்களை ஆசீர்வதிக்குமாறு மனமாற அழைக்கிறோம். தங்களின் வருகை எங்கள் பள்ளியின் மாணவர்களுக்கு மட்டுமல்ல வருங்கால தலைமுறைகளுக்கும் மிகப்பெரிய ஊக்கமாக அமையும். ஒரு பாராட்டு எப்படி 1000 மாணவர்களின் மனதில் நம்பிக்கையை விதைக்கிறதோ அதுபோல தங்களின் வருகையும் எங்கள் கனவுகளுக்கு புதிய சிறகுகளை வழங்கும். நம் மாணவர்களை பாராட்டிய பிரதமர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம் பள்ளியின் பெயரை உயர்த்திய அனைத்து மாணவர்களுக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாமும் நல்ல செயல்களை செய்வோம், நாட்டிற்கு பெருமை சேர்ப்போம், நமது பள்ளியின் உயரிய பாரம்பரியத்தை தொடர்ந்து காப்போம். நன்றி. ஜெய்ஹிந்த்.

0: அகில இந்திய வானொலியான ஆகாஷ்வாணியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கம். என் பெயர் எஸ் புவன். நான் ஜி கே ஷெட்டி இந்து வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். இன்று நமது இராணுவ வீரர்கள் புல்வாமா தாக்குதல் மற்றும் நாட்டின் மீதான மாணவர்களின் பொறுப்பு குறித்து பேசுவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். நாம் தினமும் பள்ளிக்கு சென்று அமைதியாக படித்து நண்பர்களுடன் விளையாடி இரவில் பாதுகாப்பாக உறங்கும் வேளையில் நம் நாட்டை பாதுகாப்பதற்காக ஆயிரக்கணக்கான வீரர்கள் எல்லை பகுதிகளிலும் கடினமான இடங்களிலும் காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குளிர், வெப்பம், ஆபத்து மற்றும் குடும்ப பிரிவு போன்ற சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள். அதற்கு காரணம் ஒன்றே, இந்தியாவின் பாதுகாப்பு. ஒவ்வொரு இந்தியரின் மனதையும் உலுக்கிய ஒரு நிகழ்வு புல்வாமா தாக்குதல் ஆகும். அந்த துயரமான நாள் பிப்ரவரி 14, 2019 அன்று 40 இந்திய படை வீரர்கள் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்தனர். இந்த சோகமான சம்பவத்திற்கு பிறகு எங்கள் பள்ளியில் துக்கம் அனுசரித்து உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு 40 விளக்கு ஏற்றி அஞ்சலி செலுத்தியோம். நமது நாடு தேசிய பாதுகாப்பு, குடிமக்களின் நலன் மற்றும் ஆயுதப்படைகளின் வலிமைக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிப்பதில் பெருமை கொள்கிறோம். நமது வீரர்களின் அர்ப்பணிப்பாலும் மக்களின் ஒற்றுமையாலும் வலுவான தேசிய தலைமையாலும் இந்தியா பாதுகாப்பாகவும் வலிமையாகவும் தன்னம்பிக்கையுடனும் திகழ்கிறது. மாணவர்களாகிய நாம் எல்லையில் நின்று நாட்டை காக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் நம்மால் இயன்ற வகையில் நாட்டிற்கு சேவை செய்ய முடியும். நமது வீரர்களை மதிக்கலாம், அவர்களின் தியாகங்களை நினைவு கூறலாம் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு ஆதரவாக இருக்கலாம். எங்கள் பள்ளியின் மதிப்பிற்குரிய தலைவர் திரு எஸ் வேதாந்தம்ஜி அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய தாளாளர் டாக்டர் திருமதி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள் ஆகியோரின் வழிகாட்டுதலின் கீழ் பள்ளி நிர்வாகம் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களின் ஆதரவுடன் ரூபாய் 40 லட்சம் நிதி திரட்டப்பட்டு நமது மாண்புமிகு பிரதமரிடம் வழங்கப்பட்டது.
1: அனைவருக்கும் இனிய வணக்கம். என் பெயர் வைஷ்ணவி. நான் ஜி கே ஷெட்டி இந்து வித்யாலயா மேல்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கின்றேன். சர்வதேச யோகா தினம் மற்றும் அதன் நன்மைகள். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் தேதி உலகம் முழுவதும் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் பாரம்பரிய கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாக விளங்கும் யோகா இன்று உலக நாடுகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கோடிக்கணக்கான மக்களால் பயிற்சி செய்யப்பட்டு வருகிறது. யோகா என்ற சொல்லுக்கு இணைதல் அல்லது ஒன்றிணைதல் என்று பொருள். உடல், மனம் மற்றும் ஆன்மாவை ஒருங்கிணைத்து மனிதனை முழுமையான நல்வாழ்வை நோக்கி வழிநடத்தும் ஒரு வாழ்க்கை முறையே யோகா ஆகும். இன்றைய வேகமான உலகில் மன அழுத்தம், பதற்றம் மற்றும் உடல்நல பிரச்சனைகள் அதிகரித்து வருகின்றன. இத்தகைய சூழ்நிலையில் யோகா ஒரு சிறந்த தீர்வாக அமைகிறது. தினமும் சில நிமிடங்கள் யோகா செய்வதன் மூலம் உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெறுகின்றன. யோகா உடலுக்கு பல நன்மைகளை அளிக்கின்றது. உடலின் நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கிறது, தசைகளை வலுப்படுத்துகிறது, உடல் சமநிலையை மேம்படுத்துகிறது, சுவாசத்தை சீராக்கி இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுகிறது. அதேபோல் யோகா மன ஆரோக்கியத்திற்கும் பெரிதும் உதவுகிறது. மன அழுத்தத்தை குறைக்கிறது, கவனச்சிதறலை தடுக்கிறது, மன அமைதியை அதிகரிக்கிறது, மாணவர்களுக்கு நினைவாற்றலையும் ஒருமுகப்படுத்த

0: திறனையும் வளர்க்க உதவுகிறது. குறிப்பாக மாணவர்களுக்கு யோகா மிகவும் பயனுள்ளதாகும். தினமும் சிறிது நேரம் யோகா மற்றும் தியானம் செய்வதன் மூலம் படிப்பில் கவனம் அதிகரிக்கும், தேர்வு பயம் குறையும், தன்னம்பிக்கை வளர்ச்சி அடையும். யோகா என்பது உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது ஒழுக்கம், பொறுமை மற்றும் சுய கட்டுப்பாட்டை கற்றுத்தரும் ஒரு வாழ்க்கை பயிற்சியாகும். ஆரோக்கியமான வாழ்க்கையை உருவாக்கும் ஒரு சிறந்த வழிமுறையாகும். ஆரோக்கியமான உடலில்தான் ஆரோக்கியமான மனம் குடியிருக்கும் என்ற பழமொழிக்கேற்ப யோகாவை நாம் வாழ்வில் கடைபிடித்து நலமாக வாழ்வோம். எங்கள் பள்ளியிலும் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் யோகா தினத்தை கொண்டாடி வருகிறோம். இந்நாளன்று முழு பள்ளியும் ஒன்று கூடி எங்கள் யோகா ஆசிரியரின் வழிகாட்டுதலுடன் பல்வேறு ஆசனங்களை செய்கிறோம். இது அனைத்தும் எங்கள் முனைவர் திருமதி கிரிஜா சேஷாத்ரிஜி அவர்களின் வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவால் மட்டுமே சாத்தியமானது. நன்றி.
1: இதுவரை சிறிய கைகள் பெரிய தேசப்பணி. மனதின் குரல் நிகழ்ச்சியில் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிட்டிருந்த இந்து வித்யாலயா பள்ளிக்குழுவின் ஜெயகோபால் கரோடியா பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.

நேரம் 5:30. ஆகாஷ்வாணி இப்போது இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சி

இன்றைய கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும் வானொலிக்கு 90 கைச்சிலம்பு பாடல்கள் கேட்கலாம்.

அம்மா நகர்தானியிலே மேன்மை மிகுந்த அகில இந்திய வானொலி நிலையம், அகில இந்திய வானொலி நிலையத்துக்கு 90 ஆண்டு ஆண்டு விழா கோலமாகப்பட்டது நடைபெற்று வருகிறது. ஆண்டு விழா கோலத்தின் முன்பாக விநாயக பெருமானை தியானம் செய்து கலைவாணி என்று போற்றக்கூடிய ஆகாசவாணியே கலைவாணி தான், ஆகாசவாணியே கலைவாணி தான், அப்பேற்பட்ட ஆகாசவாணி என்று போற்றக்கூடிய சரஸ்வதி தேவி.

எந்த இடத்திலே எந்த நிகழ்ச்சிகள் செய்வதென்றாலும் எந்த விசேஷங்கள் நடத்தினாலும் முழு முதற் கடவுளாகிய விநாயக பெருமானை தியானித்தாதான் அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடி ஆன்றோர்கள் பெரியோர்கள் முதியோருடைய வாக்கு. அத்தகையார் போல நமது தமிழ்நாடு தலைநகரம் என்று போற்றக்கூடிய நமது சென்னை

பழனி முருக பெருமானுடைய திருப்புகள். இத்தாரண்ணைக்குள் மண்ணு வித்தாய் மூளை தழுது கவி கிடந்தும் மடி மீது டபந்தடிகள் தத்தா தன தத்தன்னை இட்டே தெரு தல்லையில்லோடி திருந்து நவகோடி டபந்தகலை இச்சு பயிற்ற வயதெட்டோடு மெட்டு வர வள குணங்கள் பல கொலை

தன்னை இட்டே தெருத்தல்லையில்லோடி திருந்தின்னவகோடி சபந்தகலை இச்சி பயிற்ற வயதெட்டோடு மெட்டு வர வளக்குணங்கள்

கூட துணையாக இருந்து இப்படி இருந்தாக்கா விளைச்சல் பெருகும், இப்படி செய்தாக்கா விளைச்சல் பெருகும் அப்படின்ட்டு வானொலி மூலமாக சிறப்பாக சொல்லுகிறாங்க. சுமாராக 1940-45 காலத்தில் அந்த மாதிரி விவசாயம் கம்மியாக இருந்தது. எப்படி இருந்தது? விவசாயம் கம்மியாக இருந்தது, விளைச்சல் கிடையாது, எங்க பார்த்தாலும் பசி பஞ்சம் அப்படி கிடந்தது. ஆனா வானொலி மூலமாக இந்த விவசாயத்துக்கு சிறப்பான இந்த ஒலி கொடுத்து இந்த பேசக்கூடிய பேச்சாகப்பட்டது. இப்படி செய்தால் இந்த சிறப்பு விவசாயமாகப்பட்டது செழிக்கும், இந்த விதை இப்படி விதைக்கணும், இந்த நேரத்துக்கு நீர் பாய்ச்சணும், இந்த நேரத்துக்கு களை பறிக்கணும், இந்த நேரத்துக்கு அறுவடை செய்யணும், இந்த நேரத்துக்கு அந்த நெல் மணிகளாகப்பட்டது சேர்க்கணும் அப்படின்னு செய்தாக்கா அப்போ ஏற்பட்ட சிறப்பு செய்திகள் எல்லாம் நமது வானொலி மூலமாக மக்கள் எல்லாம் கண்டு அத்தகையார் போல செயல்பட்டு வரக்கூடிய நேரத்தில் இந்த காலகட்டத்தில் பார்த்தியா ரோடு முழுக்க நெல் கொட்டி வச்சிருக்குது. என்னதே ரோடு முழுக்க நெல், ரோடெல்லாம் நெல் கொட்டி வச்சிருக்குறாங்க. விளைச்சலாகப்பட்டது அதிகம், விளைச்சலாகப்பட்டது அதிகம் யாரால? வானொலியினுடைய சிறப்பு செய்தி மூலமாக, இந்த வானொலி மூலமாக சிறப்பு கருத்துக்கள் மூலமாக விவசாயமாகப்பட்டது வளர்ந்து கொண்டே வருகிறது. அத்தகையார் போல நமது வானொலியினுடைய சிறப்புகளும் வளர்ந்து கொண்டே இருக்கணும். இந்த வானொலியை

இவ்வாறு நமது தமிழ் கடவுள் ஆகிய தந்தேன் கடம்பேன் கதிர்படி வேலை ஞான பண்டிதேன் திருக்குமரே முத்து குமரேசன் என்று போற்றக்கூடிய முருகபெருமானை வணங்கி ஐயா நமது வாழ்நூலியினுடைய சிறப்பு எப்பேற்பட்ட சிறப்பு. இந்த காலத்திலேயே பெரியவங்க சொல்லுவாங்க, உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம். என்னதே உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் முக்கியமாக இந்த மூன்றும் தேவைன்னு சொல்லுவாங்க. ஆகினாலே நமது வானொலியிலே இருந்து ஒளிபரப்பக்கூடிய செய்திகள் ஆகப்பட்டது முதன்மையாக விவசாயம் செய்வதற்கு, உழவு செய்வதற்கு,

தலைநகரம் நமது சென்னை வானொலி. நெசவாளர் நெசவு செய்ய

பேராசிரியர் குரலில் கூறுவான் ஒளி. திருக்குறளை பேராசிரியர் குரலில் கூறுவான் ஒளி. திருக்குறளை பேராசிரியர்

வானொலியிலே மிக சிறப்பாக கர்நாடக இசைக்கலைஞர்கள், கிராமிய இசைக்கலைஞர்கள், தெருகூத்து இசைக்கலைஞர்கள், நாடக கலைஞர்கள், மங்கள இசைக்கலைஞர்கள், திரை இசை கலைஞர்கள், மேடை இசை பாடல் கலைஞர்கள், கைசிலம்பு பாட்டு கலைஞர்கள், இயல் இசை நாடகம் என்று போற்றக்கூடிய அனைத்து வகையான கலைஞர்களும் நமது வானொலியிலே வந்து அழகாக போற்றி வணங்கி பாடல்கள்லாம் பாடி உலகம் முழுவதும் சிறப்பான பெயராக பெற்றது போற்றும்படியாக உயர்ந்து வாழ்கிறோம் நம்ம. அப்பேற்பட்ட வானொலி ஒல்லி.

பாடல்கள் ஒலிக்குது வானொலியில். பாவலர் பல பேர் பாடிய பாடல்கள் ஒலிக்குது வா.

இதுவரை கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கிய வானொலிக்கு 90 கைச்சிலம்பு பாடல்கள் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சி சென்ற மாதம் 19 தேதியன்று சென்னை வானொலி அரங்கில் நேயர்கள் முன்னிலையில் நடைபெற்றதன் ஒலிப்பதிவு.

0: குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
1: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
0: https://awards.gov.in.
1: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31 தேதி.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட

குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: இசையலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேரம் மாலை 6 மணி. மத்திய அலைவரிசை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸ். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள். சூரிய வம்சம் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 6:30 மாநில செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல். 6:40 மதுரை தென்றல் திரைப்பட பாடல்கள். 6:55 சேவை செய்திகள் கேட்கலாம். 7:00 மதுரை தென்றல் திரைப்பட பாடல்கள். 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ். 7:15 தமிழ் செய்திகள், சென்னை அஞ்சல். 7:25 பண்ணை செய்தி கேட்கலாம். 7:30 மண்ணும் மணியும். இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் அருண்ராஜ் அவர்கள் தரும் தகவல்கள் பகுதி 2 இடம்பெற கேட்கலாம். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் விடைபெறும் முன் ஆகியன கேட்கலாம். இன்று 8:00 செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல். தொடர்ந்து 8:05 மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை விளக்கம் ஒளிப்பதிவு கேட்கலாம். 8:40 மதுரை தென்றல் இடம்பெறும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். தொடர்ந்து 9:15 மதுரை தென்றல் திரைப்பட பாடல்கள். 9:30 பழைய திரைசை பாடல்களை தரும் நட்சத்திர கீதங்கள் இடம்பெறும். 10:00 ரவிவாசிய அகில பாரத சங்கீத சபா வித்வான் எம்எஸ் என்என் மூர்த்தி அவர்களின் வயலின் இசை இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி விசாகப்பட்டினம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும் இடம்பெறும். தொடர்ந்து 11:05 ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு. 11:10 எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். கேட்டோம் மத்திய அலைவரிசை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸ். இது மதுரை வானொலி நிலையம். இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகளை பற்றி இப்போது தெரிந்து கொண்டோம்.
2: வணக்கம், நான் ஆசர் பேசுறேன்.
3: ஹரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆச, நானும் அடவு கட்டி ஆட்டம் போடங்க ஆச.
2: வானொலி இசையும் தமிழும் காற்றின் மொழியில் நம் இதயங்களில்.
3: பெண்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல.
2: கேளுங்கள், வாழ்த்துக்கள்.

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க,

பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 6:10 22 இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்தியலை 236.4 மீட்டர் 1269 கிலோஹெர்ட்ஸில் இப்போது நாம் கேட்கலாம் ஒருபட பாடல்கள். ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் சூரிய வம்சம் என்ற படத்திலிருந்து இன்றைய பாடல் இடம்பெற இருக்கிறது. மனோ சுஜாதா குரலில் முதல் பாடல் இப்போது கேட்கலாம்.

மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்று சூரிய வம்சம் என்ற படத்திலிருந்து பாட்டு ஹரிஹரன் சொன்னலதா குரலில் கேட்க போகிறோம். தொடரும் பாடல்

இது ஆகாஷ்வாணி மதுரை மதியிலை 1269 கிலோஹெர்ட்ஸ், 236.4 மீட்டர். மதுரை வானொலி தருகிறது ஒருபட பாடல்கள். சூரிய வம்சம் என்ற படத்திலிருந்து பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்த பாடல் எஸ்ஏ ராஜ்குமார் இசையில் எஸ்ஏ ராஜ்குமார் பாடியது சூரிய வம்சம் படத்திலிருந்து அடுத்த பாட்டு.

மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ், 236.4 மீட்டர், மதுரை வானொலி. நாம் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் சூரிய வம்சம் என்ற படத்திலிருந்து பாட்டு. அடுத்த பாட்டு சுஜாதா குரலில் தான் கேட்க போகிறோம். இணைந்திருங்கள் தொடர்ந்து.

மதிய அலைவரிசை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸில். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நாம் இதுவரை

0: இனி அடுத்த நிகழ்ச்சியாக 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல் கேட்கலாம், 7:10 மாவட்ட செய்திகள், நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ். தொடர்ந்து 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி கேட்கலாம். தொடர்ந்து 7:30 மண்ணும் மணியும் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் அருண்ராஜ் அவர்கள் தரும் தகவல்கள் பகுதி 2 இடம்பெற கேட்கலாம். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் தகவல் விடைபெறுமனாகின இடம்பெற கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது மாநில செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சல்
1: பொது எளிது.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஐநாவின் அமைதி படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்க வைக்க தவேக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை பெற்றது. இனி விரிவான செய்திகள். ஐநாவின் அமைதி படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநாவின் சிறந்த ராணுவ விருது மேஜர் அபிலாஷா பராக்கிற்கு வழங்கப்பட்டதையடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். ஐநா அமைதிப்படையில் பணியாற்றி வரும் மேஜர் அபிலாஷா பராக்கிற்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் இது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த விருது இந்தியாவில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளதாக மின்வாரிய தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் பகிர்மானத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் காரணமாகத்தான் மின் தடை ஏற்படுவதாக குறிப்பிட்டார்.
3: ஆங்காங்கே சில இரவு நேரங்களில் பவர் கட் ஆகுது, அதெல்லாம் வந்து மறைக்கவோ மறுக்கவோ நாங்க செய்யல. அது காரணமே பூராமே டிமாண்ட் ஓவர்லோட், பர்டிகுலர்லி இரவு நேரங்களில் அந்த நேரத்தில் ஃபியூஸ் ஆஃப் போன்ற ஒரு 7 காரணங்கள் இருக்கு. அதெல்லாமே பகிர்மானம் இருக்கக்கூடிய காரணங்கள். இதுக்கும் ஜென்ரேஷனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை.
2: இதனை சரி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இதற்கிடையே தமிழகம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவுவதாகவும் இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எவ்வித முன் அறிவிப்பும் இல்லாமல் பகல் மற்றும் இரவு நேரங்களில் பல மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக குறை கூறியுள்ளார். பராமரிப்பு பணிகள் மற்றும் பிற காரணங்களுக்காக மின்சாரம் துண்டிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் குறைந்தபட்சம் அது பற்றிய தகவல்களை பொதுமக்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்க வைக்க தவேக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழில் புரிவதற்காக தமிழக அரசுடன் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டிருந்த ஒரு நிறுவனம் ஆந்திர மாநிலத்திற்கு செல்வதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்க்கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களை குதிரை பேரத்தில் இழுத்த தவேக அரசு அதில் காட்டிய வேகத்தை இதில் காட்டவில்லை என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் அதனை அனுமதிக்க மாட்டோம் என்று கூறுவது ஆணவத்தின் வெளிப்பாடு என்று பிஜேபி மூத்த

0: தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் செயல்பட்டதன் காரணமாகத்தான் திமுக ஆட்சியை இழந்ததாக கூறினார். மின்வாரியத்தில் வன்பொருள் காணாமல் போன விவகாரத்தில் ஊழலை மறைக்கும் வகையில் தவேக அரசு செயல்படுவதாக அவர் குற்றஞ்சாட்டினார். டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாகவும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றஞ்சாட்டினார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரத்தில் முந்தைய நடைமுறையே தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வருங்காலத்திலும் இந்த உறுதிப்பாட்டோடு தவேக அரசு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் 100 கணக்கான பரத கலைஞர்கள் சிவ தாண்டவ நடனம் ஆடினர். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சேலத்தில் 100 கணக்கான பரத கலைஞர்கள் ஒன்றிணைந்து சப்த தாண்டவ நிகழ்வை இடைவிடாமல் நிகழ்த்தி காட்டினர். சிவபெருமான் தில்லை சிற்றம்பலத்தில் பேரானந்த நிலையில் ஆடும் ஆனந்த தாண்டவம், பார்வதி தேவியின் வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமான் ஆடிய கௌரி தாண்டவம், காலை மற்றும் மாலை நேரத்தில் உலகின் இயக்கம் சீராக நடைபெற ஆடும் சந்தியா தாண்டவம், காளி தேவியுடன் நடந்த நடன போட்டியில் காலை உயர்த்தி ஆடிய ஊர்த்துவ தாண்டவம், அசுர சக்திகளையும் தீய எண்ணங்களையும் அளித்து தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக ஆடப்படும் ருத்ர தாண்டவம், தீமையின் மீது நன்மை பெற்ற வெற்றியையும் அறத்தின் மகத்துவத்தையும் எடுத்துரைக்கும் திரிபுர தாண்டவம், பிரபஞ்சத்தின் மாட்ட சுழற்சியை உணர்த்தும் சம்ஹார தாண்டவம் என சப்த தாண்டவங்களையும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இணைந்து நடனமாடினர். சிவபெருமானின் 108 தாண்டவங்களில் முக்கியமான 7 தாண்டவங்களை பரத கலைஞர்கள் தொடர்ச்சியாக 14 நிமிடங்களுக்கு நடனமாடிய காட்சி மெய்சிலிருக்கும் வகையில் இருந்தது.
0: சிவ தாண்டவ நிகழ்ச்சியில் நடனமாடியது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று இதில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர்.
3: சப்ருத்ர தாண்டவம், ஆனந்த தாண்டவம் அந்த மாதிரி எல்லாம் ஆடினோம். ஆடும்போது எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது. சப்த தாண்டவம் எங்களுக்கு ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. இதுல பார்ட்டிசிபேட் பண்ணது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். இந்த டான்ஸ் ஆடினதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்கு 12th. ஸோ அந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கும் இந்த ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கும் டான்ஸ் ஆடும்போது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் ஆடுறது.
0: மாவட்ட செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே மாம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. நெல்லை சரக டிஐஜியாக திரு திருநாவுக்கரசு இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாமந்திப்பூ உற்பத்தி அதிகரித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மகளிர் மேம்பாட்டிற்காக சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுக்கு தகுதியுள்ளவர்கள் வரும் 19ஆம் தேதிக்குள் அதற்கான மாநில அரசின் இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வனவிலங்குகளை வேட்டையாடச் சென்ற இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 61 கிலோ எடைப்பிரிவில் தீபக்கும் 125 கிலோ எடைப்பிரிவில் தினேஷும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் சுமித்தும் 65 கிலோ எடைப்பிரிவில் மோஹித் குமாரும் 74 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்தீப்பும் 97 கிலோ எடைப்பிரிவில் விக்கியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். சீன தைபே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளி

வென்றது. மகளிர் நீளம் தாண்டுதலில் ஷைலி சிங் தங்கப்பதக்கத்தையும், ஆடவர் 110 மீட்டர் தடை ஓட்டப்பிரிவில் தேஜஸ் ஷிர்ஷே வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டத்தில் அனிமேஷுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. கஸ்கஸ்தானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 500 மீட்டர் பிரிவில் ஞானேஸ்வர் சிங் வெண்கலப்பதக்கம் வென்றார். கலப்பு இரட்டையர் 500 மீட்டர் பிரிவில் அரவிந்த் வர்மா நேஹாதேவி இணை வெண்கலப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி பட்டம் வென்றார். இறுதிப் போட்டியில் அவர் கஸ்கஸ்தானின் அல்வா நர்மனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐநாவின் அமைதி படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்கவைக்க தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூட

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்கவைக்க தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் மாலை 6:40, 12 நொடி, 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில். இது மதுரை வானொலி நிலையம். தொடர்வது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் திரையிசை இப்போது எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜாதா குரலில் கேட்க போகிறோம். ஸ்டார் என்ற படத்திலிருந்து

மதுரை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மதுரை வானொலியில். நிகழ்ச்சியில் ஸ்டார் என்ற படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான் இசையில் பழனி பாரதி பாடல் வரிகள் எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா குரலில் கேட்டு முடித்தோம். அடுத்த பாட்டு சிநேகிதியே என்ற படத்திலிருந்து சித்ரா சுஜாதா இவங்களாம் பாடின பாட்டு இப்போது கேட்கலாம். இணைந்திருங்கள்.

வித்யாசாகர் இசையில் கவிஞர் வைரமுத்து இயற்றிய பாடல் ஸ்நேகிதி என்ற படத்திலிருந்து சித்ரா, சுஜாதா, சங்கீதா, சாகித் பாடிய பாடலை கேட்டு முடித்தோம். நிறைவுக்கு வருகிறது மதுரை தென்றல். இது ஆகாஷ்வாணி மதுரை. மதியலை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸில் இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். தொடர்வது சேவை செய்திகள். நேரம் மாலை 6:55. விருதுநகர் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு செய்தி ஒன்று. வேலைவாய்ப்பு துறை சார்ந்த அனைத்து சேவைகளையும் இணையதளம் வாயிலாக இலவசமாக பெறலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தந்திருக்கும் செய்தி குறிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு பதிவு புதுப்பித்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை கோருதல், கூடுதல் தகுதி பதிவு மற்றும் முகவரி மாற்றம் உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் இணையதளம் வாயிலாக மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையங்களால் எந்தவித கட்டணமும் இன்றி வழங்கப்பட்டு வருகின்றது. அனைத்து சேவைகளையும் மனுதாரர்கள் தங்களின் இருப்பிடத்தில் இருந்தே www.tnvelaivaippu.gov.in என்ற இணையதள முகவரியை பயன்படுத்தி எளிய முறையில் இலவசமாக செய்து கொள்ள தேவையான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. எனவே பொதுமக்கள் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலக பணியாளர்கள், பதிவாளர்கள் எவரும் போலி விளம்பரங்களையோ அல்லது இடைத்தரகர்களையோ நம்பி தங்களின் தனிப்பட்ட விவரங்களையோ அல்லது பணத்தையோ கொடுத்து ஏமாற வேண்டாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். அடுத்து தொடர்ந்து மகளிர் மற்றும் குழந்தைகள் விடுதிகள் ஜூன் 30 பதிவு செய்ய மாவட்ட ஆட்சியர் விடுத்திருக்கும் செய்தி குறிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் அனைத்து தொழிற்சாலை விடுதிகள், தனியார் பணிபுரியும் மகளிர் விடுதிகள் மற்றும் குழந்தைகள் விடுதிகள், தமிழ்நாடு பெண்கள் மற்றும் குழந்தைகள் விடுதிகள் சட்டம் 2014 மற்றும் அதன் 2015 விதிகளின்படி வருகிற 30/6/2026 தங்களது விடுதிகளை கட்டாயமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொள்கிறார். இது தொடர்பான விண்ணப்பங்கள் மற்றும் கருத்துக்கள் தெரிந்து கொள்ள அணுக வேண்டிய முகவரி: மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியரக வளாகம், விருதுநகர் மாவட்டம் 2. தொலைபேசி எண் 0562-25-27-1. மீண்டும் எண்கள் 0562-25-27-1. இந்த முகவரியை தொடர்பு கொள்ளலாம் என மகளிர் மற்றும் குழந்தைகள் விடுதிகள் ஜூன் 30 பதிவு செய்யப்பட வேண்டிய அவசியத்தை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் விடுத்திருக்கும் செய்தி குறிப்பு இது. நாம் இணைந்திருக்கின்றோம். இது சேவை செய்திகள்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

நிறைவுக்கு வருகின்றது மதுரை வானொலியில் சேவை செய்திகள் பகுதி. மதிய அலைவரிசை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுரை வானொலியின் வழங்க இருக்கும் நிகழ்ச்சிகளை தினமும் காலை 5:45 முதல் 11:10 வரை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களை. நேரம் 7:00 ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில். இது மதுரை வானொலி நிலையம். தொடர்வது மதுரை தென்றல். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராவின் குரலில் சிறைச்சாலை என்ற படத்திலிருந்து பாடல்.

நேரம் இரவு 7:05 26 நாம் இணைந்திருக்கின்றோம். இது மதியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை தென்று தருகிறது தர்மத்தின் தலைவன் என்ற படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் சித்ராவின் குரலில் அடுத்த பாட்டு.

0: நிறைவுக்கு வருகிறது மதுரை தென்றல். தொடர்வது மாவட்ட செய்திகள், சென்னை அஞ்சல்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜபராஜ்.
2: நாகை மாவட்டம் என்பது கடற்கரை பகுதியினை அதிகம் கொண்டு காணப்படுகிறது. இங்கு ஆயிரக்கணக்கான விசைப்படகுகளும் ஃபைபர் படகுகளும் உள்ளது. கடல் மற்றும் கடல் சார்ந்த தொழிலை மட்டுமே ஆயிரக்கணக்கானோர் நம்பி வாழ்வாதாரத்தினை கொண்டுள்ளார்கள். மாவட்டத்தில் வேதாரண்யம், கோடியக்கரை, நாகை, காமேஸ்வரம், செருதூர் உள்ளிட்ட மீனவ கிராமங்களிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினால் அவ்வப்போது துன்புறுத்தப்படுகிறார்கள். இது மட்டுமின்றி அவர்களின் படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்படுகிறார்கள். இதுபோல பல நிலைகளில் தாக்குதலுக்கு ஆளாகி சிரமம் அடைந்து வருகிறார்கள். இந்த நிலையில் கடலில் மீனவர்கள் எல்லை குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் மீனவர்களின் தொடர்பு சாதனங்கள் மூலம் கடல் எல்லை குறித்து துல்லியமாக தெரிந்து கொள்ளும் வகையில் பொறியியல் பயின்ற மாணவர்கள் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளனர். பொறியியல் மாணவர்கள் ஸ்டார்ட் அப் இந்தியா மூலம் இதற்கான மாதிரி பரிசோதனை நாகை கடலில் வெற்றிகரமாக மேற்கொண்டனர். தமிழக எல்லையினை அறிந்து கொள்வது அவசர காலங்களில் கடலில் இருந்து கரைக்கு தொடர்பு கொள்வது சவாலாக உள்ளது. அதுபோல இந்திய கடல் எல்லையில் ஊடுருவலை தடுப்பதும் சவாலாக உள்ளது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய கண்டுபிடிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி அலுமினியம் மற்றும் நெகிழி போன்ற பொருட்களால் விமானம் போன்று உருவாக்கப்பட்ட ஏர்ஷிப் அமைப்பு உருவாக்கப்பட்டு அதில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டு கடலில் உள்ள வான்வெளியில் 20 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்படும். இந்த அமைப்பு சூரிய சக்தியால் 24 மணி நேரமும் இயங்கும். இந்த ஏர்ஷிப் அமைப்பு 24 மணி நேரமும் 200 கிலோமீட்டர் சுற்றளவில் கண்காணிப்பினை மேற்கொள்ளும் உயர் சக்தி மிக்க கேமராக்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்திய கடல் எல்லைக்குள் சிறிய அசைவோ ஊடுருவோ இருந்தால் உடனடியாக படங்களை செயற்கைக்கோள் மற்றும் தரையில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறைக்கும் உடனடியாக அனுப்பிவிடும். மேலும் எல்லை தாண்டும் மீனவர்களின் கைபேசிக்கு உடனடியாக சமிக்கைகள் மூலம் எச்சரிக்கை வரியை எழுப்பி தரைப்பகுதிக்கு தொடர்பு கொள்ள வசதியினை செய்து கொடுக்கும். இது மீனவர்கள் மட்டுமின்றி கடலோர காவல்படை மற்றும் கப்பல் படையினருக்கும் தனது தகவலை உடனடியாக அனுப்பிவிடும். இதற்கான மாதிரி பரிசோதனை நாகையில் உள்ள கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வெற்றி பெற்றுள்ளது. இந்த திட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் நிதியுதவி அளித்துள்ளது. மாதிரி பரிசோதனை வெற்றி பெற்றுள்ளதால் நாகையில் தடை கட்டுப்பாட்டு வரை அமைப்பதற்கான அடுத்த கட்ட தொழில்நுட்ப வேலைகள் நடைபெற்று வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்ட கல்வி தன்முனைப்பு திட்டத்தின் கீழ் செயல்படும் பொன்னி சித்திரக்கடல் ஓவியப் பயிற்சி மையத்தில் இலவசமாக ஓவியப் பயிற்சி பெறுவதற்கான நுழைவுத் தேர்வு நடைபெற உள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஓவியம் கற்றுக்கொள்ள ஆர்வமுள்ள அனைவரும் இதில் விண்ணப்பிக்கலாம். ஓவியத்தில் ஆர்வமுள்ள 13 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். வார இறுதி நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் பயிற்சி வகுப்புகள் நடைபெறும். மாணவர்களுக்கு பயிற்சி முடியும் வரை ஓவியப் பொருட்களும் இலவசமாக வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பயிற்சியின் முடிவில் சான்றிதழும் வழங்கப்படும். மேலும் நுழைவுத் தேர்வு 3 மணி நேரம் நடைபெறும். காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறும் இந்த தேர்வில் பென்சில் டிராயிங் மற்றும் வண்ணக்கலவை ஓவியம் வரைய வேண்டும். தலைப்பு தேர்வு கூடத்தில் கொடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுழைவுத் தேர்வு எழுத வரும் மாணவர்கள் உரிய வரைபொருட்கள் கொண்டு வர வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுழைவுத் தேர்வு எழுத வரும்போர் பொன்னி சித்திரக்கடல் ஓவிய பயிற்சி மையத்தினை தொடர்பு கொண்டு தங்களது விவரத்தினை தெரிவித்து பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கான பிரதம மந்திரி கௌரவ நிதியுதவி திட்டத்தின் கீழ் 4 மாதங்களுக்கு ஒரு முறை ரூபாய் 2000 வீதம் ஆண்டுக்கு 6000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. எனினும் நில ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்படாதது, ஆதார் எண் வங்கி கணக்குடன் இணைக்கப்படாதது மற்றும் பதிவு செய்யப்படாது போன்ற காரணங்களால் தகுதியான விவசாயிகளுக்கு தவணைத்தொகை கிடைப்பதில்லை. மேலும் PM கிசான் திட்டத்தில் ஊக்கத்தொகை பெறும் விவசாயிகள் தனித்துவமான அடல் அட்டை எண் பெற்றால் மட்டுமே 23வது தவணைத்தொகை வழங்கப்படும். இத்திட்டத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 3193 நபர்கள் விவசாயிகளுக்கான தனித்துவ அடல் எண் பெறாமல் உள்ளனர். தகுதியுடைய 802 விவசாயிகள் ஆதார் எண்ணை வங்கி கணக்குடன் இணைக்கவில்லை. 1209 விவசாயிகள் கைரேகை பதிவு செய்யும் பணியினை பூர்த்தி செய்யவில்லை. அதனால் விவசாயிகள் இவை அனைத்தையும் சரி செய்தால் மட்டுமே அடுத்த தவணைத்தொகை விடுவிக்கப்படும். விவசாயிகளுக்கான தனித்துவ அடல் அட்டை எண், KYC, ஆதார் எண்ணுடன் வங்கிக் கணக்கு இணைத்தல் மற்றும் அலைபேசி எண்ணை PM கிசான் திட்டத்தில் இணைத்தல் போன்ற சேவைகளை சிறப்பு முகாமில் விவசாயிகள் பெறலாம். இதற்காக வேளாண்மை தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண்மை வணிக வரித்துறை அலுவலர்கள் கிராமங்களுக்கு பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இம்முகாம் அனைத்து மாவட்ட வருவாய் கிராமங்கள், அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்கள், இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி, இசேவை மையங்களில் June 15 வரை நடைபெற உள்ளது. இந்த முகாமில் கலந்து கொள்ள விவசாயிகள் ஆதார் அட்டை, கைபேசி, ஆதாரங்களுடன் இணைத்தது, நில உடைமை ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம், குடும்ப அட்டை போன்றவற்றை எடுத்து செல்ல வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நாகை மாவட்ட நிர்வாகம் சார்பில் பசுமை பள்ளி திட்டத்தின் கீழ் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் விழிப்புணர்வு பேரணி நடைபெறுது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தொடங்கிய பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முக்கிய வீதிகள் வழியாக சென்று வடகுடி சாலை வரை நடைபெற்றது. பிளாஸ்டிக் ஒழிப்பு, மக்கும் மக்கா குப்பை பிரித்தல், மழைநீர் சேமிப்பு, மரம் வளர்த்தல் உள்ளிட்ட தலைப்புகளில் மாணவர்கள் முழக்கங்களை எழுப்பி கையில் பதாகைகளை ஏந்தியபடி

0: பேரணியாக சென்றனர். முன்னதாக மாவட்ட ஆட்சியர் மரக்கன்றுகளை மாணவர்களுக்கு வழங்கினார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜபராஜ். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டார். விண்வெளித்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகளை அவர் பட்டியலிட்டார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் உள்ளதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட இந்த நடவடிக்கைகள் உதவிடும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசியினை 14 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய பிரதேசத்தின் விதிஷாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக இந்த தடுப்பூசி திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த தடுப்பூசி பாதுகாப்பானது மட்டுமன்றி புற்றுநோய் இல்லாத வாழ்விற்கான உத்தரவாதமாகவும் உள்ளது என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். சினிமாவின் ஆன்மா என்ற தமது நூலை 24 மொழிகளில் மொழிபெயர்க்க மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உறுதியளித்துள்ளதாக எழுத்தாளர் திரு சீனு ராமசாமி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக மத்திய இணையமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். சிறார் ரசனை கல்வி என்ற மைய கருத்தோடு தாம் எழுதிய இந்த நூலை மத்திய இணையமைச்சருக்கு வழங்கியது தொடர்பான புகைப்படங்களையும் திரு சீனு ராமசாமி வெளியிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக நிறைவேற்றிய திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் பயனடைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து குடியிருப்புகளுக்கும் மின் இணைப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு மாதந்தோறும் இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் 12 கோடிக்கும் அதிகமான எண்ணிக்கையில் கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டத்தின் கீழ் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் பிஜேபி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம் சர்வதேச அளவில் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. குஜராத் மாநிலம் காந்திநகரில் செயல்பட்டு வரும் இந்த பல்கலைக்கழகம் தடய அறிவியல் தொடர்பாக உலக அளவில் ஒரே பல்கலைக்கழகம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. இந்த பல்கலைக்கழகத்தில் 96 நாடுகளின் பிரதிநிதிகள் பயிற்சி பெற்றுள்ளது சர்வதேச அளவில் அதற்கான அங்கீகாரத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று அந்த பல்கலைக்கழகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள 13 இடங்களில் இந்த பல்கலைக்கழக வளாகங்கள் செயல்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக ஆந்திர மாநில ஆளுநர் திரு அப்துல் நசீர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 90 ஆண்டுகளாக சிறப்பான சேவையை ஆகாஷ்வாணி வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் நலனுக்காக ஆகாஷ்வாணி அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருவதாகவும் திரு அப்துல் நசீர் கூறியுள்ளார். கடல்சார் பொருளாதாரத்தில் கேரளாவிற்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். சர்வதேச கடல் தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி எழுதியுள்ள கட்டுரையில் முதல்

0: அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. துறைமுகங்கள் மற்றும் கடல்சார் கட்டமைப்பு பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு வி டி சதீசன் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்கத்தில் நகர்ப்புற கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அமைச்சர் திருமதி அக்னிமித்ரா பால் கூறியுள்ளார். இன்று சிலிகுரியில் பல்வேறு மாவட்டங்களின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நகர்ப்புறங்களில் வாகனங்கள் நிறுத்தப்படுவது ஒழுங்குபடுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தூய்மைப் பணிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் திருமதி அக்னிமித்ரா பால் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வுக்கான தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் மாணவர்கள் தங்களுடைய விண்ணப்ப எண்ணை சமர்ப்பித்து இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அந்த முகமை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் இந்த மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறுகிறது. வங்கி முறைகேடு தொடர்பான வழக்கில் சிபிஐ தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள 6 இடங்களில் இன்று சோதனை நடத்தியது. சண்டிகர், பஞ்ச்குலா, தில்லி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசு அதிகாரிகள் வங்கி அதிகாரிகளுடன் இணைந்து 668 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் சிபிஐ இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக அவர் மேலும் கூறுகிறார். இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் கூறியுள்ளது. 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஷிர் கனால் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க நல்லுறவை இரு நாடுகளும் கொண்டுள்ளதாக அவர் கூறினார். எரிசக்தி, வர்த்தகம் மற்றும் சுற்றுலா துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த நேபாளம் விரும்புவதாகவும் திரு ஷிர் கனால் தெரிவித்தார். பெருவில் அதிபர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் திருமதி கெய்கோ ஃபுஜிமோரி, திரு ராபர்டோ சான்சஸ் ஆகியோர் களத்தில் உள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற தேர்தலில் 33 பேரை பின்தள்ளி இவர்கள் இருவரும் தற்போது களத்தில் உள்ளனர். இருப்பினும் அந்த தேர்தலில் 20% கூடுதலான வாக்குகள் இவர்களுக்கு கிடைக்காததன் காரணமாக தற்போது மீண்டும் தேர்தல் நடைபெற்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. ரஹமத் ஷா 43 ரன்னுடன் களத்தில் உள்ளார். மானவ் சுதார் அபாரமாக பந்து வீசி 3 விக்கெட்களை வீழ்த்தினார். முன்னதாக 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. சுப்மன் கில் 126 ரன்னுக்கும் KL ராகுல் 100 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். வாஷிங்டன் சுந்தர் 52 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரித்து மாண்டல் 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். லாத்வியா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. சீன தாய்பே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் நீளம் தாண்டுதலில் ஷைலி சிங் தங்கப்பதக்கத்தையும் ஆடவர் 110 மீட்டர் தடை ஓட்ட பிரிவில் தேஜா சிர்சி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டத்தில் அனிமேஷுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில்

இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக கர்ப்பப்பைவாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் காய்கறி பயிர்களில் கீரைகளின் மகத்துவம் குறித்து மதுரை சமுதாய அறிவியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முதன்மையர் டாக்டர் எஸ் காஞ்சனா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: அப்புறம் இதை சமைக்கும் முறையில் விட சத்துக்கள் இழக்காமல் சமைக்கிற முறைகள் கிழங்கு வகையில் பொறுத்த மட்டும். கிழங்கு வகையில் சமைக்கும் போது அதனுடைய சத்துக்களோ உயிர்ச்சத்துக்களோ தாதுப்புகளோ இழக்காமல் அதில் வந்து ஒரு சில வழிமுறைகள்னு சொல்றீங்களே, பெஸ்ட் குக்கிங் மெத்தட்ஸ் அப்படி சொல்லும்போது, கிழங்கு வகையில் உணவு தயாரிக்கும் போது சிலவர் அப்படியே போட்டு வேக வச்சு உரிச்சி பண்ணுறவங்க இருக்காங்க, சிலவர் சேனைக்கிழங்கெல்லாம் பார்த்து துண்டு பண்ணி சிப்ஸ் மாதிரிலாம் பண்ணுறவங்களாம் இருக்காங்கல்ல.
4: இப்போ என்னென்னா உருளைக்கிழங்கில் வந்து என்னென்னா வேக வச்சு நான் சொன்னது தோலை எடுத்துட்டு அப்புறம் கூட சாப்பிடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அதோட சத்து வந்து கெடாது. ஆனால் அதே இது வந்து கருணக்கிழங்கு சேனைக்கிழங்குலாம் வந்து எல்லாமே வந்து நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம்னா போகிறோம். சிலர் வந்து என்னென்னா அதை அப்படியே சேனைக்கிழங்கு வந்து சொன்ன மாதிரி துண்டு துண்டாக நறுக்கி வறுத்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நேரம் வறுக்க வறுக்க வறுக்க வறுக்க நம்ம சத்துக்கள் வீணாகி கொண்டே தான் இருக்கும், டேஸ்ட் இருக்கும், ஆனால் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வந்து பெற்றோம். அதனால் வறுக்கிறத விட என்ன கேட்டால் மசியல் அல்லது குழம்புல போடுறது இல்லைன்னா வந்து வேக வச்சு தாளிச்சு விட்டு சாப்பிட்றது, இந்த முறையில் பண்ணும்போது நம்மளுக்கு அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
3: இது போக வழக்கத்தில் நாட்டுக்கு சொல்லக்கூடிய தக்காளி, கத்திரி, வெண்டை இதெல்லாம் வருதுல, அதையும் பயன்படுத்தக்கூடியது. இந்த மாதிரி காய்கறிகளில் வந்து சத்துக்கள் அதனுடைய சிறப்புகள்லாம் இப்போ கத்திரி அன்றாட நம்ம யூஸ் பண்ணுறோம், தக்காளி அன்றாட பண்ணுறோம், வெண்டைக்காய் இந்த மாதிரி மற்ற காய்கறிகள்லாம் நம்ம பெரும்பாலும் இலைக்காய்கறிகள் நூல்கோல் இந்த மாதிரி பீட்ரூட்டு இதெல்லாம் வருதுல.
4: பீட்ரூட் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்ல வந்து பிட்டாலின் அப்படின்னு ஒரு இது இருக்கு, அது செவப்பு கலர்ல இருக்கியா, அதுல வந்து என்னன்னா ஆந்தோசைனின்னு ஒரு ரசாயனம் இருக்கு. அது வந்து என்னன்னா நம்ம உடம்புல வந்து நிறைய சாப்பிடும் போது ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்னு ஒன்று வரும், அது வந்து என்ன ஆகும்னா பெரும்பாலும் வந்து அது நம்ம உடம்புல வந்து உபாதைகளை உண்டு பண்ணும். அதை வந்து எடுக்கக்கூடிய அது வந்து ஒரு ரசாயனமா இருந்து அந்த இதெல்லாம் வெளியில எடுத்துரும் ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட். அது எங்க இருக்குன்னா நம்ம பீட்ரூட்ல பிட்டாலின் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கு, அந்த பிட்டாலின் காம்பவுண்ட் வந்து அதை எடுத்துரும். இன்னொன்று வந்து பீட்ரூட்ல இருந்து கலர் பவுடர் கூட நம்ம தயாரிக்கலாம். அது நாங்கள் வந்து ஒரு ஆராய்ச்சியும் பண்ணி கலர் பவுடர் வந்து தயாரிச்சிருக்கோம். அது வந்து நேச்சுரல் அதாவது இயற்கை நிரம்பி அதை வந்து நம்ம வந்து கேக்குக்கு போடலாம். அதே மாதிரி வந்து ஸ்குவாஷ் ஜாம் எல்லாம் தயாரிக்கும் போது இந்த நிரம்பியை போட்டு பண்ணோம்னா உபாதைகள் வராமல் தடுக்கலாம் பீட்ரூட்டோட. அதே மாதிரி கேரட்லேயும் பவுடரு, அப்புறம் கேரட்ல வந்து நம்ம பீஸா கட் பண்ணி அதை வந்து ட்ரை பண்ணி வச்சுக்கலாம், இப்போ உலர வைத்து சாப்பிடலாம். நம்ம கிடைக்காத சில நேரம் என்னென்னா கேரட் அதிகமாக வாங்கிடுவோம், ஆனால் அதை வந்து நம்ம சில நேரம் அது ஃபங்கல் அட்டாக்கு வந்துடும், பூஞ்சக்காலான் பிடிச்சதுன்னா அதுக்கப்புறம் அதை நம்ம சாப்பிட முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி இப்போ வத்தல் வடகமெல்லாம் போடுற மாதிரி காய வைக்கலாம். அதுக்குண்டான தொழில் முறையாக கூட அதை செய்யலாம். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னா இந்த காய்கறி இதெல்லாம் நம்மள்கிட்ட நிறைய விளையுது, அதை வந்து நம்ம தொழில் முனைவராகவும் கொண்டு போகலாம். எந்த முறையில் நம்ம வந்து பதப்படுத்தினாலும் பக்குவப்படுத்தினாலும் சமைத்தாலும் அதில் உள்ள தாது உப்புக்கள் பாதிப்பு மிகவும் குறைவு. தாது உப்புகள் தான் அதில் நிறையா இருக்குன்னே அது வந்து எந்த விதத்திலையும் கெடாது எந்த காய்கறியாக இருந்தாலும். அதே இது வந்து உயிர் சத்தில் வந்து தண்ணீரில் கரையக்கூடிய உயிர் சத்துன்னு இருக்குது, கொழுப்பில் கரையக்கூடிய உயிர் சத்துன்னு இருக்குது. ஸோ தண்ணீரில் கரையக்கூடிய உயிர் சத்தான B1, B2 உயிர் சத்து சீலாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொழுப்பில் கரையக்கூடியது நம்ம வறுக்கிற போது அதில் வந்தால் தான் அந்த எண்ணெயில் வந்து உள்ளே போனால் தான் அது குறையும், மற்றபடி எந்த பாதிப்பும் இருக்காது. ஸோ இதை வந்து நம்ம தொழில் ரீதியாக நல்லாவே கொண்டு போகலாம்.

0: இதுவரை இன்றைய பண்ணை செய்தியில் காய்கறி பயிர்களில் கீரைகளின் மகத்துவம் குறித்து மதுரை சமுதாய அறிவியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முதன்மையர் டாக்டர் எஸ் காஞ்சனா அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இன்றைய பண்ணை செய்தி இத்துடன் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:30.
0: ஆகாஷ்வாணி மதுரை. இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் அருண்ராஜ் அவர்கள் தரும் தகவல்கள், வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடை பெறும் முன் ஆகியவை இடம்பெறும்.

0: முதலாவதாக 5/6/26 வெள்ளிக்கிழமை அன்று ஒலிபரப்பான நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை இப்பொழுது கேட்கலாம். ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் அருண்ராஜ் அவர்கள் தரும் தகவல்களின் நிறைவு பகுதியை கேட்கலாம்.
1: நம்ம ரசாயன உரங்களை வந்து போட்டதுனால மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் ஃபுல்லாக அழிஞ்சது. ஸோ நுண்ணுயிர்கள் வந்து அழிஞ்சு போனதுனால என்னாச்சுன்னா இயற்கை கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வந்து எதுவுமே கிடைக்காம போச்சு. அடுத்து சத்து பற்றாக்குறை ஏற்பட ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பயாலஜிக்கல் கேரக்டர் உயிரியல் பண்புகளில் மாற்றம் அடைஞ்சிருச்சு. அடுத்து வந்து இயற்பியல் பண்புகள் மண்ணினுடைய அமைப்பும் வந்து மாறி போச்சு. அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வேதியியல் வினைகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கெமிக்கல் கேரக்டர் அதுவுமே வந்து மாறி போச்சு. ஸோ கிட்டத்தட்ட இப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மூன்று பண்புகளுமே வந்து மாறி போயிருச்சு. ஸோ இந்த மூன்று பண்புகளுமே மாறினதுனால என்னாச்சுன்னா மண் வளம் வந்து குறைஞ்சி போச்சு. இந்த மண் வளத்தை வந்து திருப்பியும் வந்து நம்ம மீட்டெடுக்கணும், திருப்பியும் வந்து மண் வளத்தை வந்து அதிகப்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நிறைய வந்து இயற்கை முறை விவசாயத்தை வந்து ஊக்குவிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி நிறைய திட்டங்களை வந்து விவசாயிகளுக்கு வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அதே போல் இயற்கை முறையில் விளையக்கூடிய விளை பொருட்கள் வந்து தனியாக வந்து விளையிட்டுருந்துச்சும் அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக நிறைய வந்து சலுகைகளை வந்து விவசாயிகளுக்கு கொடுத்தாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து விவசாயிகள் மத்தியில் வந்து நிறைய விழிப்புணர்வு பயிற்சிகள் இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து நிறைய வேளாண்மை துறை மூலமா இல்லை மற்ற சகோதர துறைகள் மூலமா வந்து நிறைய பயிற்சிகள் வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, விவசாயிகளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சு இனிமேல் வந்து நம்மளும் வந்து இயற்கை முறையில் வந்து விவசாயம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து கண்டிப்பாக வந்து மாறினாங்க. ஸோ மாறிட்டு வந்து நிறைய விவசாயிகள் வந்து பண்ணாங்க. ஏன்னா வந்து நம்ம ரசாயன உரங்களை வந்து போடுறதுனால ஃபஸ்ட்டு வந்து மண் வளம் வந்து கெட்டு போகுது, அது ஒரு தீமை. ரெண்டாவது என்னன்னா ரசாயன உரங்களை போடுறப்ப நமக்கு செலவினங்கள் வந்து அதிகமாகுது. விவசாயத்தில் செலவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து அதிகமாக செலவழிக்கிறது வந்து விவசாயிகள் வந்து எதுக்காகனா உரச்செலவு. ஸோ அதை வந்து குறைக்கணும்னா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இயற்கை முறையில் வந்து விவசாயம் பண்ணணும், ரசாயன உரங்களை வந்து முடிஞ்சளவுக்கு வந்து நம்ம குறைக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து இயற்கை முறை விவசாயத்தை வந்து பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கிய காரணம் என்னென்னா வந்து நம்ம ரசாயன உரங்களை வந்து போட்டு விளைவிக்கக்கூடிய எல்லா விளைபொருட்களுமே வந்து பார்த்திங்கன்னா நச்சுத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அதை வந்து நம்ம சாப்பிட்றது மூலயமா நம்மளுடைய உடல்நிலையும் வந்து நமக்கு பாதிக்கப்படுது. ரசாயன உரங்களை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ஏன் வந்து முடிஞ்சளவுக்கு குறைக்க சொல்கிறாங்க நம்ம அரசாங்கம் அப்படின்னா வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய ரசாயன உரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து யூரியா இருக்குது அப்படின்னா வந்து நம்ம விவசாயிகள் வந்து ஒரு மூட்டை யூரியா வந்து 350 ரூபா இல்லை 400 ரூபாய்க்கு வந்து வாங்குவாங்க. பட் ஆனால் வந்து ஒரு மூட்டை யூரியா வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஆகக்கூடிய செலவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூட்டைக்கு வந்து 1500 ரூபா ஆகுது. அந்த மீதி தொகையை வந்து நம்ம மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா மானியமாக வந்து அதை உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனிக்கு வந்து நேரடியாக வந்து கொடுத்துட்றாங்க. நம்ம மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் நிறைய வந்து இயற்கை முறை விவசாயத்தை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்க. விவசாயிகளும் வந்து ஓரளவுக்கு வந்து மனநிலை வந்து மாறி நம்ம இயற்கை முறையில் பண்ணலாம் செலவு வந்து குறைக்கலாம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து போய் பண்ணாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்ன ஆச்சுன்னா இயற்கை முறையில் வந்து அவர் பண்ணுறப்ப வந்து திடீர்னு வந்து மாறினதுனால அவருக்கு வந்து கண்டிப்பாக மகசூல் வந்து குறைஞ்சது. ஸோ அப்போ மகசூல் வந்து குறைஞ்சதுனால அவருக்கு வந்து வருமான இழப்பு வந்து ஏற்பட்டுச்சு. ஏன்னா வந்து நம்ம வந்து இத்தனை வருஷமாக வந்து தொடர்ச்சியாக ஒரு இப்போ நம்ம மண்வளம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரசாயன உரங்களை வந்து இன்றைக்கி போ

போட்டோம் அதனால் வந்து நாளைக்கு வந்து மண் வளம் வந்து குறைஞ்சி போச்சு அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ தொடர்ச்சியாக கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் 5 வருஷம் வந்து தொடர்ச்சியாக ரசாயன உரங்களை வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறப்ப நமக்கு மண் வளம் வந்து குறையுது. திருப்பியும் வந்து அந்த மண்ணை வந்து திருப்பி வந்து பழைய நிலைமைக்கு வந்து கொண்டு வரணும். பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் எப்படி? மண்ணில் வந்து நுண்ணுயிர்களுடைய கட்டமைப்பை வந்து ஏற்படுத்தணும். ஏன்னா மண்ணில் நுண்ணுயிர்கள் வந்து இருந்தால் தான் வந்து அந்த கட்டமைப்பு இருந்தால் தான் இயற்கையே வந்து சத்துக்கள் வந்து பயிர்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ அந்த கட்டமைப்பை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கால அவகாசம் வந்து கண்டிப்பாக தேவை. குறைஞ்சபட்சம் 1 வருஷம் ஆகலாம், இல்லை 2 வருஷம் ஆகலாம். ஸோ அது எதை பொறுத்துன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய இடுபொருட்கள். நீங்கள் வந்து ரசாயன உரங்களை ஃபுல்லாக தவிர்த்துட்டு ஃபுல்லாக வந்து இயற்கை உரங்களே வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு 1 வருஷம் 2 வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மண் வந்து திருப்பி பழைய நிலைமைக்கு வந்து மாறிடும். மாறிடணும்னா என்ன சொல்கிறது, மண்ணில் வந்து அந்த நுண்ணுயிர்களுடைய கட்டமைப்பு வந்து நல்லா வந்து மேம்படும். அப்போ என்னாகும், உங்களுக்கு மண்ணினுடைய அமைப்பு வந்து மாறிடும், மண் வந்து பழைய நிலைமைக்கு மாறிடும். குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 1 வருஷம் 2 வருஷம் ஆகுன்றது இருக்கு இல்லைங்களா. 2 வருஷம் ஆகுன்றது விவசாயிகளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த விழிப்புணர்வு இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இயற்கை முறையில் பண்ண எனக்கு வந்து மகசூல் இழப்பு ஏற்பட்டுருச்சு, அதனால் வந்து நான் திருப்பியும் வந்து நான் ரசாயன உரத்துக்கே முறைக்கே வந்து நான் போய்க்கிறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து மாறிட்டாங்க. அதுக்காக தான் வந்து நம்ம அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா வந்து இதுக்காக தான் வந்து ஒருங்கிணைந்த உர மேலாண்மை முறைன்ற ஒரு தொழில்நுட்ப முறையை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ ஒருங்கிணைந்த உர மேலாண்மை முறைனா என்னன்னா வந்து இயற்கை உரங்கள், ரசாயன உரங்கள், உயிரி உரங்கள். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைச்சு பண்ணுறது தான் வந்து ஒருங்கிணைந்த உர மேலாண்மை முறைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து ஒருங்கிணைந்த உர மேலாண்மை முறை. இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக வந்து நிறைய விவசாயிகள் இதை பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ ஒருங்கிணைந்த உர மேலாண்மை முறையில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை உரங்களை வந்து நம்ம போடணும். ஸோ இயற்கை உரங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன இருக்குன்னா வந்து மாட்டு சாணம், கோழி எரு, ஆட்டு எரு, இது எல்லாமே வந்து இயற்கை உரங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பின்னாக்கு வகைகள்னு சொல்லுவோம். ஸோ பின்னாக்கு வகைகள்னால் வந்து வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே வந்து இயற்கை உரங்கள் தான். ஸோ மாட்டு சாணன்றது வந்து பார்த்திங்கன்னா தொழு உரம்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயத்துக்கு அடிப்படையான ஒன்று. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காலத்தில் வந்து மாட்டு சாணம் வந்து போடாமல் வந்து விவசாயமே வந்து யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு மாடு இருக்கணும்ன்ட்டு வந்து அந்த காலத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்கான வந்து மாடு இருந்தால் தான் அந்த சாணத்தை பயன்படுத்தி நம்மளால் விவசாயமே வந்து பண்ண முடியும். என்ன காரணம் அப்படின்னா நம்ம மாட்டு சாணத்தில் வந்து இந்த 16 சத்துக்கள் மாட்டு சாணத்தில் அந்த தொழு உரத்தில் வந்து இருக்குது. விவசாயிகள் வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு விவசாயம், அதாவது எந்த ஒரு பயிர் வந்து சாகுபடி பண்ணாலையும் 1 ஏக்கருக்கு 5 டன் தொழு உரம் கண்டிப்பாக வந்து மண்ணில் வந்து போடணும். மண்ணில் வந்து நுண்ணுயிரில் வந்து உயிர் வாழணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த தொழு உரம் வந்து தேவை. ஸோ அதனால தான் வந்து நம்ம மாட்டு சாணம் போட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து மண்ணில் வந்து நுண்ணுயிரோட எண்ணிக்கை வந்து பெருக ஆரம்பிக்கும், பெருகி நிறைய சத்துக்களை வந்து பயிர்களுக்கு எடுத்து கொடுக்கும். மாட்டு சாணன்றது வந்து கண்டிப்பாக வந்து விவசாயத்துக்கு அடிப்படையான ஒன்று. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்திலையும் இல்லை ஃபியூச்சர்லேயும் வந்து வருங்காலத்துலேயும் வந்து விவசாயிகள் வந்து ஒரு விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா வந்து 1 ஏக்கருக்கு 5 டன் தொழு உரம், அதாவது 3/4 மக்குன தொழு உரத்தை வந்து கண்டிப்பாக வந்து மண்ணில் வந்து போடணும். உழவு வந்து 2 டைம் வந்து போடுவோம். மொதல் உழவு போட்டுட்டு மாட்டு சாணத்தை வந்து மண்ணில் போட்டுட்டு ரெண்டாவது உழவு போட்டிங்கன்னா மண்ணில் வந்து ஃபுல்லாக வந்து அந்த மாட்டு சாணம் ஃபுல்லாக வந்து பரவிடும். அப்போ வந்து ஈக்குவலாக பரவின அப்புறம் உங்களுக்கு வந்து மண்ணினுடைய வளம் வந்து மேம்படும். இதுதான் வந்து இயற்கை உரம்னு சொல்லுவோம். இது இல்லாமல் வந்து கடலை புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கெல்லாம் வந்து நம்ம இப்போ நிறைய வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காய்கறி பயிர் இல்லை வாழை, திராட்சை இந்த மாதிரி பயிர்கள். இப்போ தேனி மாவட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வந்து திராட்சை வந்து அதிகமாக பயிரிடுறாங்க, அதே போல் வாழை வந்து நிறைய பயிரிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பயிர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடலை புண்ணாக்கு வந்து ஒரு ட்ரம்மில், 200 லிட்டர் பேரல் ட்ரம்மில் வந்து போட்டு அதை ஊற வச்சு 1 லிட்டர் இல்லை 2 லிட்டர் வந்து மரத்தை சுற்றி வந்து மரத்துக்கு வந்து ஊற்றி விடுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து பயிர்களுக்கு வந்து கிடைக்கும். இதுதான் வந்து இயற்கை உரம்.

0: இணைகிறோம் நேர்களே மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில். நாம் இன்று ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் அருண்ராஜ் அவர்கள் தரும் தகவல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: ஒருங்கிணைந்த உர நிர்வாக முறையில ஃபர்ஸ்ட் வந்து இயற்கை உரம் வந்து போடுறோம், அங்கக உரங்கள்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து என்ன பண்றோம்னா, மாட்டு சாணம், கோழி எரு, ஆட்டு எரு, இது இல்லாம பின்னாக்கு வகைகள், கடலை புண்ணாக்கு, வேப்ப முன்னாக்கு. ஸோ வேப்ப முன்னாக்கு வந்து அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு டைம் ஆச்சும் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து குறைஞ்சபட்சம் 100 கிலோ வாச்சும் வந்து நீங்க கண்டிப்பா வந்து போடணும். 150 கிலோ போட்டா நல்லது. வேப்ப முன்னாக்கு விலை வந்து அதிகம், கிடைக்கிறதும் கஷ்டம். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ வாச்சு வந்து கண்டிப்பாக வேப்ப முன்னாங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வேரல்கள் அந்த பிரச்சனைகள்லாம் வந்து இருக்காது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த உர நிர்வாக முறையில் வந்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உரக்குழி அமைக்கிறது. உரக்குழி அமைக்கிறதுனா வந்து கம்போஸ்ட்டுன்னு சொல்லுவோம், கம்போஸ்ட் பிட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ கம்போஸ்ட் பிட்டுனா என்னென்னா வந்து பயிர் கழிவுகளை வந்து மக்க வச்சு திருப்பியும் வந்து மறுசுழற்சி பண்ணுறது. ஸோ மக்க வச்சு அதை திருப்பி உரமாக வந்து மாற்றுறது தான் வந்து கம்போஸ்ட் பிட்டுன்னு சொல்லுவோம், உரக்குழி அமைக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உரக்குழி அமைக்கிறதுனா வந்து ஒரு குழியை பறிச்சுட்டு அதில் வந்து பயிர் கழிவுகளை போட்டு அதை மக்க வைக்கிறது. மக்க வைக்கிறதுக்கு வந்து நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்குது. என்னென்னா நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேருந்து வந்து டிஎன்ஏயு பயோ மினரலைசர்னு சொல்லுவோம். பயோ மினரலைசர்னா நுண்ணுயிர் கூட்டுக்கலவை. ஸோ அந்த நுண்ணுயிர் கூட்டுக்கலவைனா என்னென்னா வந்து அந்த பொருளை வந்து மக்க வைக்கக்கூடிய நுண்ணுயிர்களை வந்து லேபில் வச்சு அதை மல்டிப்ளை பண்ணி நமக்கு ஒரு ப்ராடக்டாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை என்ன பண்ணுறோம்

நம்ம வந்து மாட்டு சாணத்தோடு மிக்ஸ் பண்ணி அதில் வந்து நம்ம அந்த வேஸ்ட்டு மேலே, வேஸ்ட்டுனா வந்து பயிர் கழிவுகள், அந்த பயிர் கழிவுகளை குமிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது மேலே வந்து ஊற்றி விட்டுங்கன்னா என்னாகும், அது போய் அந்த நுண்ணுயிர்கள் எல்லாமே வந்து அந்த பொருளை வந்து மக்க வச்சு உரமாக மாற்றும். ஸோ இதுதான் வந்து பயிர் கழிவுகள் வந்து மறுசுழற்சி பண்ணுறது. ஸோ ஏன் வந்து பயிர் கழிவுகள் வந்து மறுசுழற்சி பண்ணுறோம் அப்படின்னா வந்து பயிர் கழிவுகள் வந்து மறுசுழற்சி பண்ணி அதையே வந்து நம்ம உரமாக வந்து பயன்படுத்துகிறப்ப நமக்கு வந்து உரச்செலவு வந்து கம்மியாகும். அடுத்து வந்து என்னாகுன்னா வந்து நம்ம இதை வந்து நம்ம மண்ணில் போட்டு மக்க வச்சு அதை உரமாக மாற்றுறப்ப மண்ணினுடைய இயற்பியல் பண்புகள் வந்து மேம்படும். ஒரு இலை தலை வந்து மண்ணில் விழுந்து அதை மக்கின இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொலப்பொலப்பு தன்மையாக இருக்கும், நல்லா லூஸாக இருக்கும், மண்ணினுடைய இயற்பியல் பண்பு வந்து மேம்படும். அப்போ என்னாகும், இயற்பியல் பண்புகள் வந்து மேம்பட்டுச்சுன்னா மண் வந்து நல்லா லூஸாக இருக்கும், அப்போ காற்றோட்டம் வசதி வந்து மண்ணில் வந்து ஏற்படும், அதே போல் நல்லா வேரோட்டம் வந்து நல்லா இருக்கும். வேரோட்டம் நல்லா இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக நிறைய சத்துக்கள் வந்து பயிர்கள் வந்து உறிஞ்சி நமக்கு வந்து மகசூல் வந்து அதிகமாக கொடுக்கும். பண்ணை கழிவுகள் வந்து மறுசுழற்சி பண்ணி பயன்படுத்தணும். இப்போ தேனி மாவட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து வாழையெல்லாம் இருக்குது. ஸோ வாழையை வெட்டினப்புறம் அந்த தண்டு இதெல்லாமே அந்த சோகை இதெல்லாமே வந்து வேஸ்ட்டு தான். இதெல்லாமே வந்து நிறைய விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க வந்து நெருப்பு வைக்கிறாங்க. இந்த மாதிரி நெருப்பு வைக்கக்கூடாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முல்லை பெரியாறு ஆறு இருக்கு இல்லைங்களா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூடலூர்லேருந்து வைகை டேம் வரைக்கும் முல்லை பெரியாறு ஆறு வருது. இந்த ரிவர் பெல்ட் ஃபுல்லாகவே நெல் வந்து பயிரிடுறாங்க விவசாயிகள். நெல் வந்து பயிரிடக்கூடிய விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து மிஷின் அறுவடை தான் வந்து பண்ணுறாங்க. மிஷினில் அறுவடை பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து மிஷின் அரடி இல்லை ஒரு அடி அந்த தாளை விட்டு தான் வந்து அறுக்குது. எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து விவசாயிகள் வந்து அந்த வேஸ்ட்டை ஃபுல்லாக ஸோ அப்படியே வந்து நெருப்பு வச்சு விட்டுறாங்க. அந்த மாதிரி வந்து நெருப்பு வைக்காமல் அதையே வந்து நம்ம மக்க வச்சு திருப்பியும் வந்து உரமாக மாற்ற வைக்கலாம். அப்படி பண்ணுறப்ப நமக்கு வந்து செலவு கம்மியாகுது. ஏன்னா நெருப்பு வந்து என்றைக்குமே வந்து விவசாய நிலத்தில் வந்து கண்டிப்பாக வந்து நெருப்பு வந்து எப்பயுமே வைக்கக்கூடாது. ஏன் வந்து நம்ம நெருப்பு வைக்கிறதுனால என்ன பிரச்சனைனா வந்து நிறையா வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து பஞ்சாபில் விவசாயிகள் வைக்கக்கூடிய அந்த நெருப்பினுடைய புகையை வந்து டெல்லியை வந்து நம்ம தலைநகரை வந்து மாசடையுது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இஷ்யூ வந்து நம்ம கேள்விப்பட்டோம். இது வந்து நம்ம நெருப்பு வைக்கிறதுனால சுற்றுச்சூழல் தான் வந்து மாசடையுது, அப்படி காற்று மாசடையுது அப்படின்றது கிடையாது, மண்ணும் மாசடையுது. எப்படின்னா நம்ம நெருப்பு வைக்கிறப்ப மண்ணை வந்து நீங்கள் நெருப்பு வச்ச அப்புறம் நீங்கள் அந்த மண்ணை தோண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி ஆழம் வரைக்கும் அந்த ஹீட்டு வந்து இருக்கும். அந்த 1 அடி ஆழம் மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா நுண்ணுயிரிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்கும். அந்த ஒரு நிலத்தில் வந்து திருப்பி நீங்கள் நெல்லை பயிரிடுறீங்க இல்லை வேறு ஏதாவது பயிர் வந்து நீங்கள் பண்ணுறீங்க பயிரிட பண்ணுறீங்கன்னா நம்ம வந்து விவசாயம் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா மேல்மண்லனா ஒரு 1 அடி ஆழத்தில் தான் வந்து நம்ம இருக்கக்கூடிய மண்ணில் தான் வந்து நம்ம விவசாயம் பண்ணுறோம். இப்போ ஒரு நெல்லே வந்து நீங்கள் பயிரிடுறீங்க அப்படின்னா அதனுடைய வேர் வந்து ஒரு 1.5 அடி தான் போகும். 1.5 அடி வரைக்கும் தான் வந்து அது இருக்கும். ஸோ 1.5 அடியில் இருக்கக்கூடிய சத்துக்களை தான் வந்து உறிஞ்சும், 1.5 அடியில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் கொடுக்கக்கூடிய சத்துக்களை தான் வந்து எடுத்துக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், நெருப்பு வச்சு இந்த நுண்ணுயிரிகள் ஃபுல்லாக அழிச்சிடறோம். அப்போ மேல்மண்ணில் ஒன்றுமே இருக்காது. பயிர் வந்து நீங்கள் பயிரிடுறப்ப கண்டிப்பாக சரியான வளர்ச்சி வந்து இருக்காது. இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் என்னென்னா நீங்கள் நெருப்பு வைக்கிறப்ப எந்த ஒரு பொருளுமே வந்து ஹீட் பண்ணுறப்ப ஆவியாகும். ஸோ அதே போல் வந்து மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிறப்ப ஆவியாகும். தலைச்சத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஆவியாகி மேலே போயிடும். காற்றுல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 78% வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலைச்சத்து தான் இருக்குது. தலைச்சத்துனா நைட்ரஜன் சொல்கிறோம் இல்லைங்களா, பயிர் வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய நைட்ரஜன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காற்றுல 78% நைட்ரஜன் தான் இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு யூரியா இருக்குது இல்லைங்களா, யூரியாவில் தலைச்சத்து மட்டும்தான் இருக்குது. யூரியாவை கொஞ்சம் நேரம் எடுத்து இப்படி வெயிலில் வச்சு பார்த்தீங்கன்னா அடுத்து கொஞ்ச நேரத்தில் கரைஞ்சி ஆவியாகி மேலே போயிடும். ஸோ என்ன காரணம், அந்த தலைச்சத்து ஃபுல்லாக ஆவியாகி மேலே போயிடும். அதே போல் தான் வந்து மண்ணில் ஹீட் ஆகிறப்ப அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே ஆவியாகி மேலே போயிடும். அப்போ மேல் மண்ணில் வந்து ஒன்றுமே இருக்காது, நுண்ணுயிர்களும் இருக்காது, சத்துக்களும் வந்து எதுவும் இருக்காது. அப்போ நீங்கள் திருப்பி அதில் வந்து ஒரு பயிரிடுறப்ப பயிரினுடைய வளர்ச்சி வந்து கண்டிப்பாக சரியாக இருக்காது, நமக்கு மகசூல் இழப்பு வந்து ஏற்படும். ஸோ அதுக்காக வந்து கண்டிப்பாக வந்து விவசாய நிலத்தில் வந்து எப்பயுமே வந்து நம்ம நெருப்பு வந்து வைக்கக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து அதையே வந்து நம்ம மக்க வச்சு உரமாக மாற்றுறப்ப நமக்கு வந்து செலவும் வந்து கம்மியாகுது, உரச்செலவும் வந்து கம்மியாகுது. ஸோ அதே போல் இயற்கை முறையில் வந்து அதை மக்க வச்சு உரமாக மாற்றுறப்ப நம்ம மண்ணினுடைய வளமும் வந்து மேம்படும். ஸோ அதுக்காக தான் வந்து ஈஸியாக வந்து நிறைய வந்து டிஎன்ஏ பயோமினரலைசன் இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு டீ கம்போசர், அதாவது நேஷனல் சென்டர் ஃபார் ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொல்லிட்டு காசியாபாத்தில் இருக்குது. ஸோ அவங்க வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா வேஸ்ட்டு டீ கம்போசர், அதாவது கழிவு மக்கு விப்பான்னு சொல்லுவோம். அது எப்படின்னா வந்து ஒரு டன் வேஸ்ட்டை வந்து ஒரு சின்ன டப்பா மாதிரி இருக்கும் அந்த வேஸ்ட் டீகம்போசர். ஸோ அது வந்து 1 டன் வேஸ்ட்டை வந்து மக்க வச்சு நமக்கு உரமாக மாற்றி கொடுக்கும் கழிவுகளை. ஸோ அது எப்படின்னா வந்து அந்த கழிவு ஃபுல்லாக வந்து இப்போ பயிர் கழிவுகள்னு சொல்லுவோம். பயிர் கழிவுகள்னா இப்போ
ஒரு நெல் போடுறோம், நெல் போட்ட அப்புறம் அந்த வைக்கல் ஃபுல்லாக வேஸ்ட்டு தான். ஒரு பருத்தி போடுறோம், பருத்தி போட்ட அப்புறம் அந்த பருத்தி செடி ஃபுல்லாக வேஸ்ட்டு தான். ஒரு வாழை போகிறோம், வாழை எடுத்த அப்புறம் அந்த வாழை சரகு இல்லை வாழை தண்டு இது எல்லாமே வேஸ்ட்டு தான். அதே போல் கரும்பு வந்து பயிரிடுறோம் அப்படின்னா வந்து அந்த கரும்பு எடுத்த அப்புறம் அந்த சரகு ஃபுல்லாக வேஸ்ட்டு தான். ஸோ இதெல்லாமே வந்து விவசாயிகள்

0: வந்து நெருப்பு வச்சிடறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் அதையே வந்து மக்க வச்சு, ஸோ அது எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல குமிச்சு வச்சு தண்ணியை நினச்சி ஈரப்பதமாக்கிட்டு அந்த கழிவு மக்குப்பான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, வேஸ்ட் டீகம்போஸ்ட். ஸோ அதை வந்து நம்ம தெளித்து விட்டிங்கன்னா அந்த பொருள் வந்து மக்கி உரமாயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதே எடுத்து நீங்கள் உரமாக வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வேஸ்ட் டீகம்போஸரை வந்து எப்படி பயன்படுத்தணும்னா, ஒரு சின்ன டப்பாவில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டப்பா வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபா தான் ஆகும், ஈஸியாக வாங்கிக்கலாம். ஸோ இதை வந்து எப்படி பயன்படுத்தணும்னா, ஒரு 200 லிட்டர் பேரலில் தண்ணியை ஃபுல்லாக நிறைச்சிட்டு ஒரு 2 கிலோ வந்து கருப்பட்டி இல்லைனா நாட்டு வெள்ளம் அதை வந்து இடித்து அதில் போட்டு கலக்கிடணும். கலக்கிட்டு நம்ம அந்த வாங்கினோம் இல்லைங்களா வேஸ்ட் டீகம்போசர், ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கும். ஜெல்லுனா வந்து ஒரு கோந்து மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஜெல்லை வந்து நம்ம எடுத்து அந்த தண்ணியில் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுறணும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட்டு துணியை வச்சு வந்து கட்டி விட்டுறணும். எதுக்காகனா வந்து கொசு உள்ளே போய் வந்து முட்டையிடாமல் இருக்கிறதுக்காக. டெய்லி வந்து காலையில் இல்லை சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குச்சி வச்சு அந்த ட்ரம்மில் வந்து கலக்கி விடணும். அதாவது வந்து கிளாக் வைஸ் ஒரு 10 சுற்று, ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 10 சுற்று கலக்கி விட்டிங்கன்னா ஒரு வாரம் வச்சுருக்கணும். ஒரு வாரம் வந்து வச்சுருந்தீங்கன்னா நல்லா புளிச்சு ஸ்மெல் வரும். நம்ம தயிர் புளிச்சு ஸ்மெல் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி புளிச்சு ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணி எல்லாத்தையும் வந்து அந்த ஒரு டன் வேஸ்ட்டு வந்து நம்ம ஒரு இடத்துல குமிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது மேலே ஊற்றி விட்டிங்கன்னா அடுத்து வந்து அந்த பொருள் வந்து மக்கி உங்களுக்கு உரமும் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து வேஸ்ட் டீகம்போசர்னு சொல்லுவோம்.
1: இதுவரை ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் அருண்ராஜ் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இனி கேட்கலாம் வேளாண் தகவல். ரப்பர் தென்னை மரங்களுக்கு இடையே ஊடு பயிராக அன்னாசி பழ சாகுபடி செய்யலாம். அன்னாசி பழம் ஓராண்டு பயிர். ஒரு செடியில் ஓராண்டு கழித்து ஒரு பழம்தான் கிடைக்கும். குறைந்தது 1.5 முதல் 2 கிலோ எடை இருக்கும். உரம் கொடுப்பதை பொறுத்து எடை அளவு கூடும். அறுவடை முடிந்ததும் வாழை போல 3-4 சிம்புகளாக அன்னாசி உருவாகும். 1-2 எடுத்து அடுத்தடுத்த இடத்தில் நடவு செய்யலாம். இதில் 10 மாதத்தில் பலன் கிடைத்துவிடும். இப்படியே அன்னாசி சாகுபடியை தொடரலாம். ரப்பரில் ஊடு பயிராக அன்னாசி சாகுபடி செய்யலாம். அதிகபட்சமாக 1 ஏக்கரில் 8000 செடிகள் வளரும். இதற்கு விவசாய தொழில்நுட்பம் உரம் அவசியம். ஒரு செடியில் அதிகபட்சமாக 30 முதல் 40 இலைகள் உருவான பின் எத்திரால் எனப்படும் பயிர் வளர்ச்சி ஊக்கி மருந்தை தெளிக்கலாம். 1 லிட்டர் தண்ணீரில் 1 மில்லி மருந்தை கலக்க வேண்டும். தண்ணீர் கலந்த மருந்து 15 மில்லி எடுத்து செடியின் குருத்து பகுதியில் தெளிக்க வேண்டும். அடுத்து பூ உருவாகிவிடும். செடி ஊக்கமாக இருந்தால்தான் பூ பிடிக்கும். காயும் அதிக எடையுடன் காய்க்கும். சீசனை பொறுத்து 1 கிலோ பழத்தின் விலை ₹20 முதல் ₹70 வரை கிடைக்கும். தென்னை ரப்பர் தோட்டங்களில் அன்னாசி பழத்தை ஊடு பயிராக பயிரிட்டால் உபரி வருமானம் கிடைக்கும். தென்னைக்கு கீழே இடத்தை பொறுத்து 1 ஏக்கருக்கு 6000 செடிகள் வரை அன்னாசி நடவு செய்யலாம். தென்னைக்கும் சேர்த்து உரமிட்டால்தான் தென்னை அன்னாசி சாகுபடியில் காய்கள் நல்ல எடையுடன் நன்றாக இருக்கும். ரப்பர் 20 ஆண்டு பயிர். ரப்பர் மரம் முடிவுக்கு வரும்போது அன்னாசியை சாகுபடி செய்தால் ரப்பர் மரமாகும் வரை பயன் தரும். இதுவரை வேளாண் தகவல் கேட்டீர்கள்.

மீண்டும் இணைகிறோம் நேயர்களே மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில். அடுத்ததாக வேளாண் பழமொழி சிந்தனை. கெட்ட நிலத்துக்கு எட்டு வன்னி, கெட்ட குடும்பத்துக்கு எட்டு வெள்ளாடு. கெட்ட நிலத்துக்கு எட்டு வன்னி, கெட்ட குடும்பத்துக்கு எட்டு வெள்ளாடு. இதுவரை இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை கேட்டீர்கள். விடை பெறும் முன் கோடை மழையை தொடர்ந்து வயலை நன்கு உழுது கூட்டுப்புழுக்களை வெளிக்கொணர்ந்து அழிக்க வேண்டும். இத்துடன் இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் நேர்களே.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஐநாவின் அமைதிப்படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநாவின் சிறந்த ராணுவ விருது மேஜர் அபிலாஷா பாராக்கிற்கு வழங்கப்பட்டதை அடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். ஐநா அமைதிப்படையில் பணியாற்றி வரும் மேஜர் அபிலாஷா பாராக்கிற்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் இது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த விருது இந்தியாவில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சினிமாவின் ஆன்மா என்ற தமது நூலை 24 மொழிகளில் மொழிபெயர்க்க மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உறுதியளித்துள்ளதாக எழுத்தாளர் திரு சீனு ராமசாமி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக மத்திய இணையமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். சிறார் ரசனை கல்வி என்ற மையக்கருத்தோடு தாம் எழுதிய இந்த நூலை மத்திய இணையமைச்சருக்கு வழங்கியது தொடர்பான புகைப்படங்களையும் திரு சீனு ராமசாமி வெளியிட்டுள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளதாக மின்வாரிய தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் பகிர்மானத்தில் ஏற்படும் பிரச்சினைகள் காரணமாகத்தான் மின்தடை ஏற்படுவதாக குறிப்பிட்டார். இதனை சரி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான நடவடிக்கையை மாநில அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இதற்கிடையே தமிழகம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவுவதாகவும் இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் பகல் மற்றும் இரவு நேரங்களில் பல மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக குறை கூறியுள்ளார். பராமரிப்பு பணிகள் மற்றும் பிற காரணங்களுக்காக மின்சாரம் துண்டிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் குறைந்தபட்சம் அதுபற்றிய தகவல்களை பொதுமக்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்கவைக்க தாவிக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழில் புரிவதற்காக தமிழக அரசுடன் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டிருந்த ஒரு நிறுவனம் ஆந்திர மாநிலத்திற்கு செல்வதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்க்கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களை குதிரை பேரத்தில் இழுத்த தாவிக அரசு அதில் காட்டிய வேகத்தை இதில் காட்டவில்லை என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் அதனை அனுமதிக்க மாட்டோம் என்று கூறுவது ஆணவத்தின் வெளிப்பாடு என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் செயல்பட்டதன் காரணமாகத்தான் திமுக ஆட்சியை இழந்ததாக கூறினார். மின்வாரியத்தில் வன்பொருள் காணாமல் போன விவகாரத்தில் ஊழலை மறைக்கும் வகையில் தாவிக அரசு செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். டாஸ்மாக் மதுபானக் கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபானக் கூடங்கள் திறக்கப்படுவதாகவும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரத்தில் முந்தைய நடைமுறையே தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வருங்காலத்திலும் இந்த உறுதிப்பாட்டோடு தாவிக அரசு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரித்து மாண்டால் 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். லாத்வியா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் 61 கிலோ எடைப்பிரிவில் தீபக்கும் 125 கிலோ எடைப்பிரிவில் தினேஷும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் சுமித்தும் 65 கிலோ எடைப்பிரிவில் மோஹித் குமாரும் 74

மதிய அலைவரிசை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இதுவரை கேட்டது. இன்று இரவு 7:10 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்த மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை விளக்கம் நிகழ்ச்சி தொடரின் ஒளிப்பதிவு கேட்டீர்கள். தினமும் காலை 5:45 முதல் முன்னிரவு 11:10 வரை மதிய அலைவரிசை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸ் மதுரை வானொலி தரும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள். 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

நேரம் இரவு 8:41. மதியலை 236.4 மீட்டர் 1269 கிலோஹெர்ட்ஸில் இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இப்போது தொடர்கிறது மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். தொடரும் பாடல் வெற்றி விழா என்ற படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நாம் இணைந்திருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சி மதுரை தென்றல். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாட்டு எங்கள் ஊரு காவக்காரன் என்ற படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். இணைந்திருங்கள். இளையராஜா, எஸ்பி சைலஜா, சுனந்தா பாடியது.

0: தம்பி, ஒரு மாதிரியா இருக்கிறீங்க.
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 8:51, 30 நொடி. மதிய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ், 236.4 மீட்டர். மதிய அலை வரிசையில் இது மதுரை வானொலி நிலையம். இந்த இனிமையான இரவு நேரத்தில் நாம் இணைந்திருக்கின்றோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். அடுத்ததாக கேஜே யேசுதாஸ் ஸ்வர்ணலதா பாடியது. பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் சின்னத்தாயி.

0: மதுர தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இது மதுரை வானொலி நிலையம். நிகழ்ச்சி நிறைவாக முதல் மரியாதை என்ற படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி குரலில் கேட்கலாம்.
1: இழந்த பழுத்திருக்கு, இழந்த பழுத்திருக்கு, ஏறிய உளுப்பட்டுமா யசப்பாட்டு படிக்கட்டுமா, எலுமிச்சாங்கண்ணுகளா எஞ்சோட்டு பொண்ணுகளா,
2: கிண்டல வரை கிண்டல அதெல்லாம் ஒஞ்சோட்டு பொண்டோளா, அது பேருதான் பெருசே
3: போடா பொடிமட்டா.

மத்தும் சின்னவள பாறையில நான் இருந்து பாடுங்குரல் கேக்கலையா, பாடுங்குரல் கேக்கல.

0: தாண்டி ஓட பக்கம்.
1: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. பாடல்களை கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றிகள் பல. இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது 9 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: இசைநிலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நேரம் 9:15:38 நொடிகள்ல நாம கேட்க இருக்கிற நிகழ்ச்சி மதுரத்தென்றல். இனிய பாடல்கள் இசைக்க காத்திருக்கிறது நிகழ்ச்சியில். நான் அபிராமி. முதல் பாட

பாடல் இசைத்தது தலைவாசல் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல். இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திற்காக சித்ரா மற்றும் மனோ குரல் கொடுக்க பாடல் காற்றலைகளில் கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் 1669 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு இணைந்திருந்தீர்கள். இதுவரை மதுரத்தென்றல் நிகழ்ச்சி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: இசையலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 9:30. நேயர்கள் கேட்கவிருப்பது நட்சத்திர கீதங்கள். இசைக்க காத்திருக்கிறது பாட்டு.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். நட்சத்திர கீதங்கள் இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் 1000

ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு ரசிப்பது நட்சத்திர கீதங்கள். நேரம் 9:40. இரவு நேரத்தை இனிமையாக்கி கொண்டிருக்கிறது நட்சத்திர கீதங்கள். இசைக்க காத்திருக்கிறது அடுத்த பாடல், ஆனந்த ஜோதி திரைப்படத்திற்காக.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை, மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு இணைந்திருக்கிறீர்கள். நட்சத்திர கீதங்கள் இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் ஆசை முகம் திரைப்படத்திற்காக.

ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு இணைந்திருக்கிறீர்கள் நட்சத்திர கீதங்கள். நேரம் 9:51. இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் அரச கட்டளை திரைப்படத்திற்காக.

0: ஆகாஷவாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 9:55. நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது நட்சத்திர கீதங்கள். இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் அன்னமிட்ட கை திரைப்படத்திற்காக. கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே. கேட்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலிருந்து நேயர்கள் அனைவருக்கும், கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது அபிராமி. நன்றி நேயர்களே.
1: ஒன்னொன்னா ஒன்னொன்னா.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இதுவரை கேட்டது ரவி வார்சிய அகில பாரத சங்கீத சபா. நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள் நேயர்களே. இனி தொடர்வது மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், 236.4 மீட்டர். மதுரை வானொலி நிலையம் நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம். நிகழ்ச்சியும் நேரமும் நாளை காலை 5:45 நிலைய தொடக்க அறிவிப்பு, தொடர்ந்து வந்தே மாதரம் மங்கள இசை என நிகழ்ச்சி நேரம் கேட்கலாம். தொடர்ந்து 6 செய்தி சுருக்கம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. உடலினை உறுதி செய் வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை கேட்கலாம். 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து காந்தி கிராமம் கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை பள்ளி உதவி பேராசிரியர் அனீஷா ஜெயச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர் ஜி முருகராஜ் அவர்கள். காலை 7:00 அறிவோம் 1000, 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழ் செய்திகள். தொடர்ந்து 7:25 நலமாய் வாழ காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளுக்கான விளக்கம் அளிக்கிறார் காது மூக்கு தொண்டை சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி ராஜசேகரன் அவர்கள். பகுதி 8 இடம்பெற கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் ஸ்ரீ தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல், 8:00 செய்தி சுருக்கம், 8:02, 8:30 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:45 வானொலிக்கு 90 தொகுப்பு நிகழ்ச்சி, படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல் வானொலி நிலையம். காலை 9:00 அரங்கிசை. அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு, விவி சீனிவாசராவ் அவர்களின் வயலின் இசை, கே வி பிரசாந்த் அவர்களின் மிருதங்கம் இடம்பெறும். காலை 10:00 செய்தி சுருக்கம், 10:02 எனக்கு பிடித்த பாடல் தொலைபேசி வழி நேயர் விருப்ப நிகழ்ச்சி, முற்பகல் 11:00 செய்தி சுருக்கம், 11:02 மதுரை தென்றல், நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 இசை மேடை, டி பிருந்தா மற்றும் டி முக்தா அவர்களின் இணைப்பாட்டு இடம்பெறும். 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை, பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 எண்ணுயிர் தோழி கிரிஜா சேசா.

சாஸ்திரி வெட்ரன் எஜுகேஷனிஸ்ட் பகுதி ஒன்று நேர்முகத்தில் காண்பவர் டாக்டர் கே வித்யாவதி. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 1:45 மாநில செய்திகள், 1:55 பாரதியார் பாடல், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுர தென்றல் கேட்கலாம், 2:40 ஹிந்தி மொழி பாடம். ஆசிரியர் லக்ஷ்மி சம்பத், மாணவர் சௌமியா ராமகாந்த் வர்மா. 2:15 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறும். எமது மாலை ஒளிபரப்பு 5:27 குரல் அமுதத்துடன் தொடங்கும். 5:30 மதுர தென்றல் கேட்கலாம், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள். தூறல் நின்று போச்சு என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 6:30 மாநில செய்திகள், நாளை மாலை 6:40 7 மணிக்கும் மதுர தென்றல், நாளை மாலை 6:55 சேவை செய்திகள், 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் கண்ணன். 7:15 தமிழ் செய்திகள் கேட்கலாம். 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். எலுமிச்சையை தாக்கக்கூடிய நோய்களும் அதன் மேலாண்மையும் குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பழவியல் துறை பயிர் நோயியல் இணை பேராசிரியர் ஏ சாமுண்டேஸ்வரி அவர்கள் தரக்கூடிய தகவல் கேட்கலாம். பகுதி ஒன்று இடம்பெறும். 2 தொடர்ந்து மெல்லிசை, அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல், விடைபெறும் முன் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை, 8:50 மதுர தென்றல், 8:30 அச்சாணி. பெண்களுக்கான பிரத்யேக ஆடைகள் தயாரிக்கும் தொழில் முனைவர் எம் பாலமுருகன் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் முதற் பகுதி. உடன் உரையாடுவர் கே வேலுமுருகன் அவர்கள். 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு நான் 91வது வயது நேயர் திருச்சிராப்பள்ளி ஆர் முத்து நாராயணன் அவர்களுடன் சந்திப்பு. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச் சுடர், 9:30 இசைப்பேருரை. நீலமங்கலம் வி அலமேலு பிரணவ உபதேசம், டாக்டர் எம் நர்மதா அவர்களின் மயிலினிசை, எம் குருராஜ் அவர்களின் மிருதங்கம் இடமர். 10:30 நட்சத்திர கீதங்கள் பழைய திரைப்பட பாடல்கள் தொகுப்பு. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், தொடர்ந்து 11:10 ஒளிபரப்பு நிறைவு பெறும். கேட்டோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள். இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது 11:05 ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.